இனிய காலை வணக்கம் நேர்களே, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸ் அலைவரிசைகளின் ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்ட மாதம் 7 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம், வைகாசி மாதம் 14 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 28 நாள் வியாழக்கிழமை. நேரம் காலை 5:55 நிமிடம். புலர்ந்த இந்த விடியல் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான விடியலாய் அமைய வாழ்த்துக்கள்.

0: தம்மக்கள் தங்கள் பிஞ்சு கரங்களால் உழப்பிய உணவு அமிழ்தத்தை விட இனிமை சுவை உடையதாகும். குறள் எண் 64 அதிகாரம் மக்கட்பேறு.
1: அமிழ்தினும் ஆற்றையினிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ்.
0: தம் மக்கள் தங்கள் பிஞ்சு கரங்களால் உழப்பிய உணவு அமிழ்தத்தை விட இனிமை சுவை உடையதாகும். குறள் எண் 64 அதிகாரம் மக்கட்பேறு.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தூய்மை இந்தியா இயக்கத்தின் இரண்டாம் கட்ட நடவடிக்கைகளை திறம்பட அமல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்களின் விநியோகம் சீராக உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்காகவும் விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காகவும் மத்திய அரசு தொடர்ந்து பணியாற்றி வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அணைகள் பாதுகாப்பு குறித்த ஒருநாள் பயிலரங்கை தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் புதுதில்லியில் நேற்று நடத்தியது. சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுக்கு உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்களின் பெயர்களை பரிந்துரைக்குமாறு உயர்கல்வித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்கள் தொடர்புடைய காணாமல் போன குழந்தைகள் குறித்த வழக்குகளில் உதவி புரிய பாரா சட்டப்பணி தன்னார்வலர்கள் தேர்வு செய்யப்படுவதாக சட்டப்பணி ஆணையக்குழு அறிவித்துள்ளது. தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அரசு போக்குவரத்துக் கழக பேருந்துகள் மற்றும் பேருந்து நிலையங்களில் பொதுமக்களுக்கு போதிய வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கேட்டுக் கொண்டுள்ளார். மனித வனவிலங்குகள் மோதலால் ஏற்படும் உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு முகாம் ஜூன் மாதம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். காங்கோ நாட்டிற்கு இந்தியா அளித்துள்ள அவசரகால மருந்துகளுக்கு ஆப்பிரிக்க நோய் கட்டுப்பாட்டு மையம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் காலை 6:02. நேயர்கள் கேட்கவிருப்பது இன்றைய நிகழ்ச்சி குறிப்புகள். காலை 6:10 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எட் பிரியதர்ஷினி அவர்கள், 7:00 வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தொழில் பழகு நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் ஞானசேகர் அவர்கள், 7:25 வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, தொடர்ந்து 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே தாமஸ் அவர்கள் தொடர்வது வணக்கம் பரணி, 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர்

ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து காலை மணி 8:30 திரையருவி, 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். தொடர்ந்து திரையருவி 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் வாழ்க்கை நிலையற்றது என்ற எண்ணம் பயத்தை தருகிறதா அல்லது பக்தியை தூண்டுகிறதாங்கிற தலைப்பில் நேயர்கள் பேசலாம். 10:02 மனம் விரும்பதே நேயர் விருப்ப பாடல்கள். முற்பகல் 11:02 வெளிச்சம் நிகழ்ச்சியில் நமாமி கங்கா திட்டம் பற்றி கேட்க இருக்கிறீங்க. 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10-12:50 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் தவறிலிருந்து கற்றுக்கொண்ட பாடம் பற்றி ஸ்நேகிதிகள் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசலாம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று வேளாண் விளைபொருள் உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் பற்றி கேட்க இருக்கிறீங்க. தொடர்ந்து 1:10 நலம் தானா இன்றைய நிகழ்ச்சியில் மணத்தக்காளியின் மதிப்புமிக்க பலன்கள் பற்றி கேட்க இருக்கிறீங்க. தொடர்ந்து 1:55 நலம் தானாவில் பல் சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் பல் மருத்துவ நிபுணர் சுபலட்சுமி அவர்கள். 2:15 மணி திருநாடு இன்றைய நிகழ்ச்சியில் ராஜஸ்தானின் தங்க நகரம் ஜெய்சால்மர் பற்றி கேட்க இருக்கிறீங்க. 3:02 குக்கு மாலை 4:00 புதுகை தும்பி, 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1988 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து இன்று பாடல்கள் கேட்கலாம். 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10-6:40 பக்தி மாலை, 7:00 திரேசி, 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் ஹரிஹரன், 7:25 நம்மை சுற்றி, 7:30 காசி அஞ்சல், 8:20 குக்கு, 9:15 திரேசி, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் சங்க இலக்கியமும் திருமுறைகளும் பற்றி கேட்க இருக்கிறீங்க. 10:00 சுகமான ராகங்கள் நேர் விருப்ப பாடல்கள். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள் இடம்பெறும். நேர்களை இன்றைய நமது பண்பலை 102.6 எல்லா நிகழ்ச்சிகளையும் கேட்டு ரசிங்க. நேயர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: பக்தி மனம் பரப்பும் ஆன்மீக வேளை. இது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நீயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் காலை 6:20.
1: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்க பூக்கள் நிகழ்ச்சி. நம் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் காலை 6:29:30. நமது நம்பிக்கை அல்லாவில் இருக்கும் போது பயம் எதற்கும் இல்லை.
1: இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் காலை 6:35. நேயர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.
2: திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
3: பயிர்களுக்கு இலைவண்ண அட்டையை பயன்படுத்தும் போது ஒரு பயிரின் நன்கு விரிந்த இலையை, அதாவது குறிப்பாக குருத்திலிருந்து 3வது இலையை இலைவண்ண குறியீட்டு அளவுகளுடன் ஒப்பிடுதல் வேண்டும். இலைவண்ண அட்டையை செங்குத்தாக பிடித்து இலையின் மைய பகுதியை 1 முதல் 4 வரையிலான குறியீட்டு அளவுகளுடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். குறியீட்டு அளவுகளின் நரம்புகளும் இலையின் நரம்புகளும் ஒரே திசையில் இருக்க வேண்டும். இலையை செடியை விட்டு தனியே பிரிக்கக்கூடாது. எந்த இலையை நாம் இலைவண்ண அட்டையுடன் பொருத்தி பார்க்கின்றோமோ அந்த இலை மீது நம் உடலின் நிழல் படிந்து நேரடி சூரிய வெளிச்சத்திலிருந்து மறைக்க வேண்டும். இலைவண்ண அட்டையுடன் ஒப்பிடுதலை காலை 8 முதல் 10 மணி வரையோ அல்லது மாலை 3 முதல் 5 மணி வரையோ அதிக சூரிய வெளிச்சம் இல்லாத சமயத்தில் எடுக்க வேண்டும். அதிகாலை நேரத்தில் பனித்துளிகள் இருப்பதால் ஒப்பிடுதலில் மாறுபாடு வரலாம். ஒவ்வொரு முறையும் ஒரே நபரே ஒரு நாளின் ஒரே சமயத்தில் ஒப்பிட வேண்டும். ஒவ்வொரு வயலிலும் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலுக்கு உட்படாத 10 இலைகளை அங்கொன்றும் இங்கொன்றுமாக தேர்வு செய்து குறியீட்டு அளவு ஒப்பிட்டு பார்த்து சராசரி எடுக்க வேண்டும். நடவு செய்த பயிருக்கு நட்ட 14 நாளிலிருந்தும் நேரடி விதைப்பு முறையெனில் விதைத்த 213 நாளிலிருந்தும் ஒவ்வொரு இடைவெளியிலும் பூ பூக்கும் பருவம் வரை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஒரு இலையின் வண்ணம் 3 மற்றும் 4 ஆகிய குறியீடுகளுக்கு இடையில் இருக்குமானால் 35 என இலையின் வண்ண அளவை எடுத்துக்கொள்ள வேண்டும். 6 இலைகளோ அதற்கு மேலோ நிர்ணயிக்கப்பட்ட குறியீட்டு எண்ணை விட குறைவாக இருந்தால் உடனடியாக தழைச்சத்தை மேலுறமாக இட வேண்டும். கார் குறுவை பருவத்தில் ஹெக்டேருக்கு 35 கிலோ தழைச்சத்தும் சம்பா தாளடி பருவத்தில் ஹெக்டேருக்கு 30 கிலோ தழைச்சத்தும் இட வேண்டும். இந்த அளவு நேரடி விதைப்பு மற்றும் நடவு ஆகிய இரு முறைகளுக்கும் பொதுவானது. நிலக்கடலை பயிர் வறட்சியை தாங்கி வளர TMV GN 13, ALR 3, TMV 8 போன்ற வறட்சி தாங்கும் ரகங்களை தேர்வு செய்ய வேண்டும். நீர் தட்டுப்பாடு உள்ள இடங்களில் சொட்டு நீர் பாசனம் மற்றும் உரப்பாசனம் சிறந்தது. DAP உரத்தை 1 நாள் ஊற வைத்து வடிகட்டி சொட்டு நீரில் பயன்படுத்தலாம். 2.5% பொட்டாஸ் தெளிப்பதன் மூலம் அதிக வெப்பத்தால் ஏற்படும் நீர் இழப்பு

0: இழப்பை குறைக்கலாம். நிலக்கடலையில் ஜிப்சம் இடுவது காய்ப்பிடிப்பை அதிகரிக்கும். பொதுவாக வெப்ப அலை வீசும் காலத்தில் பயிர்களுக்கு உரமிடுவதை தவிர்க்க வேண்டும். ஈரப்பதம் இருக்கும்போது மட்டுமே உரமிட வேண்டும். அதிக வெப்பத்தில் 1 லிட்டர் தண்ணீரில் 10 மில்லி மாலத்தியான் மருந்தை கலந்து தெளிக்க வேண்டும். வறட்சி காலத்தில் பயிர் இழப்பை தவிர்க்க பயிர் காப்பீடு செய்து கொள்வது அவசியம். இந்த மேலாண்மை முறைகளை சரியாக கடைபிடிப்பதன் மூலம் அதிக வெப்பத்திலும் பயிர்களை பாதுகாத்து நல்ல மகசூல் மற்றும் தரமான விதைகளை பெற முடியும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தார் அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தார் அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 44 அடி, மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 71 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 14 முதல் 22 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 38% முதல் 64% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ்.
1: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய்கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

உழவர் சந்தை நிலவரம். நேற்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 48 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 22 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 24 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 65 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 22 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 24 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 48 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 52 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 28 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 56 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. நேற்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 45 ரூபாயாகவும் அதிக

0: அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.
1: உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.
0: சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.
1: மிளகாய் குறைந்தபட்சமாக 75 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 80 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 60 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.
0: வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.

நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான தகவல்கள். நேயர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது மாநில செய்திகள். அதனைத் தொடர்ந்து மணி 6:55 சூழல் காப்பது சுகம் கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பொதுமக்களுக்கு மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தூய்மை இந்தியா இயக்கத்தின் இரண்டாம் கட்ட நடவடிக்கைகளை திறம்பட அமல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற பிரகதி கூட்டத்தில் பேசிய அவர், இந்த இயக்கத்தில் மக்கள் பெருமளவில் பங்கேற்பதை ஊக்குவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உள்கட்டமைப்பு வசதிகளின் உருவாக்கத்தை கடந்து தூய்மை நடவடிக்கைகள் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கச் செய்வதுடன் தொடர்ந்து அவற்றை கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கழிவுகளை மறுசுழற்சி செய்வதற்கான கோபர்தன் ஆலை உட்பட திடக்கழிவு மேலாண்மை தொடர்பான உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். இக்கூட்டத்தில் ரயில்வே, மின்சாரம், சாலை உள்ளிட்ட துறைகளில் 9 மாநிலங்களை உள்ளடக்கிய 30,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களை பிரதமர் ஆய்வு செய்தார். பொருளாதார வளர்ச்சி, பொது நலன் போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்கள் உரிய காலத்திற்குள் நிறைவு செய்வதுடன் பல்வேறு முகமைகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு மற்றும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து பிரதமர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்களின் விநியோகம் சீராக உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் மக்கள் இதுகுறித்து பதற்றமடைய தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையிலும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். உணவுப் பொருட்களின் விலையை தொடர்ந்து கட்டுக்குள் வைத்திருக்கும் வகையில் விவசாயிகளுக்கு உரங்கள் மற்றும் இதர அத்தியாவசிய வேளாண் பொருட்கள் போதிய அளவில் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். முன்னதாக மேற்காசியாவில் நிலவும் சூழல் குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட அமைச்சர்கள் குழு கூட்டம் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. வேளாண் துறையின் வளர்ச்சிக்காகவும் விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காகவும் மத்திய அரசு தொடர்ந்து பணியாற்றி வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். முக்கிய பயிர் வகைகளின் உற்பத்தி குறித்த 3வது மதிப்பீட்டு அறிக்கையை புதுதில்லியில் அவர் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியில் சாதனை படைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக கூறினார். நாட்டில் உணவு தானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், வர்த்தக பயிர்கள் உற்பத்தி வலுவான நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முக்கிய பயிர் வகைகளின் உற்பத்தி

0: அதிகரிக்க ஏதுவாக இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் ஆய்வுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். தியாகத் திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதிலும் உள்ள மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு தொழுகைகளில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். மத நல்லிணக்கம், சகோதரத்துவம், ஈகை ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்கள் தொடர்புடைய காணாமல் போன குழந்தைகள் குறித்த வழக்குகளில் உதவி புரிய பாரா சட்டப்பணி தன்னார்வலர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளதாக சட்டப்பணி ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தகுதி வாய்ந்தவர்கள் இதற்கான விண்ணப்பங்களை அடுத்த மாதம் 1ஆம் தேதிக்குள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அலுவலகத்திற்கு அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் மற்றும் பேருந்து நிலையங்களில் பொதுமக்களுக்கு போதிய வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் போக்குவரத்து துறையை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர், அரசு போக்குவரத்து கழகங்களின் வருவாயை அதிகரிப்பதற்கான வழிவகைகள் குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போக்குவரத்து துறையை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பேருந்துகள் நிற்கும் உணவகங்களில் பரிமாறப்படும் உணவுகளின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தினார். மனித வனவிலங்குகள் மோதலால் ஏற்படும் உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள வனத்துறை தலைமையகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மனித வனவிலங்கு மோதலால் ஏற்படும் உயிரிழப்பு மற்றும் பயிர் சேதங்களுக்கு வழங்க வேண்டிய நிவாரணத் தொகையை விரைந்து வழங்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். வனத்துறையின் செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் அனைவரும் இணைந்து பங்காற்ற வேண்டும் என்றும் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்தார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 40°C இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழையானது கொட்டி தீர்த்தது. மாநகராட்சி பகுதிகள் மற்றும் தோமையார்புரம், செட்நாயக்கம்பட்டி உள்ளிட்ட கிராமப்புறங்களிலும் பெய்த இந்த மழையினால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. மழையின் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து விவசாய நிலங்களுக்கு புத்துயிர் கிடைத்துள்ளதால் திண்டுக்கல் பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆகாசவாணி செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: இருவரி செய்திகள். எத்தியோப்பியாவில் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலையொட்டி நடத்தை விதிமுறைகளை கண்காணிப்பதற்காக ஆப்பிரிக்க யூனியன் தேர்தல் பார்வையாளர் குழுவை பணியமர்த்தியுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள நேபாள மக்களுக்கு ஆன்லைன் வாயிலாக தூதரக சேவைகளை வழங்கும் நோக்கில் புதிய மொபைல் செயலி ஒன்றை அந்நாட்டு அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. காங்கோ நாட்டிற்கு இந்தியா அளித்துள்ள அவசரகால மருந்துகளுக்கு ஆப்பிரிக்க நோய் கட்டுப்பாட்டு மையம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. இந்திய பங்களாதேஷ் எல்லைப்பகுதிகளில் வேலி அமைப்பதற்காக 149.79 ஏக்கர் நிலத்தை மேற்குவங்க மாநில அரசு எல்லை பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைத்துள்ளது. இந்தியாவில் இஸ்லாமிய பெண்களுக்கான உரிமைகள் குறித்த அறிக்கையை உள்துறை அமைச்சகத்திடம் தேசிய மகளிர் ஆணையம் சமர்ப்பித்துள்ளது. அணைகள் பாதுகாப்பு குறித்த ஒருநாள் பயிலரங்கை தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் புதுதில்லியில் நேற்று நடத்தியது. தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு முகாம் ஜூன் மாதம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு விஷ்ணு

0: ராஜன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் நத்தப்பேட்டையில் அமைக்கப்பட்டு வரும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா நேற்று ஆய்வு செய்தார். கரூரில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோயில் வைகாசி பெருவிழாவையொட்டி கம்பம் ஆற்றில் விடும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருநெல்வேலி நெல்லையப்பர் திருக்கோவில் உண்டியலிலிருந்து 268,64,000 ரூபாய் ரொக்கம், 29 கிராம் தங்கம் மற்றும் 927 கிராம் வெள்ளி காணிக்கையாக கிடைத்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் லூ குவாங்ஸுவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பொதுமக்களுக்கு மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் காலை 6:55.
2: சைட்வாலின் இன்று ஒரு தகவல்.
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால். நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். சூழல் ஒளி வழங்குகிறார் முனைவர் எட் பிரியதர்சினி அவர்கள்.
5: அகில இந்திய வானொலி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சங்க இலக்கியத்தில் சூழலியல். தமிழர்களின் வாழ்வியல் என்பது இயற்கையோடு முரண்பட்டதல்ல, அது இயற்கையோடு இயந்தது. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த நம் முன்னோர்கள் இந்த சுற்றுச்சூழலை எப்படி பார்த்தார்கள்? இன்று உலகம் முழுவதும் இக்காலஜி அதாவது சூழலியல் என்ற சொல்லை பேசுகிறோம். ஆனால் எர்னஸ்ட் ஹெக்ஸ் என்ற ஜெர்மன் அறிஞர் 1866 இந்த சொல்லை உருவாக்குவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் திணை என்ற கோட்பாட்டின் மூலம் சூழலியலை தங்கள் வாழ்வியலோடு பிணைத்திருந்தார்கள். இது ஒரு மிகச்சிறந்த லேண்ட் யூஸ் மேனேஜ்மெண்ட் அதாவது நில பயன்பாட்டு மேலாண்மை திட்டம் என்று புலனாகிறது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என நிலத்தை 5 பிரித்தார்கள் என்று தொல்காப்பியர் சொல்கிறார். மாயோன்மேய காடுரை உலகமும் சேயோன்மேய மைவரை உலகமும் வேந்தன்மேய தீம்புணல் உலகமும் வருணன்மேய பெருமணல் உலகமும். இதில் ஒரு மேலாண்மை நுணுக்கம் இருக்கிறது. ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒரு தெய்வம், ஒரு தொழில், ஒரு வகை உணவு, ஒரு வகை மரம், ஒரு வகை விலங்கு என பிரித்தார்கள். எந்த நிலத்தில் எந்த தொழில் செய்ய வேண்டும் என்ற தெளிவு அவர்களுக்கு இருந்தது. மலையில் குறிஞ்சி தேனெடுத்தார்கள், காட்டில் முல்லை ஆநிறை மேய்த்தார்கள், வயலில் மருதம் உழுதார்கள். நிலத்தின் இயல்பு கெடாமல் அந்த நிலத்தின் வளத்திற்கேற்ப தொழில்களை அமைத்ததுதான் தமிழரின் முதல் சூழல் வெற்றி. இன்று நாம் பயோடைவர்சிட்டி என்ற பல்லுயிர் ஓம்பல் பற்றி பேசுகிறோம். சங்க பாடல்களில் இடம்பெற்றுள்ள தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் பெயர்களை பட்டியலிட்டால் மலைப்பாக இருக்கும். கபிலரின் குறிஞ்சிப்பாட்டு ஒன்றிலேயே 99 வகையான மலர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. இது வெறும் கவிதையினையும் மட்டுமல்ல, அன்றைய தமிழர்கள் தங்கள் சூழலில் இருந்த ஒவ்வொரு செடி கொடியையும் எவ்வளவு நுணுக்கமாக கவனித்தார்கள் என்கிற டேட்டா இன்வென்ட்ரி தரவு பட்டியல். எல்லா உயிர்களும் நம் உறவினர்கள் என்ற அந்த பரந்த மனப்பான்மைதான் சூழல் மேலாண்மையின் உச்சகட்ட அறம். சங்க இலக்கியங்களில் கல்லணை போன்ற பொறியியல் அற்புதங்கள் ஒருபுறம் இருக்க, பாடல்கள் வழியே நமக்கு கிடைக்கும் செய்திகள் வியப்பளிக்கின்றன. பரிபாடல் வையை ஆற்றின் பெருக்கையும் அதை மக்கள் எப்படி கொண்டாடினார்கள் என்பதையும் விளக்குகிறது. பட்டினப்பாளை காவிரி ஆற்றின் சிறப்பை சொல்லும் போது அது ஒரு பொருளாதார பாதையாக விளங்கியதை விவரிக்கிறது. சூழியலின் நோக்கில் பார்த்தால் சங்ககால தமிழர்கள் நிலத்தை சிதைக்காமல் நிலம் புடை பெயரினும் என்று பாடுவார்கள். அதாவது நிலம் தன் நிலையில் இருந்து மாறக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார்கள். இன்று நாம் காடுகளை அழித்து நகரங்களாக்குவதை எக்கோலஜிக்கல் இம்பாலன்ஸ் என்கிறோம். ஆனால் முல்லை நிலத்து மக்கள் காட்டை தெய்வமாக கருதினார்கள். காடு இருந்தால்தான் மழை வரும், மழை இருந்தால்தான்

0: ஆடு மாடுகள் பிழைக்கும் என்ற சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. இன்று ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்தும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இலக்குகளை சங்க இலக்கியங்கள் அப்போதே பிரதிபலித்தன. நற்றினையில் ஒரு அழகான பாடல், ஒரு தலைவி தன் விளையாட்டாக நட்டு வளர்த்த புன்னை மரத்தை தன் சகோதரியாக கருதுகிறாள். நும்மினும் சிறந்தது நுவை ஆகும் என்ற அன்னை கூறினாள், புனையது சிறப்பே, தன்னை விட ஒரு மரம் சிறந்தது என்று தாயார் சொன்னதாக அந்த தலைவி குறிப்பிடுவாள். ஒரு மரத்தை தன் குடும்ப உறுப்பினராக கருதும் இந்த மனநிலை இருக்கிறதே, அதுதான் உண்மையாக என்விரான்மெண்டல் எத்திக்ஸ். பசுமை நுகர்வோர் பற்றி சங்க இலக்கியத்தில் இதற்கு பல சான்றுகள் உள்ளன. வள்ளல் பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தான், ஒரு தாவரத்திற்கு தன்னுடைய விலை உயர்ந்த தேரையே படர்வதற்கு தந்தான் என்றால் இயற்கையின் மீது அவனுக்கு இருந்த மதிப்பு எவ்வளவு பெரியது. நேர்களே, நாம் சங்க இலக்கியத்தை சூழலியல் கண்ணோட்டத்தில் பார்த்தோம். இது ஏதோ நமது பழைய பெருமையை பேசி மகிழ்வதற்காக அல்ல. இன்று நாம் சந்திக்கும் பருவநிலை மாற்றம், புவி வெப்பமாதல் போன்ற சிக்கல்களுக்கு தீர்வு நம் வேர்களில் இருக்கிறது. நிலத்தை அதன் தன்மைக்கேற்ப பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு உயிரையும் மதிப்போம். நன்றி, வணக்கம்.
1: சூழல் ஒளி வழங்கினார் முனைவர் எட் பிரியதர்சினி அவர்கள்.

0: 6.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் காலை 7:01. ஆரம்பிக்கலாம் வணக்கம் பரணி நிகழ்ச்சியை. வணக்கம் பரணி நிகழ்ச்சியின் தொடக்கமா தொழில் பழகு பகுதியில் தொழில் முனைவோர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தொழில் தொடங்குவது மற்றும் அதில் சிறந்து விளங்குவதற்கு சிறப்பான ஆலோசனைகளை வழங்க நம்மோடு தொலைபேசி இணைப்பில் இணைகிறார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள். காலை வணக்கம் சார்.
2: வணக்கம், வாழ்த்துக்கள். கடந்த சில நாட்களாக நம்முடைய ரேடியோ நிலையத்தின் ரசிக பெருமக்கள் பொதுமக்களுக்காக எங்கு எப்படிப்பட்ட தொழில்களை தொடங்கலாம், அதற்கு அரசு உதவிகளை எப்படி பெறுவது, அதை எப்படி லாபகரமாக நடத்தலாம் என்பது பற்றிய ஒரு தொடராக நாம் பேசி வருகிறோம். கடந்த 3 நாட்களிலே புத்தாம் பொதுவாக ஒரு தொழிலுக்கு என்ன வேண்டும், எப்படி தேர்ந்தெடுக்கலாம், ஏன் கண்டிப்பாக பயிற்சி பெற வேண்டும், அரசு வங்கிகள் உதவியை பெற வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் பேசினோம். இப்போது தமிழகமெங்கும் சிறிது காலத்திற்கு சில தொழில்கள் சிறப்பாக இருக்கும், திடீரென்று அதற்கு வேண்டிய மூலப்பொருள் கிடைக்காது, அப்போது அந்த தொழில் நலிவடைந்து விடும். இப்போது பாருங்கள், எங்கு பார்த்தாலும் மின்சார வாகனங்கள், அவற்றுக்கு சார்ஜ் ஏற்றுவது, அதற்கு வேண்டியான கருவிகளை விற்பது போன்ற தொழில்கள் இப்போது சிறப்பாக அமைந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் 10-20 ஆண்டுகளிலே டீசல் பெட்ரோலில் ஓடுகிற வண்டிகள் இருக்க போவதில்லை. 25 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கும் கம்ப்யூட்டர் பார்க்க முடியாது, இப்போது வீட்டு வீட்டுக்கு கம்ப்யூட்டர், கையிலேயே போனிலேயே கம்ப்யூட்டர், எங்கு பார்த்தாலும் இ சேவை மையங்கள், அந்த தொழில்கள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன. இப்படி காலம் மாற மாற அரசாங்கமும் என்ன சொல்லுகிறது, நாங்கள் அவ்வப்போது என்னென்ன தொழில்கள் சிறப்படையும் என்று சொல்லுவோம், அதிலிருந்து நன்றான தொழில்களை தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லுகிறது. இப்ப பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 11 வகையான தொழில்கள் லாபகரமாக இருக்கின்றன என்று உலகம் முழுவதும் நம்மை பற்றி கருதுகிறார்கள், இந்திய அரசு கருதுகிறது. விவசாயம், அது சார்ந்த கால்நடை துறையில இருந்து மீன் வளர்த்தலிலே இருந்து உணவு பதப்படுத்தலில இருந்து இது போன்ற விவசாயம் சார்ந்த தொழில்கள், உணவு சார்ந்த தொழில்கள் எங்கு வேண்டுமானாலும் தொடங்கினால் லாபகரமாக இருக்கும். ஆட்டோமொபைல் வாகனம், ஆட்டோ உதிரி பாகங்கள் தயாரிப்பு,

கெமிக்கல்ஸ் மற்றும் பெட்ரோ கெமிக்கல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஹெவி, கனரக இன்ஜினியரிங் துறை, அதாவது வாகனங்கள் தயாரிப்பது, இயந்திரங்கள் தயாரிப்பது, சாதாரண கிரைண்டர் தயாரிப்பது வரைக்கும் இன்ஜினியரிங் பொருட்கள், ஐடி, தகவல் தொழில்நுட்பம், மருந்து, மருந்து பல வகை மருந்துகள் இருக்கின்றன, அலோபதி, ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதம் என்று எந்த மருந்தும் இந்திய தமிழ்நாடு முழுவதும் அனுப்பலாம், இந்தியா முழுவதும் அனுப்பலாம், ஏற்றுமதி செய்யலாம். மரபுசாரா எரிசக்தி, மின்சாரம் தயாரிப்பது, திறன் மேம்பாடு, திறன் மேம்பாட்டுக்கு தேவையான பயிற்சிகள் துறை, ஜவுளி, கைத்தறி, பட்டு, ஆயத்த ஆடைகள், இராணுவத்திற்கு தேவையான தளவாடங்கள், அதற்கு தேவையான உதிரி பாகங்கள், இராணுவத்துக்கு தேவையான வாகனங்கள், அதற்கு தேவையான பிளாஸ்டிக் பொருட்கள் என்று ஒரு 11 முக்கிய துறைகளை அரசு சொல்கிறது. இந்த துறையிலே நீங்கள் எது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் தொடங்கலாம். அதே நேரத்தில் ஏராளமான சின்ன சிறு தொழில்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் கொஞ்சம் பெரிய தொழில்கள், முதலீடு நிறைய போட வேண்டிய தொழில்கள் என்று நீங்கள் கருதினால், சிறிய தொழில்கள் எங்கு வேண்டுமானாலும் ஆரம்பிக்கக்கூடிய தொழில்கள் ஏராளமாக இருக்கின்றன. அவற்றை பற்றியும் நான் பாசிக்க நான் விரும்புகிறேன். இப்போது அந்த சிறு தொழில்கள் என்னவென்றால், எந்த மாவட்டத்தில் தொடங்கினாலும் நன்றாக நடைபெறும். வேலை வாய்ப்பு மையம், ரியல் எஸ்டேட் ஆலோசகர், பலசரக்கு பொருட்கள் விற்பனை, டெலிவரி செய்தல் என்று பத்திரிகை கடை, நடமாடும் ஹோட்டல், கோழிகள் வளர்க்கிறது, செராமிக் டைல்ஸ் தயாரிப்பது, ஜுவல்லரி தயாரிப்பு தங்கத்தில், அதேபோல் செயற்கை நகைகள் தயாரிப்பது, சிறு உணவுப் பொருட்கள் பதப்படுத்துதல், பேக்கரி, ஜவுளிக்கடை, கோச்சிங் சென்டர், டியூஷன் சென்டர் என்று ஒரு 200-300 வகையான தொழில்களை எங்கு ஆரம்பித்தாலும் லாபகரமாக இருக்கும் என்று அந்த பட்டியலை நீங்கள் எல்லாம் படித்து பார்க்க வேண்டும். மொபைல் சர்வீஸ், ரீசார்ஜ் செய்தல், தமிழ்நாட்டிலே 8,40,00,000 பேர் இருக்கிறோம், 1,40,00,000 பேர் வெளி மாநிலங்களில் வந்து இருக்கிறார்கள். இங்கே 8 கோடிக்கு மேற்பட்ட மொபைல் போன்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 100 முதல் 200 கோடி ரூபாய்க்கு ரீசார்ஜ் ஆகிறது. எவ்வளவு பெரிய துறை பாருங்கள். தினந்தோறும் போன்கள் விற்றுக் கொண்டே இருக்கும், உதிரிபாகங்கள் விற்றுக் கொண்டே இருக்கும். காலை 6 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை வந்து ரீசார்ஜ் செய்து கொண்டு செல்கிறார்கள். இசை நடன பள்ளி, அரசு சாரா தொண்டு நிறுவனம், ஹவுஸ் கீப்பிங், பங்கு மார்க்கெட், டிராவல்ஸ், பெயிண்டிங், ஹார்ட்வேர் ஸ்டோர், மண்புழு உரம் தயாரிப்பு, காய்கறி வியாபாரம், நாட்டு மருந்து கடை, பிளாஸ்டிக் பேப்பர் வியாபாரம், போட்டோ ஸ்டுடியோ, இலவச பத்திரிகை நடத்துதல், பிரிண்டிங், வீடியோ, ஆடியோ, சோப்பு தயாரிப்பு, ஷாம்பு, கம்ப்யூட்டர் உதிரி பாகங்கள் விற்பனை, இயற்கை விவசாய பொருட்கள் தயாரிப்பு மற்றும் விற்பனை, ஆடு முயல் வெண்பன்றி வளர்ப்பது, பார்சல் சர்வீஸ், இப்படி ஒரு 200 தொழில்கள். அதை எங்கே பார்ப்பது, அதனுடைய வலைத்தளம் என்ன என்பதை நான் சொல்லுகிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். www.msmedi.chennai.gov.in இது மத்திய அரசனுடைய வலைத்தளம். அடுத்து www.msmeonline.gov.in இது தமிழ்நாடு அரசனுடைய வலைத்தளம். எந்தெந்த தொழில்கள் எல்லா இடத்திலும் நடைபெறும், என்னென்ன பெருந்தொழில்கள் தொடங்கலாம், என்னென்ன மருந்து பொருட்கள் தயாரிக்கலாம், உணவுப் பொருள் தயாரிக்கலாம், கால்நடை சார்ந்த, மீன்கள் சார்ந்த, உணவு பதப்படுத்தலிலே பெரிய பட்டியல் இருக்கிறது. தமிழ்நாடு உலகம் முழுவதற்கும், இந்தியா முழுவதற்கும் பல்வேறு உணவுப் பொருட்களை, காய்கறிகளை, பழங்களை, அந்த விவசாயம் சார்ந்த பொருட்களை தயாரித்து அனுப்புகிற சிறந்த மாநிலமாக இருக்கிறது. அப்போது இதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொண்டு அதிலிருந்து எடுங்கள். அதே நேரத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனியாக மத்திய மாநில அரசுகள் பட்டியல் வெளியிடுகின்றன. இப்போது ஒரு உதாரணத்திற்கு நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அது ஒரு பெரிய விவசாயம் சார்ந்த துறைகளை தன்னிடம் வைத்திருக்கிற மாவட்டம். அதேபோல் பருத்தி நூற்பாலைகள் இருக்கின்றன, உணவுப் பொருட்கள் தயாரிக்கின்ற நிறுவனங்கள் இருக்கின்றன, எங்கு பார்த்தாலும் பள்ளிகள் இருக்கின்றன. அந்த பள்ளிக்கூடத்திற்கு தேவையான பொருட்களை சப்ளை செய்வது தொடங்கி பல வகையான சிறு குறு காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் சிறப்பாக நம்முடைய மாவட்டத்திலே விளங்குகிறது. சிமெண்ட் உபப்பொருட்கள் தயாரிக்கலாம், கண்ணாடி சுண்ணாம்பு சார் தொழில்கள்,

0: கயறு சார்ந்த தொழில்கள், கயறு பொருட்கள், இயற்கை உரங்கள், அரிசிக்கு அரிசியிலிருந்து பல்வேறு உபபொருட்கள், மூலிகை சார்ந்த பொருட்கள், குடிநீர், குளிர்பானங்கள், பயிற்சி மையங்கள், சுற்றுலா சார்ந்த தொழில்கள், ஹோட்டல்கள், உணவு விடுதிகள், வாகனம் தயாரிப்பு, பிரிண்டிங், பேக்கேஜிங், பழம் காய்கறிகள் பலப்படுத்துதல், பனை தென்னை சார் பொருட்கள் தயாரிப்பது, கைவினை பொருட்கள் தயாரிப்பது, ரெடிமேட் துணிகள் தயாரிப்பு, ஃபேப்ரிகேஷன், காற்றாலைக்கு தேவையான உதிரி பாகங்கள், இயற்கை சாயம், கைவினை பொருட்களுக்கு தேவையான உதிரி பாகங்கள், பாய், கைத்தறி பொருட்கள் என்று ஒரு 50க்கு மேற்பட்ட சிறு தொழில்களை திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கு வேண்டுமானாலும் தொடங்கலாம். அதே நேரத்திலே பக்கத்து மாவட்டங்களான தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி இவற்றை இங்கே என்ன செய்யலாம் என்பதை அறிந்து கொள்ள www.industrialopportunitiesin.kanniyakumari.gov.in என்று போட்டால் அந்த மாவட்டத்தில் என்னென்ன பெருந்தொழில்கள் இருக்கின்றன, என்னென்ன பெருந்தொழில்கள் செய்யலாம், சிறு குறுந்தொழில்கள் என்ன செய்யலாம், மீன் வளர்க்கலாமா, கால்நடை வளர்க்கலாமா, அவருக்கு தேவையான உணவுப் பொருட்களை வளர்க்கலாமா என்று ஒரு பட்டியலை உடனடியாக இந்த வலைத்தளத்தில் நீங்க பார்த்து வரலாம். அதேபோல் இந்த தொழில்களை தொடங்குவதற்கு யாரை அணுக வேண்டும் என்பதும் அதிலே இருக்கும். இப்படி மத்திய அரசு, மாநில அரசுகள் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் என்னென்ன செய்யலாம் என்பதை அழகாக வெளியிடுகிறார்கள். முதலில் ஒவ்வொரு தொழில் முனைவரும் அதை படிக்க வேண்டும். சரி, படித்து விட்டீர்கள். அந்த தொழில்களிலே மூன்று வகை, நான் படித்த பட்டியல்களை பார்த்திருப்பீர்கள். பல்வேறு பொருட்களை தயாரிப்பது ஒரு புறம், சர்வீஸ் யூனிட்டுகள், இ சென்டரில் இருந்து ஜெராக்ஸ் வரை நடத்துவது, ஒரு சலூன் கடை வைப்பது, ஒரு சலவை கடை வைப்பது, இவையெல்லாம் ஒரு சர்வீஸ் தொழில்கள். உங்களிடம் வருவார்கள், உங்களுக்கு தேவையான ஜெராக்ஸ் எடுத்து விட்டு சென்று விடுவார்கள். உங்களிடம் வருவார்கள், முடி வெட்டி கொண்டு சென்று விடுவார்கள். உங்களிடம் வருவார்கள், பட்டா காப்பிக்கு 20 ரூபாய் பணம் கட்டுவார்கள், பட்டா காப்பி எடுத்து கொடுப்பீர்கள், அல்லது ஒரு வில்லங்க சான்றிதழ் எடுத்து கொடுப்பீர்கள், சென்று விடுவார்கள். உங்களிடம் வருவார்கள், தங்களுக்கு வேண்டிய விசிட்டிங் கார்டை அடித்து விட்டு சென்று விடுவார்கள். இப்படி செய்யக்கூடிய சர்வீஸ் தொழில்கள் ஏராளம் இருக்கின்றன. அடுத்து பல்வேறு வகையான சர்வீஸுகளை செய்வது, மூன்று வகை, வாங்கி விற்பது, ஏஜென்சி எடுப்பது, அந்த பொருட்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவது, அல்லது நீங்களே பொருட்களை தயாரித்து டப்பாக்களில் அடைத்து அல்லது வேறு வகையிலே அவற்றை பேக் செய்து அனுப்பி விற்பது, அப்படி மூன்று வகை இருக்கின்றன. இதிலே நீங்கள் தயாரிப்பு தொழிலை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்றால் மிகவும் கவனம் தேவை. காலம் கலிகாலம், உங்களுக்கு தேவையான மூலப்பொருள் எப்போதும் கிடைத்துக் கொண்டே இருக்காது. சரி, கிடைக்கிறது, முதலிலே காசு கொடு என்று கேட்பார்கள் மூலப்பொருளுக்கு. ஆனால் நீங்கள் தயாரிக்கிற பொருளை கடனில் தான் கொண்டு போய் கொடுக்க வேண்டும். உங்களுடைய வாடிக்கையாளர்களாக பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், பலசரக்கு கடை, பெட்டி கடை, அப்படி நிறைய பேர் இருப்பார்கள். அவர்கள் விட்டு விட்டு கொடுப்பார்கள். இரண்டாவது, பல்வேறு வகையான பொருட்களுக்கு இத்தனை நாட்களுக்குள் இது கெட்டு போய்விடும், எக்ஸ்பைரி டேட் போடு. சாதாரண 15 ரூபாய் வருமான பிரெட்ல இருந்து 250 ரூபாய் 300 ரூபாய் வருமான ஒரு டானிக்கு வரைக்கும் நீங்க லாஸ்ட் டேட்டா போடுன்றாங்க. அந்த தேதிக்குள் உங்க பொருள் அந்த கடையில விற்காவிட்டால் தூக்கி குழி தோண்டி புதை என்று சொல்கிறார்கள், அழித்து விடு என்று சொல்கிறார்கள், தீயிலே போடு என்று சொல்கிறார்கள். அப்ப உங்களுடைய பொருளுக்கு போய் வாங்கி கேட்டு கேட்டு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் மட்டுமே அந்த கடைக்காரர் விற்று விடுவார். 10 பொருட்கள் போடுகிறீர்கள், 8 தான் விற்றது, அதற்கு காசு கொடுப்பார், மீதியை திருப்பி கையில் கொடுத்து விடுவார்.
1: எந்த
0: பொருளையும் தயாரித்து விற்பனை செய்வது என்று முடிவு செய்துவிட்டால் கவனமாக இருங்கள். அதிலும் உணவு சார்ந்த, மருந்துகள் சார்ந்த, உண்ணக்கூடிய பொருட்களை தயாரிக்கிறவர்கள், அது சார்ந்த பொருட்களை தயாரிப்பவர்கள் மிக கவனமாக இருக்க
1: வேண்டும்.
0: அந்த லாஸ்ட் டேட் போடுவதால் அதற்குள் விற்பனை ஆகாது. இன்று தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எங்கு பார்த்தாலும் கடனில் கொடுத்து அந்த பொருட்களை வாங்க வேண்டி இருப்பதால் சரியாக பணம் வசூலாகாவிட்டால் நீங்கள் சரியாக சம்பளம் கொடுக்க முடியாது, மூலப்பொருளுக்கு பணம் கொடுக்க முடியாது, மின்சார கட்டணத்துக்கு பணம் கொடுக்க முடியாது, உங்களுடைய வாகனத்திற்கு பெட்ரோல் போட வேண்டும், பார்சலை போட்டு லாரிகளிலே அனுப்புவதற்கு பணம் கட்டினால்தான் அந்த பொருள் லாரியிலே போகும். அப்ப கையிலே பணம் வேண்டும், பெற்ற பிறகுதான் காசு கொடுப்பார்கள். எனவே உற்பத்தி பொருளை தேர்ந்தெடுக்கும் முன் ஆடிட்டர்களை, பல்வேறு ஆலோசகர்களை, அரசு துறை அதிகாரிகளை, வங்கி மேலாளர்களை அணுகி நீங்கள் அந்த தொழிலை
1: தேர்ந்தெடுக்கும். நிறைவு செய்து நாளை தொடரலாமா சார்? இதோட பகுதி நாளைக்கு தொடரலாமா சார்?
0: ஓகேமா,
1: ஓகே சார், நன்றி சார், நன்றி, நன்றி. நேயர்கள் இதுவரை வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தொழில் பழக்க

0: தொழில் தொடங்குவதற்கும் அதனை மேம்படுத்துவதற்கும் குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல திருநெல்வேலியில் கூட என்னென்ன சிறு தொழில்கள் சிறந்த தொழில்கள் இருக்க ஆரம்பிக்கலாம்ங்கிற சிறந்த ஆலோசனைகளை வழங்கினார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள்.
1: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: சரி சரி,
0: ஆமாங்க, தொழில் பழகு அப்படிங்கிற பகுதி தான் இவ்வளோ நேரம் வணக்கம் ரணி நிகழ்ச்சியில் கேட்டிருந்தீங்க. அதில் வந்து மத்திய அரசு, தமிழ்நாடு மட்டும் பர்டிகுலராக நம்ம திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு கூட நீங்கள் என்னென்ன வெப்சைட்டில் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அது திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன், www.msmedi-chennai.gov.in அப்படிங்கிறது மத்திய அரசோடது. தமிழ்நாட்டுக்கு msme.online.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டும், நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துக்கு www.industrialopportunities.திருநெல்வேலி.gov.in அப்படிங்கிற வெப்சைட்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான சிறு தொழில்கள் நமக்கு ஏற்ற மாதிரி தொடங்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு தொழில் பழகலை பார்த்தோம். நேர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது தமிழில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நாம தொடரலாம்.
7: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கரும்பு மற்றும் வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கவும் வேளாண் துறை சார்ந்த வர்த்தக நடைமுறைகளை மேம்படுத்தவும் அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீர் ஆதாரம், நீண்டகால நீர் பாதுகாப்பு போன்ற திட்டங்களை மாபெரும் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்படுவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டில் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் கிராமப்புற குடிநீர் விநியோகம், நீர் ஆதாரங்கள் மற்றும் பாசன உட்கட்டமைப்பு வசதிகள் போன்ற திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்து அவர் ஆய்வு செய்தார். பாசனத்திற்காக நீர் ஆதாரங்கள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பல்வேறு நீர் பாதுகாப்பு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவது தொடர்பான விரிவான செயல் திட்டத்தை மாநில அரசுகள் வகுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். குறைந்த செலவில் நிலத்தடி நீர் ஆதாரத்தை அதிகரிப்பதற்கு மழைநீர் சேகரிப்பு திட்டங்களை சிறந்த முறையில் செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு சி ஆர் பாட்டில் வலியுறுத்தினார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதிலும் உள்ள மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு தொழுகைகளில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். மத நல்லிணக்கம், சகோதரத்துவம், ஈகை ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த பண்டிகை பக்தி, தியாகம் மற்றும் தன்னலமற்ற சேவைக்கு அடையாளமாக திகழ்கிறது என்று தெரிவித்துள்ளார். விளிம்புநிலை மக்களுக்கு மனிதாபிமான சேவைகளை வழங்குவதற்கு இப்பண்டிகை உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சமூகத்தில் மக்களிடையே அன்பு, நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதற்கான தீர்மானத்தை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். 4 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் மூத்த வழக்கறிஞர் ஒருவர் என 5 பேரை நீதிபதியாக நியமனம் செய்வதற்கு உச்சநீதிமன்ற கொலீஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான கொலீஜியத்தின் ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பஞ்சாப், ஹரியானா உயர்நீதிமன்ற

தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா, ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அருண் பள்ளி மற்றும் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் மோகனா ஆகியோரை உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். தற்போது உச்சநீதிமன்றத்தில் 32 நீதிபதிகள் உள்ள நிலையில் அடுத்த மாதம் 2 நீதிபதிகள் ஓய்வு பெறுவதையொட்டி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுக்கு உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி

0: அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுமத்துடன் இணைந்து இந்த விருது வழங்கப்படுகிறது. இந்தியாவில் உள்ள கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்களில் பணிபுரியும் தகுதி வாய்ந்த ஆசிரியர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருதுக்காக பரிந்துரைக்கப்படும் ஆசிரியர்கள் இளங்கலை அல்லது முதுகலை படிப்பில் குறைந்தது 5 ஆண்டுகள் முழுநேர ஆசிரியர் பணி அனுபவமும் 55 வயதிற்கு உட்பட்டவர்களாகவும் இருப்பது அவசியம் என்றும் உயர்கல்வித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்திற்கு தேர்வு மதிப்பீடு ஒப்பந்தம் வழங்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக சிபிஎஸ்இ வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த குற்றச்சாட்டுகள் தவறானவை என்றும் அடிப்படை ஆதாரமற்றவை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. தேர்வு மதிப்பீடு தொடர்பான ஒப்பந்தங்களை வழங்குவதில் பொதுவான நிதிசார் விதிமுறைகள் பின்பற்றப்பட்டு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் குறிப்பிட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று குஜராத் செல்கிறார். அவரது இந்த பயணத்தின் போது காந்திநகரில் பொதுமக்கள் பயன்பாடு, கல்வி மற்றும் கிராமப்புற உள்கட்டமைப்பு தொடர்பான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் அகமதாபாத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கிறார். இதனடுத்து ஷாஹிபாக் மையத்தில் காமன்வெல்த் போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களின் தயார் நிலை மற்றும் விளையாட்டுப் போட்டிகளுக்கான உள்கட்டமைப்பு வசதிகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் திரு அமித்ஷா பங்கேற்கிறார். ஐரோப்பிய யூனியன் வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான உயர்நிலைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சைப்ரஸ் சென்றடைந்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஐரோப்பிய ஆணையத்தின் துணைத் தலைவர் திரு காஜா கல்லாஸ் மற்றும் சைப்ரஸ் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் கான்ஸ்டன்டினோஸ் காம்போஸ் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். அஸ்ஸாம் சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டில் சம உரிமை மற்றும் பொது சிவில் சட்ட நடைமுறைகளை கொண்டு வருவதற்கு முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த பொது சிவில் சட்டத்தை உத்தராகண்ட், குஜராத் மாநிலங்கள் ஏற்கனவே அமல்படுத்தி இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் சமநீதி கிடைப்பதை உறுதி செய்வதற்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் இந்த பொது சிவில் சட்டம் உறுதுணையாக அமையும் என்றும் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் விளையாட்டில் ஆர்வமுள்ள சிறார்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு விருப்பமுள்ள விளையாட்டில் பயிற்சி அளிப்பதற்கான புதிய திட்டத்தை மாநில அரசு தொடங்க உள்ளதாக ஹரியானா மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி தெரிவித்துள்ளார். சண்டிகரில் அம்மாநில முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கான 5-ஆண்டு திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது. இத்திட்டத்தை செயல்படுத்த ஏதுவாக பஞ்சாயத்துகள், பள்ளிகள் மற்றும் விளையாட்டுத்துறை இணைந்து இதற்கான செயல் திட்டத்தை வடிவமைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். கிராமப்புறங்களில் விளையாட்டு மைதானங்களை அமைக்கப்படுவதை விளையாட்டுத்துறை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயாப் சிங் சைனி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மத்திய பிரதேசம், விதர்மா, தில்லி, சண்டிகர், ராஜஸ்தான், ஹரியானா, சத்தீஸ்கர், பஞ்சாப், தெலங்கானா உள்ளிட்ட பகுதிகளில் இன்று கடும் வெப்பம் நிலவும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று புழுதிக்காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவிக்கிறது. இந்நிலையில் பீகார், தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் மேலும் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 243 ரன் எடுத்தது. இதனடுத்து 244 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் ஆடிய ஹைதராபாத் அணி 19.2 ஓவரில் 196 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாய

0: மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் காலை 7:25.
2: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால்.

0: நாம இப்போ வணக்கம் பரணி நிகழ்ச்சியை தான் தொடரப்போகிறோம். இப்போ என்ன செஷன்? நீங்கள் துவண்டு போகும்போது தன்னம்பிக்கை தூணாய், உங்களின் சாதனை பாதையில் அறிவொழி வீசும் கலங்கரை விளக்கமாய், ஒவ்வொரு விடியலிலும் மகிழ்ச்சி கதிர்களாய், புத்துணர்ச்சியூட்டும் பாடல்களோடு உங்கள் நண்பன் நம் ஆகாஷ்வாணி 90 ஆம் ஆண்டில். ஆமாங்க, வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி பகுதி தான் இப்போ கேட்க இருக்கிறீங்க. இன்னைக்கு வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம கூட வானொலியில் அவங்க வாழ்க்கை பயணம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக தொலைபேசி இணைப்பில் நம்மளோட காத்திருக்கிறாங்க, இணைகிறாங்க. சோலைச்சேரியிலிருந்து திரு முருகேசன் அவர்கள், வணக்கம் சார், வரவேற்கிறேன் நிகழ்ச்சிக்கு.
1: வணக்கம். வானொலிக்கு 90 இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் வானொலியை கேட்டு பல பயன்களை நம்ம அடைஞ்சிருக்கிறோம். காலையில் 5:30 நிகழ்ச்சியை தொடங்கும் போது மங்களகரமா நிகழ்ச்சியை தொடங்கி காலை செய்திகள் தொடர்ந்து அதை பார்த்தீங்கன்னா 7:25
0: பார்த்தீங்கன்னா
1: சேவை செய்தி வந்து ஒரு அருமையான செய்தி. 40 ஆண்டுகளுக்கு முன்பு தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. அது வந்து நம்ம சுற்றுவட்டார பகுதியில் என்ன நடக்கு என்பதை நமக்கு வீட்டு வரை கொண்டாந்து சேர்க்கறது நம்ம நண்பர் வானொலி தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சுற்று வட்டார பகுதியில எங்க எது நடந்தாலும் அதை நம்ம தெரிஞ்சுக்கிடுறோம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு விடுதலை எழுத நம்ம மகாத்மா காந்தியை பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அவருடைய வாழ்க்கை வரலாற ஒரு திரைப்படம் போல கண்முன் காட்டுகிறது இந்த வானொலி. காந்தி அஞ்சலி என்ற இந்த இனிய நிகழ்ச்சி நம்ம கேட்கும் போது அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் வந்து வக்கீலுக்கு படிச்சிருக்காரு இந்த தலைப்பு, இந்த நிகழ்ச்சி மூலம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் வக்கீல் அப்படிங்கிற பேர்ல பிஏபிஎல் இருக்கு, அட்வொகேட்டுங்கிறதே போடல. ஆனா நமக்கு இந்த வானொலி நண்பர் தான். அவருடைய வாழ்க்கை வரலாறு அவர் லண்டன்ல படித்தது, அவர் எங்க தங்கி இருந்தார், எல்லா வரலாற்றையும் நம்ம கொண்டு வந்து சேர்த்தது. அத மாதிரி பல்வேறு நிகழ்ச்சி இருக்கு. 11:40
0: பாத்தீங்கன்னா
1: காலையில கல்வி நிகழ்ச்சி எடுத்து சிறப்பான நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். எல்லா அது ஒரு தெளி உரையாவே அது நமக்கு நேர்பட சொல்லுவார்கள். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மதியம் 12:10 கேட்கும் போது ஒரு அருமையான நிகழ்ச்சி மக்கள் மேடை. அந்த நிகழ்ச்சியில நானும் பல கடிதங்கள் கேள்விதான் கேட்டிருந்தேன், அதுக்கு பதில் வந்து அதிகம் பேரு லெட்டர்கள் எழுதியதனால் அதை வந்து பதில் சொல்றதுக்கு டைம் இல்லாத காரணத்தை எங்களுக்கு தபால் மூலமே அதை பதில பல தடவை எங்களுக்கு அனுப்பி வைத்து உள்ளார்கள். அப்படிப்பட்ட இந்த வானொலி நண்பன் தொடர்ந்து பாத்தீங்கன்னா 2:10 மாநில செய்தி பகல்ல என்ன நடந்ததுன்னு இந்த மூல முடுக்குகளுக்கு தெரியாது. 40 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நண்பர் தான் வீடு வரை கொண்டாந்து அனைவரையிடமும் இந்த நிகழ்வுகளை கொண்டு சேர்க்கிறார். அதே தொடர்ந்து பாத்தீங்கன்னா மாலை 6:10 கிராமிய கலை என்ற ஒரு அருமையான நிகழ்ச்சி. இந்த ஏரியாக்கள் எங்கு கலை நிகழ்ச்சி யாரு நடத்துகிறார்கள் என்பது வில்லிசையா இருந்தாலும் சரி, கும்மி பாட்டா இருந்தாலும் சரி, கரகாட்டமா இருந்தாலும் சரி, எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் அவர்களை கொண்டாந்து அறிமுகம் செய்து மாலை நேரத்தில் மக்களுக்கு விருந்தாக படைக்கும். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 7:10 மாநில செய்தி மாவட்ட செய்தி என்ற தலைப்பில் ஒரு செய்தி இருக்கு. ஆனா அந்த 40 ஆண்டு காலத்துல யாருக்குமே தெரியாது இந்த மாவட்டத்துல என்ன நடக்குன்னு. அந்த நிகழ்ச்சிய அந்தந்த மாவட்டத்துல என்ன நடந்தது என்பதை தெளிவாக எங்களுக்கு எடுத்துக் கூறுதே இந்த வானொலி.

0: நண்பர் தான். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பயனுள்ள உழவன் உலகம் இன்றும் நிகழ்ச்சி நடந்துகிட்டேதான் இருக்கு. இருந்தாலும் நானும் 40 ஆண்டுக்கு முன்னாலே கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நம்ம அன்பு அறிவிப்பாளர் அவர்கள் ஒரு உரையாடல் நிகழ்த்துவார்கள். அந்த உரையாடல் இதுவரை யாருக்கும் நிகழ்த்த முடியவில்லை. வேற எந்த நிகழ்ச்சியிலும் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நம்ம பார்த்ததும் கிடையாது, கேட்டதும் கிடையாது. அந்த அளவுக்கு அண்ணன் தங்கை என்ற இருவரும் உரையாடல் இருக்கும். விவசாயத்துக்கு கிணத்துக்கு போயிட்டு வார, தண்ணி பாத்துட்டு வார, அண்ணன் தங்கச்சி வந்து காப்பி சாப்பிடுங்க தங்கச்சி சொல்லுறது. அண்ணன் ஆமாமா ஒரு காப்பியை கொடு நான் காப்பி சாப்பிட போறேன் சொல்லி அந்த உரையாடல் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். டிவி இல்ல நம்ம படம் பார்த்தது போல இருக்கும். இன்னும் கண் பண்ணால தோன்றியது. அந்த அறிவிப்பாளர்கள் பேரெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதே நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டு விவசாயத்துக்கு கால்நடை வளர்ப்பவர்களுக்கு மாடுகள் மாடு வளர்த்தாலும் கோழி வளர்த்தாலும் ஆடு எல்லாருக்கும் என்னென்ன பயன் வேணும், உங்க ஏரியாவில் இருக்கிற மாதிரி ஆட்டுகளுக்கு மாட்டுகளுக்கு நோய்கள் வர்றதை தடுக்கிறதுக்கு அந்த ஊசி வகைகள் இந்த மாதிரி இந்த அளவுக்கு முகாம் நடக்க நீங்க எல்லாம் சேர்த்து பயன்பெறுங்க அப்படின்னு சொல்லும் போது
1: என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: நிகழ்ச்சி வானொலியை கேட்போம், வாழ்க்கையை பலமாக்கி கொள்வோம் என்று கோரி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார், நன்றி நன்றி. ஆர்ப்பரிக்கும் வெள்ளமாய் நம்ம நிகழ்ச்சிகளையும் அதோட சிறப்புகளையும் சொல்லி நம்மளை மெய்சிலிருக்க வச்சுட்டாருன்னு தான் சொல்லணும். குறிப்பாக வார்த்தைக்கு வார்த்தை நம்ம வானொலி நண்பர் நண்பர் நண்பர்னு எத்தனை தடவை அந்த நண்பருங்கிற வார்த்தையை நம்ம வானொலிக்காக யூஸ் பண்ணாங்க. கேட்கும் போதே அப்படி ஒரு நிகழ்ச்சிகரமாக மகிழ்ச்சிகரமாக இருந்துச்சு. யார்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம்? வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் சோலைச்சேரியிலேருந்து திரு முருகேசன் அவர்களோட இவ்வளவு நேரம் உரையாடிட்டு இருந்தோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அவர்கிட்ட பேசினது.
2: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
4: சரி சரி,
5: பர்சனல் லோன் ஆஃபர்
6: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
5: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்
6: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
7: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
6: அப்ப நான் என்ன பண்றது?
7: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
6: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
7: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
8: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

தாழ்ந்தாலும் இந்த உலகம் நல்லா

0: இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்த பகுதி நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டான பகுதின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆங்கிலம் அறிவோம் அப்படிங்கிற பகுதிக்காக நம்ம கூட ஆங்கிலம் கற்றுத்தர்றதுக்காக தொலைபேசி இணைப்பில் காத்திருக்கிறாரு, இணைகிறாரு சிவகலையிலிருந்து திரு கே கே தாமஸ் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன்.
1: நன்றி மேடம். நெல்லை பண்பலை 102.6 நேயர்கள் எல்லோருக்கும் காலை வணக்கம்.
0: எல்லாருக்கும் உங்களோட காலை வணக்கம் சென்று சேர்ந்திருக்கும். உங்களுக்கும் வணக்கம் சார். ஆர்வமா இருக்கிறோம்.
1: வெரி குட் மார்னிங் டு எவ்ரிபடி.
0: வெரி குட் மார்னிங் சார்.
1: அதாவதுமா, நான் ஆங்கிலம் அறிவோம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில சில நாட்களாக பேசி வருகிறேன். முதலாவது ஆங்கிலம் அறிவோங்கிறது ரொம்ப எளிது அப்படிங்கறத நான் எல்லாருக்கும் எப்பவுமே எந்த இதுலயுமே நான் அதிகமா மோட்டிவேட் பண்ணுவேன். எளிது அப்படிங்கிற மாதிரி அவங்கள ஒரு கூல் பண்ணி அதை மோட்டிவேட் பண்ணி தான் அதை கொண்டு வர விரும்புவேன். அத மாதிரி ஆங்கிலமும் பல அறியறது அவ்வளவு கடினம் கிடையாது. ஆங்கிலத்துல இப்ப நான் நடத்தி சொல்லி கொடுத்து வர்றது என்னன்னா, ஒரு சப்ஜெக்ட் ஐ வி யூ ஹி சி இட் தே இருக்கு பாத்தீங்களா, அதுல நிகழ்காலம் சாதாரண நிகழ்காலத்துல எளிய நிகழ்காலத்துலதான் நான் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து அததான் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா அதை வச்சு இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இருக்கேன்.
0: சூப்பர் சார்.
1: ஈஸியான வினை சொல் வெர்புனா, வெர்புன்னு ஏதோ சொல்றாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. வெர்புனா நம்ம செய்யக்கூடிய வேலையதான், அது செயலை தான் வெர்புங்கிறாங்க. ஐங்கிறது சப்ஜெக்ட், யார் பேசுறாங்களோ அதான் சப்ஜெக்ட். கிராமர் அதுலாம் எதுவுமே நினைக்காதீங்க யாரும். எல்லாருமே நம்ம இலக்கண ரீதியில தான் பேசுறோம். இலக்கண ரீதியில பேசலனாலும் பரவாயில்ல, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஏதோ நம்ம சொல்ல வந்த கருத்து புரிஞ்சா பரவாயில்ல. ஐ பிளே, இது ஒரு சாதாரண வாக்கியம். ஐல இருந்து ஐ வி யூ தே, ஐ பிளே கிரிக்கெட் போட்டுக்கலாம், எதுவும் போட்டுக்கலாம். வி பிளே, யூ பிளே, தே பிளே, இப்படி இருக்கு பாத்தீங்களா. அத வந்து இத வந்து பாசிட்டிவ வந்து நான் நெகட்டிவா இன்னைக்கு ஆக்கி பாக்கலாம்னு பாக்குறேன். ஐ பிளே, ஐ கூட வந்து டு நாட் அல்லது டோன்ட் போட்டா ஐ டோன்ட் பிளே அல்லது ஐ டு நாட் பிளேன்னு வந்துடும் பாத்தீங்களா. சின்ன வார்த்தையை உள்ள போட்டா போதும், இன்னொரு வேற ஒரு வாக்கியம் வந்துருது பாருங்க. என்ன ஈஸியா இருக்கு, ஐ பிளேங்கிறத எதிர் பாசிட்டிவ், பாசிட்டிவ்னாலே நெகட்டிவ். நம்ம மக்கள் எல்லாருக்கும் தெரியும் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. நேர்மறை வாக்கியத்தை எதிர்மறையா ஐ பிளே, அதை டு நாட் அல்லது டோன்ட் சேர்த்து ஐ பிளே, நான் விளையாடுகிறேன். ஐ டு நாட் பிளே, நான் விளையாடுறது இல்ல, நான் விளையாடுறது இல்லப்பா, அப்படிலாம் பேசுவாங்க. ஐ பிளே, ஐ டு நாட் பிளே. அதே மாதிரி வி பிளே, வி டு நாட் பிளே, யூ பிளே, யூ டு நாட் பிளே. அது முன்னால ஒரு டூ, அதுல வந்து அந்த யூ பிளேங்கிற முன்னால டூ யூ போட்டா டக்குனு அது ஒரு கேள்வி கூட ஆறும், அது ஆகிரும். அது அடுத்த அடுத்த பகுதியில சொல்லி கொடுக்கலான் இருக்கேன். தே பிளே, அது தே டு நாட் பிளே. அவர்கள் தே பிளேங்கிறது அவர்கள் விளையாடுகிறார்கள், ஈஸி தான். அது கூட டு நாட் பிளே, தே டு நாட் பிளேன்னு ஆயிருது. இதுல வந்து கொஞ்சம் பிரேக் போட்டு கொஞ்சம் மீதி மூணு சொல்ல வேண்டியது இருக்கு. அதனாலதான் இந்த நாளுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அடுத்தாப்புல வரக்கூடியது அதை எதிர்மறையாக்கும் போது ஹி டஸ் நாட் பிளேன்னு போடணும்.

0: அதுல வந்து டஸ்ட் போடணும். என்னைக்குமே அப்புறம் வந்து பிளேஸ் போடக்கூடாது. ஆனால அதுவும் அது வந்து நம்ம பேச்சு வழக்கத்துல எதுவும் சொல்லிட்டாலும் அது வந்து பெரிய தப்பா நினைக்காதீங்க யாரும். ராஜா பிளேஸ் கிரிக்கெட், ராஜா கிரிக்கெட் விளையாடுகிறான். ராஜா டஸ் நாட் பிளே கிரிக்கெட், ராஜா கிரிக்கெட் விளையாடுவதில்லை. கலா பிளேஸ் கிரிக்கெட், கலா கிரிக்கெட் விளையாடுகிறாள். சரி, கலா டஸ் நாட் அல்லது டசன்ட், டசன்ட் பிளே கிரிக்கெட், கலா கிரிக்கெட் விளையாடுவதில்லை. அது அது போல இட் அப்படிதான், இட் பிளே இட் பிளேஸ் அந்த எஸ் சேர்க்கணும், அது ஒரு குறிப்பிட்ட விதி இருக்கு. அதனாலதான் இந்த சாதாரண நிகழ்காலத்தை நான் அடிக்கடி ரொம்ப கவனம் செலுத்தி சொல்றேன். அடுத்த டென்ஸ் இது ரொம்ப ஈஸியா இருக்கும், பாசன்ஸ் எல்லாம் எல்லா வெர்பு எல்லாமே ஒண்ணு போல இருக்கும் பார்த்துக்கோங்க. அதனால இது இது ரொம்ப கூட கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. இட் பிளேஸ் கிரிக்கெட், அது கிரிக்கெட் விளையாடுகிறது. அது எது நெகட்டிவ் ஆக்கும் போது இட் டஸ் நாட் பிளே, அது கிரிக்கெட் விளையாடுவதில்லை. பாத்தீங்களா, இந்த ஏழு தான் இந்த சப்ஜெக்ட். உலகத்துல எல்லாருமே இந்த ஏழு வகையான ஆட்கள் தான் நம்ம இருக்கோம். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், இந்த ஐ, வி, யூ, தே, நாலு விதமான வாக்கியத்துல பேசுறோம், எல்லாமே எளிதுதான். அப்புறம் இது இன்னொன்னு பிளே மாதிரியே ஈட்டியும் இதே மாதிரி அழகா பண்ணலாம். நான் ரொம்ப யோசிச்சு இருக்கும் போது பிளே எல்லாருக்கும் தெரியும் விளையாடுறது, ஈட் சாப்பிடாதவங்களே கிடையாது. நம்ம கட்டாயம் சாப்பிட்டுதான் ஆகணும். ஈட் லீவ்னு ஒரு ப்ராவர்பு கூட உண்டு, நாம் உயிர் வாழ சாப்பிடுகிறோம். அப்படி அந்த ஈட்ட வச்சு ஈட்டும் இதே மாதிரி நம்ம சாப்பிடு. சில இப்ப எல்லாம் ஒரு வரி இருக்கு, நான் சோறு சாப்பிடுகிறேன். பாருங்க, சிலர் எல்லாம் சோறு சாப்பிடுறது இல்ல. சிறுதானியத்திலேயே கொஞ்சம் கவனம் செலுத்துறோம். கோதுமை அதமா சாப்பிட மாட்டீங்களா? ஐ டு நாட் ஈட் ரைஸ், நான் சோறு சாப்பிடுகிறது இல்லை, அரிசி சோறு சாப்பிடுகிறது இல்லை, சாப்பிடுவதில்லை அப்படிங்கறதுக்கு இந்த வரியை கொண்டு வந்துடலாம்.
1: சிறப்பு சார், சிறப்பு சிறப்பு அப்படி நிறைவு செஞ்சிடலாமா சார்?
0: நிறைவா சொல்றேன் மேடம், ரொம்ப மக்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நிறைய பேர் என்கிட்ட வந்து நாங்க பள்ளிக்கூடத்துல படிச்சது திருப்பி ரீகால் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி எனக்கு தொலைபேசியில சொன்னாங்க.
1: அருமை சார்.
0: தி ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் தி ரேஸ் ஒரு ப்ராவர்ப் இருக்கு. நிதானம் பிரதானம், ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் தி ரேஸ். அப்புறம் இன்னொரு ப்ராவர்ப் பாருங்க, எ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் ஃப்ரெண்ட் இன்டீட். அதாவது ஆபத்தில் அறியலாம் உண்மை நண்பனை, உடுக்கை இழந்தவன் கை போலே ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்புன்னு சொல்லி திருக்குறள் வேற நம்ம ஐயன் வள்ளுவர் சொல்லியிருக்கார். இந்த கருத்தை சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார், நன்றி, நன்றி. நேயர்கள், இதுவரை ஆங்கிலம் அறிவோம் பகுதியில் இன்னைக்கு நாம பாசிட்டிவ் சென்டென்ஸை எப்படி ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸாக மாத்துறதுங்கிறத ரொம்ப தெளிவாக அழகாக கற்றுக்கிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக அதை புரிஞ்சிருப்பீங்க, அது உங்களுக்கு நல்ல தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நானும் நம்புகிறேன். நமக்கு இவ்வளவு அழகாக ஆங்கிலம் அறிவோம் பகுதியில் இதை சொல்லி கொடுத்தாங்க சிவகலையிலிருந்து திரு கே கே தாமஸ் அவர்கள். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ், எ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் த ஃப்ரெண்ட் இன் டீட் அப்படின்னு அந்த ப்ராபோடையும் நிறைவு செஞ்சாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ரொம்ப ரசித்து கேட்டிருப்பீங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சி நேரம் காலை 7:46. நேர்கள் கேட்க விருப்பது இன்றைய காய்கள் மற்றும் பழ வகைகளின் சந்தை நிலவரம். தக்காளி கிலோவிற்கு 48 மற்றும் 46 ரூபாய் விலைகளில் கிடைக்குது. கத்தரிக்காய் 82, 80, 75, 65 ரூபாய். வெண்டைக்காய் 18 மற்றும் 16 ரூபாய். புடலங்காய் 16 மற்றும் 14 ரூபாய். சுரைக்காய் 12 மற்றும் 30 ரூபாய். பீர்க்கங்காய் 40 மற்றும் 35 ரூபாய். பூசணிக்காய் 18 ரூபாய். தடியங்காய் 12 ரூபாய். அவரைக்காய் 140 மற்றும் 130 ரூபாய். கொத்தவரை 24 ரூபாய். பாகற்காய் பெரியது 50, 45 ரூபாய் ஆகிய விலைகளில் கிடைக்குது. பச்சை மிளகாய் 48 மற்றும் 52 ரூபாய். பெரிய வெங்காயம் 26, 24 மற்றும் 18 ரூபாய் விலைகள் கிடைக்குது. சின்ன வெங்காயம் 75, 73, 70, 50, 45 இந்த ரூபாய் விலைகளில் கிடைக்குது. காராமணி 20 ரூபாய். கோவைக்காய் 25 மற்றும் 20 ரூபாய். இஞ்சி 130 மற்றும் 125 ரூபாய். நாத்தங்காய் 30 ரூபாய். உருளைக்கிழங்கு 24 மற்றும் 22 ரூபாய். முள்ளங்கி 30 மற்றும் 25 ரூபாய். கேரட் 56 ரூபாய். ரிங் பீன்ஸ் 100 மற்றும் 95 ரூபாய். சௌசௌ 42 மற்றும் 40 ரூபாய். முட்டைக்கோஸ் 40 ரூபாய். பீட்ரூட் 35 மற்றும் 45 ரூபாய். காலிஃப்ளவர் 55 மற்றும் 53 ரூபாய். குடைமிளகாய் 60 மற்றும் 55 ரூபாய். பஜ்ஜி மிளகாய் 85 மற்றும் 80 ரூபாய். பட்டர் பீன்ஸ் 80, 70, 100 ஆகிய விலைகளில் கிடைக்குது. சோயாபீன்ஸ் 180 மற்றும் 160 ரூபாய். பச்சை பட்டாணி 180 மற்றும் 170 ரூபாய். சேம்பு 50 மற்றும் 30 ரூபாய். சீனிக்கிழங்கு 30 மற்றும் 25 ரூபாய். சீனிக்கிழங்கு 30 மற்றும் 25 ரூபாய். கருணைக்கிழங்கு 100 மற்றும் 90 ரூபாய். பனங்கிழங்கு 60 மற்றும் 50 ரூபாய். சிறுகிழங்கு 60 மற்றும் 55 ரூபாய். பழவகைகளில் வாழைப்பழம் செவ்வாழை 100 ரூபாய். மட்டிப்பழம் 70 ரூபாய். நேந்திரம்பழம் 50 மற்றும் 40 ரூபாய். கற்பூரவள்ளி 60 ரூபாய். கோழிக்கோடு 60 ரூபாய். நாடு 60 ரூபாய். பச்சைப்பழம் 60 ரூபாய். எலுமிச்சம்பழம் 70 மற்றும் 60 ரூபாய். ஆப்பிள் பழம் 240 மற்றும் 220 ரூபாய். அன்னாசி பழம் 70 மற்றும் 60 ரூபாய். மாதுளம்பழம் 240, 220 மற்றும் 200 ரூபாய் விலைகளில் கிடைக்குது. கொய்யாப்பழம் 80 மற்றும் 60 ரூபாய். சப்போட்டா 60 மற்றும் 50 ரூபாய். பப்பாளி பழம் 40 மற்றும் 35 ரூபாய். நெல்லிக்காய் 45 மற்றும் 40 ரூபாய். திராட்சை 120 மற்றும் 110 ரூபாய். சாத்துக்குடி 100 மற்றும் 90 ரூபாய். கிர்ணிப்பழம் 50 ரூபாய். சீதாப்பழம் 100 மற்றும் 80 ரூபாய். கமலா ஆரஞ்சு 120 ரூபாய். தர்பூசணி 30 மற்றும் 25 ரூபாய். மாம்பழம் 60 ரூபாய். சப்போட்டா 60 ரூபாய். நேர்கள் இதுவரை கேட்டது காய்கள் மற்றும் பழ வகைகளின் இன்றைய சந்தை நிலவரம். இந்த தகவல்களை பாளை மகாராஜ நகர் உழவர் சந்தை நிர்வாக அலுவலர் அறிய தந்தார். நேரம் காலை 7:49:15 ஆயிட்டிருக்கு.

0: நீர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது.
1: இன்றைய குறுஞ்செய்தி. மன்னருக்கு இன்று சில பல பிட்டுகளை போட்டு ஐஸ் வைத்து குஷிப்படுத்தி விட வேண்டும். கேட்கும் விடுமுறை கிடைக்கும். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
2: காலை வணக்கம் வாரு மந்திரியாரே.
1: மன்னா, நின் கொற்றம் வாழ்க, நின் குலம் வாழ்க, அண்டங்காக்கே நீவிர் நீடோடி வாழ்க வாழ்க.
2: என்ன என்ன தைரியம் உமக்கு? என்னை அண்டங்காக்க என்று கூறுகிறேன், எங்கே எனது வாழ்?
1: மன்னா, முதலில் தங்கள் வாளை உரையில் போடுங்கள் மன்னா. இதற்கு தான் குருகுலத்தில் தமிழ் வகுப்பை கட்டடித்து விட்டு தந்தன தத்தா என்று நண்பர்களுடன் பாட்டு பாட போகாதீர்கள் என்று கூறினேன். கேட்டீர்களா? இப்போ தமிழ் தெரியாமல் வாளை உருவி கொண்டு வந்திருக்கிறீர்கள்.
2: ராஜ ரகசியங்களை எல்லாம் எதற்கு மந்திரியாரே வெளியே கசிய விடுகிறீர்? அடக்கி வாசியும், அதெல்லாம் இருக்கட்டும். இப்போது என்ன கூறி சமாளிக்க போகிறீர்?
1: சமாளிப்பு அல்ல மன்னா, உண்மை. அண்டம் என்றால் உலகம், அண்டங்காக்க என்றால் உலகை காப்பவன் என்று பொருள்.
2: ஓஹோ, அப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறதோ? நீர் எப்படி கூறி சமாதானப்படுத்தினாலும் உணவின் எச்சத்தை சாப்பிடும் காக்கையோடு என்னை ஒப்பிட்டு கூறியது தவறு.
1: காக்கையை பற்றி தங்களுக்கு என்ன தெரியும்? காக்கையின் சிறப்பு இயல்புகள் தெரியுமா? அது எவ்வளவு புத்திசாலி என்று தங்களுக்கு தெரியுமா?
2: என்ன மந்திரியாரே, காக்கைக்கு இவ்வளவு வக்காலத்து வாங்குகிறீர்? அப்படி என்ன இருக்கிறது காக்கையில்?
1: மன்னா, மனிதர்களை தவிர்த்து புத்திசாலி விலங்குகளாக கருதப்படும் சிம்பன்சி, டால்பினுடன் பறவையான காகம் சேர்க்கப்பட்டிருக்கிறது மன்னா. உணவை ஓரிடத்தில் சேர்த்து வைக்கும் பண்பு காக்கைகளுக்கு உண்டு. ஆனால் மற்ற காக்கைகளும் புத்திசாலிகள் என்பதால் அந்த உணவை மற்ற காக்கைகள் எப்படியாவது எடுத்து விடுமா?
2: இதற்குதான் அதீத புத்திசாலிகளை ஒரே இடத்தில் வைக்க கூடாது என்று கூறுவது.
1: அது சரி, சுய அடையாளம் காணும் ஆற்றல் காகத்திடம் உள்ளது. இது மனிதர்களிடம் சிறுவயது முதலே காணப்படும் ஆற்றல்.
2: ஓஹோ, மனிதனை போலவே உள்ளதோ?
1: தனக்கு கிடைக்கும் உணவை தான் மட்டும் உண்ணாமல் தன் கூட்டத்தினரையும் கரைந்து அழைத்து ஒன்றாக சாப்பிடும் காக்கை.
2: இது மனிதர்கள் நாம் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய பண்புதான்.
1: வீடுகளில் வளர்க்கப்படும் கிளிகள் பேச கற்றுக்கொள்வது நமக்கு தெரியும். ஆனால் காக்கைகளை அப்படி வளர்த்தால் அவை கிளிகளை விட சூப்பராக பேச கற்றுக்கொள்ளுமா?
2: அப்படியா? காகங்கள் பேச கூட செய்யுமா?
1: மன்னா, இது மட்டுமல்ல, காகங்கள் எறும்பு புற்றில் சென்று உருண்டு புரளுமாம். இதற்கான அறிவியல் பெயர் எறும்பேற்றுதல் ஆண்டிங் என்று கூறுகிறார்கள்.
2: ஆண்டிங் எதற்காக இதை செய்கிறது?
1: உயிருள்ள எறும்புகளை தனது சிறகுகளில் ஏற்றிக்கொண்டு சிறகுகளையும் தோலையும் துப்புரவு செய்கிறது காக்கை.
2: ஓஹோ, இதற்கு பெயர் தான் ஆண்டிங், எறும்பேற்றுதலா?
1: ஆம் மன்னா, ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி காக்கைகள் தொடர்பு கொள்ள சைகைகளை பயன்படுத்துகின்றன. ஆஸ்திரியாவில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் நாம் மனிதர்கள் விரல்களால் சைகை காட்டுவதை போல காக்கைகளும் ஒரு பொருளை மற்றொரு காக்கைக்கு சுட்டி காட்ட தன் அலகை பயன்படுத்துகிறது என்று தெரிய வந்துள்ளது.
2: மனிதர்களைப் போல காக்கைகளும் புத்திசாலியாகத்தான் உள்ளது.
1: அதிலும் குறிப்பாக காக்கைக்கு உணவு தேவை என்கிற போது மற்ற விலங்குகளை ஏமாற்றும் ஒரு குணமும் இருக்கிறது. ஒரு காக்கை அந்த விலங்கின் கவனத்தை திசை திருப்பும் போது இன்னொரு காக்கை அந்த விலங்கிடமிருந்து உணவை திருடி செல்லுமா?
2: அது சரி, அதுதான் பாட்டி வடை சுட்ட கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாமே. பாட்டியை ஏமாற்றிய காகமாயிற்றே. அது சரி, மனிதர்களிலும் ஒரு சிலர் அப்படித்தானே இருக்கிறார்கள்.
1: ஆம் அண்ணா, உண்மைதான். காக்கை எச்சலை சாப்பிடுகிறது என்று சிலர் குறை கூறலாம். ஆனால் காக்கைக்கு ஆகாய தொட்டி என்று ஒரு சிறப்பு பெயரும் உண்டு. காரணம், இப்படி உணவு எச்சல்களை அவை சாப்பிட்டு நம் உலகையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தப்படுத்துவதில் காக்கையின் பங்கு மிகப்பெரிய பங்கு என்று அறிவியலாளர்கள் கூறுகிறார்கள்.
2: ஓஹோ, இதனால் தான் அதை ஆகாய தொட்டி என்று அழைக்கிறார்களோ?
1: ஆம் அண்ணா.
2: ஆக மொத்தம் இன்று காக்கை கதை கூறி என்னை காக்காய் பிடிக்கலாம் என்று நினைக்கிறீர்கள்.
1: நல்லதுக்கு காலமே இல்லையா? உண்மையை கூறினால் கூட அது குறை கண்டுபிடிப்பது. தெரியாமல் ஒரு அண்டங்காக்கா என்ற பெயரை சொல்லி இவரை சிறப்பித்து பேசியது என் தவறுதான். எனக்கு இதுவும் வேண்டும், இதற்கு மேலேயும் வேண்டும். இன்றைய குறுஞ்செய்தி.
3: எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
4: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: சரி சரி,
7: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
8: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா, கல்யாணம் கல்யாணம்.

0: நேயர்கள் இவ்வளவு நேரம் கேட்டு ரசிச்ச நிகழ்ச்சி வணக்கம் பரணி. தொடர்வது செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி. பங்கேற்பவர் ஐ முருகேசன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 8:30 திரையருவி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அணைகள் பாதுகாப்பு குறித்த ஒருநாள் பயிலரங்கை தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் புதுதில்லியில் நேற்று நடத்தியது. சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுக்கு உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்களின் பெயர்களை பரிந்துரைக்குமாறு உயர்கல்வித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தியாகத் திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பொதுமக்களுக்கு மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்குகள் மோதலால் ஏற்படும் உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. நார்வே செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 4.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க, வழக்கென்று வந்தால் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும்னு இருக்குது. அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் சட்டம் அப்படின்னு சொல்லலாம். பெரிய அளவுக்கு அதை பற்றி தெரிஞ்சிக்கலை அப்படின்னா கூட அடிப்படை சட்டங்கள் என்ன, ஒரு அலுவலகத்தை அணுகணும்னா எந்த மாதிரியான சட்ட ரீதியான நடவடிக்கை நம்ம எடுக்கணும், இல்லை நம்மளுக்கே எதுவும் ஒரு பிரச்சனை சட்ட ரீதியாக போகணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சட்டம் சம்பந்தமான நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உங்கள் வானொலி பண்பலை 102.6 தினமும் காலை 8:02 வழக்கென்று வந்தால் சிறப்பு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு சட்டம் ரீதியான சில முக்கியமான தகவல்களை நம்மளோட பகிர்ந்துக்க இருக்காங்க வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: சொல்லுங்க, இன்னைக்கு நேயர்களுக்கு சட்டம் குறித்த எந்த மாதிரியான தகவல்கள் சொல்ல இருக்கீங்க?
2: இன்னைக்கு தகவல் அறிஞர் உரிமை சட்டப்படி

0: இதுக்கு பேசலாம்.
1: ஆ சொல்லுங்க.
0: எனக்கு மிக முக்கியமானது நாட்டில் தகவல் அறிவு உரிமை சட்டம். இந்த தகவல் அறிவு உரிமை சட்டம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மை கொண்டு வரவும் ஊழலை தடுப்பதும் கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான சட்டம் தான் இந்த தகவல் அறிவு உரிமை சட்டம். இந்த தகவல் அறிவு உரிமை சட்டம் வந்து மத்திய அரசால் ஏற்றப்பட்டது 2005 ஜூன் மாதம் 15 தேதி நம்ம பாராளுமன்றத்தில் ஏற்றப்பட்டது. 2005 அக்டோபர் மாதம் 12 முதல் முழுமையாக அமைச்சிருந்தது. இந்த சட்டத்துல மொத்தம் 31 பிரிவுகள் இருக்கு. இருந்தாலும் ஒரு சாமானிய குடிமகனுக்கு ஒரு 4 பிரிவுகள் மட்டும்தான் தேவை. இந்த சட்டம் எதற்காக இயக்கப்பட்டதுன்னா, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் நிறுவனங்களின் செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புடைமையை ஏற்படுத்துவது. சாமானிய குடிமகனும் அரசாங்கத்தின் செயல்பாடுகள் மற்றும் நிதி பயன்பாடு குறித்து கேள்வி கேட்கும் அதிகாரத்தை வழங்குகிறது. இந்த தகவலை யாரெல்லாம் கேட்கலாம் பார்க்கும்போது, இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் இந்த சட்டத்தின் கீழ் தகவல் கோர முடியும். நம்ம அரசு அலுவலகங்களுக்கு போனோம்னா எல்லா அரசு அலுவலகங்களிலுமே இந்த தகவல் தரும் அதிகாரிங்கிற ஒரு விவரம் எழுதி ஒட்டப்பட்டிருக்கு. நம்ம என்ன தகவல் வேணுமோ அந்த தகவலை இந்த அலுவலகத்தில் இருந்து, இப்போ உதாரணத்துக்கு வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து நமக்கு தகவல் தேவை என்றால், தகவல் தரும் அதிகாரி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் அப்படின்னு அந்த பெயரை எழுத வேண்டும். இந்த மனு நாம் தாக்கல் செய்ய வேண்டும் என்றால் அந்த தலை தகவல் அறிவு உரிமை சட்டம் 2005 பிரிவு 6(1)(3) விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பிக்கும். இந்த தகவல் அறிவிக்கப்பட்டதுல உங்களுக்கு என்ன தகவல் தேவைப்படுதோ, இந்த தகவல் எவ்வளவு அவசரமாக தேவைப்படக்கூடிய சூழ்நிலை என்றால், 10 நாளைக்குள்ள கிடைக்கும். சாதாரணமாக 30 நாட்களில் அந்த பதில் உங்கள் தரப்பாடுகளும் இருக்கும். இந்த மனுவில் நீங்க யாருக்கு விவரம் வேண்டும், இந்த தகவல் எதற்காக தேவைப்படுகிறது சொல்லணும், என்னென்ன தகவல்கள் உங்களுக்கு தேவையோ அது ஒன்றின் ஒன்றாக எழுதப்பட வேண்டும். இதுக்கு வந்து நீதிமன்ற கட்டணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 10 ரூபாய், அந்த 10 ரூபாய்க்கு கோர்ட்டுக்கு ஸ்டாம்ப் கிடைக்கும், அதை வைக்கலாம், போஸ்டல் ஆர்டர் கூட வைக்கலாம். இந்த மாதிரி வச்சு அதோட சேர்ந்து இந்த மனுவை அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு அனுப்ப வேண்டும். இதுல நீங்க கேட்கக்கூடிய தகவல்கள் ஏதாவது நகல்கள் ஆவணங்கள் தேவைப்பட்டால் அது உங்களுக்கு தருவதற்கு எவ்வளவு ரூபாய் செலவாகிறதோ அந்த பணத்தை நான் செலுத்த தயாராக இருக்கிறேன் ஒரு வார்த்தையும் அதுல சொல்லணும். அப்ப நீங்க இதெல்லாம் சொல்லி அந்த மனுவை அங்கே அனுப்பிவிட்டால் அவங்க அதை பார்ப்பாங்க. இது அவசர தன்மை இருக்கிறது அப்படின்னு சொல்ல போகும்போது எனக்கு வந்து 48 மணி நேரத்துல இது வேணும், அதாவது ஒரு உயிர் அல்லது தனிநபர் சுதந்திரம் தொடர்பான தகவல்களாக இருந்தால், அவசரமாக தேவைப்படுகிறது என்றால் 48 மணி நேரத்துக்கு வழங்கப்பட வேண்டும். அதே மாதிரி அவர் ஒருவேளை உங்களுக்கு தந்திருக்கிற தகவல்களில் திருப்தி இல்லை அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த அறகுறையாக இருக்கிறது, தவறாக இருக்கிறது, உங்களை ஏமாற்று நோக்கத்தில் இருந்தா ஒரு முதல் முறையீடு செய்யலாம். இந்த முதல் முறையீடுங்கிறது என்று உங்க கைக்கு என்னைக்கு அந்த பதில் கிடைக்கிறதோ அதுல இருந்து 30 நாளுக்குள் செலுத்த வேண்டும். மேல்முறையீட்டுக்கு வந்து எந்த விதமான கட்டணமும் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மேல்முறையீடு செய்யக்கூடியது அப்படின்னு சொல்ல பார்க்கும்போது, நீங்க கேட்ட தகவல் உங்களுக்கு சரியானபடி வரவில்லை அப்படின்னு இதுக்கூடிய சூழ்நிலையில இவர் வந்து மேல்முறையீடுக்கு இதற்கு உரிமை கிடைக்கிறது. முதல் மேல்முறையீடாக இருந்தால் அதே அலுவலகத்துக்கு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஒரு விஷயங்களை தேவைப்படுகிறது என்றால் இதையே முதல் மேல்முறையீடும் நீங்க பண்ணிக்கலாம். இரண்டாம் மேல்முறையீடாக மாநில அரசாக இருந்தால் மாநில தகவல் ஆணையத்துக்கு அனுப்பலாம், மத்திய அரசாக இருந்தால் மத்திய தகவல் ஆணையத்துக்கு அனுப்பலாம். இந்த விஷயங்களை கேட்கக்கூடிய சேதிகளை தருவதற்கு லேட் பண்ணாங்கன்னா ஒரு நாளைக்கு 250 ரூபா வீதம், அதிகபட்ச 25,000 வரைக்கும் அபராதம் விதிக்கப்படலாம் சொல்றது சட்டம்.
1: சரி சரி,
0: 30 நாட்கள் தாண்டி விட்டால் தாண்டி விட்டு பயப்பட தேவையில்லை. அந்த சட்டப்படியான நடவடிக்கைக்கு அந்த அதிகாரி உள்ளாவார். அந்த 25,000 வரைக்கான அபராதம்

0: அந்த தனிநபருடைய சம்பளம். அப்ப ஒரு இந்த தகவல் அறிய உரிமை சட்டம் இருக்கிறது, நிதி சார்ந்த ஒரு விஷயத்துக்கோ ஏதோ ஒரு அரசாங்கத்திற்கு தேவைப்படக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், இப்போ ஒரு கல்லூரி, மருத்துவமனை, அரசு அலுவலர்கள், இந்த மாதிரியான எல்லா இடத்திலிருந்தும் நீங்க வந்து அந்த உரிமைகளை பெறும், உங்களுக்கு அரசு வந்து உங்களுக்கு வழங்குகிறது. ஒரு மனதில் என்ன எழுதணும் அப்படின்னு சொன்னா, இந்த தகவல் என்னென்ன தகவல் ஈஸியாக ஞாபகத்தில் வைக்கக்கூடியது, தகவல் அறிவு உரிமை சட்டம் 2005 பிரிவு 6, அதாவது 5-6 அப்படின்னு ஞாபகம், தகவல் அறிவு உரிமை சட்டம் 2005 பிரிவு 6-1 கீழ் விண்ணப்பம், இதை மட்டும் எழுதி அதுக்கு கீழே யாரு அனுப்புறாரோ அவருடைய மனதாரர், யாருக்கு அந்த கடிதம் எழுதப்படுகிறதோ அவருக்கு அது அது தகவல் தரும் அதிகாரி அப்படின்னு எழுதி அதுக்கு அந்த விலாசத்தை எழுதும்.
1: சரி சரி,
0: இதுதான் இதுல இருக்கக்கூடிய ரெண்டாவது, வறுமை கோட்டுக்கு கீழே ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா இந்த கட்டணத்துல விலக்களிக்கப்படுகிறது. ஆனா அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க அந்த சான்றிதழை இணைத்து அனுப்பணும்,
1: அந்த ஆவணங்களும் கொடுக்கணும்.
0: ஆமா, கொடுக்கணும். என்னென்ன தேவையோ அந்த தேவையானதை அவங்க தரப்போறது. ஒருவேளை ராஜ்யத்து தரங்களுக்குன்னா ஒரு பக்கத்துக்கு ரூபாய் 2,000 வசூலிக்கப்படும். இப்ப நம்ம இத்தனை பக்கம் வேணும், இந்த ஆவணங்கள் வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு எவ்வளவு தொகை செலவாகிறதோ அந்த செலவை மனதாரிடம் இருந்து அரசாங்கம் வசூலித்துக் கொள்ளும்.
1: ஓ சரி,
0: இதன் மூலமாக அதை பெற்றுக் கொள்ளலாம்.
1: சரி சரி சரி, ரொம்ப அழகாக தெளிவாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். இன்றைக்கி மிக முக்கியமானது தகவல் அறியும் சட்டம் அப்படிங்கிறது, எந்த அலுவலகத்தை எப்படி ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்க்கணும், எந்த மாதிரி மனு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி.
0: நன்றி
1: நன்றி. நேர்களே, இந்த மாதிரி தான் தினமும் காலை 8-2 நம்மளுக்கு தேவைப்படுகின்ற ரொம்ப அடிப்படை சட்டங்கள் நிறைய இருக்குது, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் தினமும் காலை 8-2 கேளுங்க. வழக்கென்று வந்தால்
2: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் சுனில் வர்மா. தி ஹெட்லைன்ஸ். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சேர்ஸ் 51st பிரகதி மீட்டிங் இன் நியூ டெல்லி. ரிவ்யூஸ் 7 கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் வர்த் அரவுண்ட் 30,000 க்ரோர் ரூபீஸ். யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித் ஷா ஆஸ்க்ஸ் அத்தாரிட்டிஸ் டு டிமாலிஷ் ஆல் இல்லீகல் ஸ்ட்ரக்சர்ஸ் விதின் 15 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் போர்டர். ஹீட் வேவ் கண்டிஷன்ஸ் டு கண்டினியூ ஓவர் சென்ட்ரல் அண்ட் நார்த் வெஸ்ட் இந்தியா டியூரிங் நெக்ஸ்ட் 2 days. ஈத் உல் அஸ்ஹா பீங் செலிப்ரேட்டட் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி டுடே வித் ரிலிஜியஸ் ஃபர்வர். அண்ட் இன் ஐபிஎல் கிரிக்கெட், ராஜஸ்தான் ராயல்ஸ் பீட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பை 47 ரன்ஸ் இன் எலிமினேட்டர் மேட்ச் இன் நியூ சண்டிகர். Prime Minister Narendra Modi has emphasized the need for effective implementation of Swachh Bharat Mission 2.0 and underlined that the mission should move beyond infrastructure creation and ensure measurable outcomes through regular monitoring, citizen participation and convergence between various stakeholders. Chairing the 51st Pragati meeting in New Delhi, Mr. Modi asked states to expedite the completion of solid waste management related infrastructure, including waste processing plants and Gobardhan plants. During the meeting, the Prime Minister reviewed 7 critical infrastructure projects across the railways, power and road sectors covering 9 states worth around 30,000 crore rupees. We have a report.
2: While reviewing power sector projects, Prime Minister emphasized the need to accelerate rooftop solar adoption across urban areas with a special focus on cities, residential clusters and public institutions. He underlined rooftop solar should be taken up in mission mode to reduce electricity costs, improve energy security and promote clean energy at the household and community level. While reviewing road and port connectivity projects, it was emphasized that Vadhavan port should be developed as a model of port-led multimodal development where every major mode of transport is seamlessly integrated to create a future-ready logistics ecosystem. Mr. Modi said the project should not be seen merely as a port but as a national gateway connected through coastal shipping, inland waterways, dedicated freight corridors, high-speed rail connectivity, highways and airport linkages. While reviewing Ken-Betwa River interlinking project, the Prime Minister observed that Ken-Betwa project should serve as a model for other states to resolve interstate water issues through cooperation, timely clearances, technology-based monitoring and mission mode execution. Anupam Mishra, Akashwani News, Delhi.
1: The Cabinet Committee on Economic Affairs, CCEA, approved the continuation of the scheme to modernize the public distribution system, PDS, including ration transport, dealer support and technology upgrades till March 2031. The umbrella scheme called Scheme for Assistance in Ration Transport and Handling, Income with Automation in PDS, Sarthak PDS, has been cleared in the 16th Finance Commission Cycle Award period with an outlay of 25,530 crore rupees as central share. Information and Broadcasting Minister Ashwini Vaishnav made the announcement regarding the Cabinet's decision while briefing media in New Delhi.
3: इस प्रोग्राम में तीन बड़े सुधार आज अप्रूव हुए हैं.
4: Three major reforms have been introduced in this program today. First, the government will support the transportation cost incurred in moving food grains from large FCI warehouses in the states to fair price shops across different districts and divisions. Second, there was a need to increase the remuneration of fair price shop dealers.

0: நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி என் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க திரையர்வி நிகழ்ச்சி. இன்னைக்கு திரையர்வி நிகழ்ச்சியில உங்களோட பேச காத்துட்டு இருக்கிறோம். நான் உங்கள் தோழி சிந்து சாரா மற்றும்
1: நான் சுந்தரி சோமசுந்தரம்.
0: இன்னைக்கு சிந்துவும் சுந்தரி உங்களுக்கு எந்த மாதிரியான திரை குவிஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து ஒரு அழகான பாடல் வந்து ஒளிபரப்புவோம். அது என்ன பாடல் என்ன திரைப்படம் நீங்க கண்டுபிடிக்க இருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு வர பாடல்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழ் சினிமாவில நிறைய நிலா வச்சு பாடு வந்திருக்கோம், அது மாதிரி நட்சத்திரங்கள் வச்சு பாடல்கள் வந்திருக்கும், இது மாதிரி நிறைய இருக்கு. கடல், மழை அப்படி இருக்கு இல்லையா, அதே மாதிரி
1: ஆஹா கவிதையா இருக்கு காலையில.
0: அதே மாதிரி பாத்தீங்கன்னா கண், நெஞ்சம், இதயம்,
1: சரி ஓகே,
0: உயிரே அப்படின்னு அந்த மாதிரி உடல் உறுப்புகளை கூட கம்பேர் பண்ணி அதை ஒரு உவமையா பயன்படுத்தி நிறைய பாடல்கள் வந்திருக்கு.
1: இப்ப வந்து சினை பெயர்கள் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம், அந்த மாதிரி உறுப்புகள், அதுதான் இன்னைக்கு வந்து திரையருவியோட மெயின் பிளாட். நம்ம வந்து இன்னைக்கு வந்து உறுப்புகளின் பெயர்கள் வர மாதிரி உள்ள பாடல்களை தான் நேயர்கள் கண்டுபிடிக்க இருக்கிறாங்க.
0: அதை கம்பேர் பண்ணிருப்பாங்களே, கண்ணு மாதிரி, நெஞ்சம் மாதிரி, இதயம், கை.
1: ஆமா, இப்போ நம்ம வந்து அந்த பாடல்களை கண்டுபிடிக்கிறதுக்கு சினிகுயிஸ்ல கலந்துக்கிறதுக்கு கால் பண்ணுங்க 0462-256-1132 அல்லது
0: 256-1133 அப்படிங்கிற எங்களுக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு குவிஸில் கலந்துக்கலாம். இப்போ உடல் உறுப்புகள் சொன்னோமே, அதோடையெல்லாம் சொல்லக்கூடாது, உயிரும் கம்பேர் பண்ணியிருக்காங்க.
1: ஓகே,
0: இந்த சோல்ஃபுல் அந்த மாதிரியான விஷயங்கள் தான். சரி, முதல் நேர் யார் எங்க இருந்துன்னு கேட்டலாம். வணக்கம்.
2: ஈகை
0: பெருநாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கும். நன்றி,
2: மகிழ்ச்சி.
0: சரி, உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அழகான பாடல் தான் கொண்டு வந்திருக்கோம், ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ப்ளே பண்ணிட்டா,
2: புது பாட்டு
0: புது பாட்டு தான்
1: புது பாடல் தான் கண்டிப்பா சந்திரசேகர் சார் கண்டுபிடிச்சிருவாங்க. இது உங்களுக்கான பாட்டு.

0: கேட்டீங்களா?
1: கண்ணிரண்டில் மோதி நான் விழுந்தேனே காதலின், அந்த பாட்டு
0: திரைப்படம்
1: நிறைய
0: நடிச்சிருப்பாங்க
2: அவங்க. சந்திரசேகர் சார் மட்டும் அதான் எப்படி க்ளூ, எப்படி க்ளூ கேட்பாங்கன்னா படத்துக்குள்ள இருந்து க்ளூ கேட்க மாட்டாங்க, படத்தோட பெயருக்கு க்ளூ கேட்பாங்க. இந்த பேரை நீங்க எப்படியாவது க்ளூ கேட்க,
0: ரொம்ப உண்மையா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள இதை சொல்லி கூப்பிடுவாங்க.
2: அதேதான் சார், நான் அதான் சொல்ல வந்தா. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். நான் வந்து அவங்களுக்கு என்ன க்ளூ ரெடி பண்ணி வச்சிருந்தேன்னா, 58 இதே மாதிரி பெயர்ல ஒரு படம் வந்திருந்தது, பழைய படம் ஞாபகம் இருக்கா சார் உங்களுக்கு? சிவாஜி கணேசன் பத்மினி அவங்க ரெண்டு பேரும் நடிச்ச படம் கூட உத்தம புத்திரன். அதுக்கப்புறம் இப்போ அடுத்த நேர் யார் எங்கிருந்து உடல் உறுப்பு பாட்டு இல்லைன்னா சோல்ஃபுல் பாட்டை கண்டுபிடிக்கிறாங்களா?
0: வணக்கம்.
3: வணக்கம், வெள்ளாங்குளம் பாபு.
0: பாபு சார், பாடல் கேட்க தயாரா இருக்கீங்களா?

0: முத்துக்குமார் அவர்களோட வரிகள் அவ்வளவு அழகா இருக்கும். கேட்டோம் சிங்கம் படத்துல இருந்து.
1: இந்த பாடல் நீங்க பாத்துருக்கீங்களா, இதயம் கால் அப்படின்னு எல்லா உறுப்புகளும் அந்தந்த இடத்துல வந்திருக்கும். ஓகே, நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டலாமா சுந்தரி?
0: கண்டிப்பா.
1: டாக்டர் துரை படத்துல இருந்து கேட்கிறோம், அனிருத் ஜோனிட்டா பாடியிருக்காங்க. அனிருத் இசையில சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. நேரம் சரியாக காலை 8:35.

0: நேரம் காலை 8:39 கேட்டு வச்சுட்டுருக்கீங்க. திரையருவி நிகழ்ச்சி நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6.
1: இன்னைக்கு திரையருவி நிகழ்ச்சியில் அழகான பாடல்கள் எல்லாம் நம்ம கேள்விகளாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து அடுத்த நேர் யார் எங்க இருந்து கேட்டலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யாரெங்கிருந்து பேசுறீங்க?
2: தேவிக்கு பேசுறேன்.

0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: அஜித் குமார் படம்.
0: ஆமா.
1: ஜியா?
2: இல்ல
0: இல்ல.
1: ஜிவி பிரகாஷ் மாதிரி தெரியுது.
2: அஜித் அண்ட் ட்ரிஷா நடிச்சிருப்பாங்க.
1: ஜி இல்லையா?
2: தலையில் இது ஏறினாலும் கணம் கூட கூடாது அப்படிம்பாங்க.
0: சூப்பர், அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க.
2: அதே நடிகர்களோட வேற படங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க.
0: வணக்கம்
2: வணக்கம்.
0: எங்க இருந்து?
2: சென்னையில இருந்து.
0: ஓகே, பாடல் கேட்க தயாரா இருக்கீங்களா?

0: புதுப்படம் இல்ல, இது வந்து 90-2000 ஆரம்பத்துல வந்த திரைப்படம் அப்படிதானே சுந்தரி?
1: நடிகர் யாரு சொல்லுங்க?
0: பிரசாந்த். பிரசாந்த்
1: சிம்ரன் நடிச்ச படமா?
2: உறுப்புகள் சம்பந்தப்பட்டது. இப்ப உங்களுக்கு நாங்க கை தட்டிரோம், அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. மாலினி தேவி வாழ்த்துக்கள்.
0: நிறைய க்ளூஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கு.
2: அது என்னன்னா, அவங்க நம்ம திரியவியோட அந்த மெயின், நம்ம இன்னைக்கு என்ன தீம் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா டக்குன்னு சொல்லி மறந்துட்டாங்க, பரவாயில்ல. ஆனா பாடல் கண்டுபிடிச்சிட்டாங்க
0: ரொம்ப. ஆனா ஒரு க்ளூ கொடுத்தோன்னா டக்குன்னு எடுத்து சொல்றதே பெரிய விஷயம் தானே இல்லையா? ஓகே, நிகழ்ச்சியில பாடல் கேட்டலாமா? டைம் வந்து காலை 8:42 ஆயிட்டு இருக்கு. காதலிக்க நேரமில்லை திரைப்படத்துல இருந்தா பாடல் கேட்க இருக்கிறோம். ஏ ஆர் ரகுமான் தி பாடியிருக்காங்க, விவேக் அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. ஏ ஆர் ரகுமான் இசையில்

0: நேர்களே, உங்களை எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையறிவி நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. இன்றைக்கி திரையறிவி நிகழ்ச்சியில் வந்து அழகான பாடல்கள் கொடுத்து என்ன திரைப்படம் என்ன பாடல்னு கேட்டுட்ருக்குறோம். ரொம்ப அழகான நேர்களும் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க.
1: ஆமாம், இப்போ அந்த உறுப்புகளோட பாடல்களை கண்டுபிடிக்கிறாங்களா? அடுத்த நேர் கேட்டலாமா?
0: கேட்டலாம். இன்றைக்கி எந்த மாதிரி பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரே நெஞ்சமே அப்படிங்கிற பாடல்கள் தான் நம்ம கேட்டு.
1: ஆமாம், இதில் நீங்கள் நிறைய கவனிச்சிருக்கீங்களா? நம்ம வந்து உறுப்புகள், இப்போ உயிரை விட்டுருங்க, ஆனால் நம்ம உறுப்புகளை மட்டும் எடுத்துக்கோங்களேன். கண், இப்போ வந்து ஒவ்வொரு நம்ம உறுப்புகள், கை கால் இந்த மாதிரிலாம் வச்சுக்கோங்களேன். இப்போ உறுப்புகளை வச்சு சாங் எழுதும்போது லிரிக்ஸை லிரிக்ஸிஸ்ட் எழுதுறாங்கன்னா, நிறைய இடத்துல ஹீரோ ஹீரோயினை மட்டும் வர்ணிக்கிற மாதிரியான பாடல்கள் அதிகமாக இருக்கும். இதை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். அது என்ன, ஒரு ஆண்களை வர்ணித்து யாருமே இப்படி உறுப்புகளை வச்சு, நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? உவமைப்படுத்தும் போது
0: இருக்கும், கண்களை பார்த்தாலே பயமாக இருக்கு, கண்களை பார்த்தா திமுரு புளிக்கை வருது மாதிரி.
1: அப்போ நம்ம பெண்களை அழகுபடுத்துறாங்க, அங்கே குணப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கலாமா? அவங்களோட கேரக்டர்
0: மாதிரி நிகழ்ச்சியில அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க? சரி விஜயாமா, அழகான பாடல் வருது, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வச்சுட்டோம்னு நினைக்கிறேன், கேளுங்க.

0: நிஜமா நீங்கள் பாடலை சொல்கிறதுக்கு முன்னாடி என்னாச்சு, ஏன் இவ்வளோ ஒரு சலிப்பா, சரி போடுங்க அப்படின்னு நீங்களே என்னாச்சு, ஒரு சூட்டி பேயில் நீயே விஜயம். அப்புறம் அவங்க சரி படம்
1: படம் பேர்
0: புதிய கேட்டுருச்சு, அதுக்கப்புறம் பிரேக் ஆகுது விஜயம்மா வாய்ஸ். ஆனால் அழகாக கண்டுபிடிச்சிட்டாங்க, புதிய முகம் சொல்லியிருப்பாங்கன்னு நம்புகிறேன். புதியன்னு ஆரம்பித்தாங்க, நமக்கு பிரேக் ஆகுது அவங்களோட வாய்ஸ்.
1: ரொம்ப அழகாக வந்து நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கிட்டு சில பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க, சில பேர் கொஞ்சம் க்ளூ கொடுத்தோன்னே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா.
0: இவ்வளோ நேரம் தெரியவில்ல, நம்ம உறுப்புகளோட பாடல்கள் தமிழில் வெளிவந்த பாடல்கள் தான் கொடுத்துட்ருந்தோம். ரொம்ப அருமையாக கண்டுபிடிச்சாங்க, கண்டிப்பாக நிகழ்ச்சி எல்லாரும் ரசித்து கேட்டிருப்பீங்க.

0: ஸ்லேவ் நேரம் உங்களோட பேசிட்டு இருந்தோம். நான் உங்கள் தோழி சிந்துசாரா.
1: நான் சுந்தரி சோமசுந்தரம்.
0: நேர்களே, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து என்ன கேட்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்க இருக்கிறோம்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால் முகத்தில் பருவா சைபால் சொரியா திரங்கா சைபால் இதையில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால் சைபால்.
5: சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
6: அந்த நாய்க்குட்டியும் ஒரு மூலையில படுத்து அது பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தது. ஒரே அமைதி. அந்த நேரத்தில் திடீர்னு அந்த நாய்க்குட்டி துள்ளி எழுந்திருச்சுது. நேராக குழந்தைகிட்ட ஓடிச்சு அந்த குழந்தைய அது போட்டிருந்த ட்ரெஸ்ஸோடு சேர்த்து கவ்வி தூக்குச்சு. தூக்கிக்கிட்டு வாசல் பக்கம் ஓடிச்சு. நாய்க்குட்டி குழந்தைய கவ்வி தூக்க முடியுமாங்கிற சந்தேகம் உங்களுக்கு இல்லையா? நீங்கள் வந்து நம்ம ஊர் நாய்க்குட்டியவே பார்த்து பழக்கப்பட்டிருக்கீங்க, அதனால் நம்புறதுக்கு சிரமமாக இருக்கும். அந்த ஊரில் எல்லாம் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு ஏதோ கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கும். விஞ்ஞானி அதை பார்த்துட்டார். உடனே அந்த நாய்க்கு வந்து வெறி பிடிச்சிட்டுதுன்னு முடிவு பண்ணிவிட்டு தன்னோட கை துப்பாக்கியை எடுத்தார். எடுத்துக்கிட்டு ஓடி வந்தார். அவர் வெளியில் வந்து நாய்க்குட்டி எங்கே அப்படின்னு பார்த்து தேடுறார். அந்த நேரத்தில் அந்த வீடு வந்து இடிஞ்சு விழுது. காரணம் பூமி அதிர்ச்சி. இப்படி பூமி அதிர்ச்சி உண்டாக போகுதுங்கிறது அந்த நாய்க்குட்டிக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. அதுதான் குழந்தையை தூக்கிட்டு வெளியில் ஓடு வந்திருக்குது. அது மூலமாக அந்த குடும்பத்தையே காப்பாற்றியிருக்குது அந்த நாய்க்குட்டி. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே சில பிராணிகளுக்கு இப்படி நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சிருக்கு தான். ஆமாம், அந்த நகரத்தில் 3 நாளைக்கு முன்னாடியே பாம்பு பல்லி இதெல்லாம் அது தங்கியிருந்த வலையை விட்டு வெளியில் ஓடி வந்துட்டுது. அதே மாதிரி அங்கிருந்த புறாவெல்லாம் பறந்து போயிடுச்சான். இதே மாதிரி யுகோஸ்லவியாவில் கூட ஒரு நகரம், அங்கே ஒரு நாள் ராத்திரி ஒரு மிருககாட்சி சாலையில் திடீர்னு ஒரு பெரிய கலவரம், கூச்சல், குழப்பம். அங்கே இருந்த கழுதை, புலி, யானை, பறவை எல்லாம் கண்ணாபின்னான்னு கத்த ஆரம்பிச்சுட்டுது. நீர் யானை அதுக்குன்னு போடப்பட்டிருந்த தடுப்பையே தாண்டி குதித்து வெளியில் வந்துட்டு தான். மறுநாள் தான் எல்லாருக்கும் விஷயம் புரிஞ்சுது. அடுத்த நாள் காலையில் அங்கே பூமி அதிர்ச்சி உண்டாயிட்டது. இப்போ பாருங்கள், அதாவது மனுஷனை போய் தீர்க்க தரிசி அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம், இவனை விட அது பரவாயில்லைன்னு தோணுது. அதாவது மிருகங்கள் ஒன்று நடக்க போகுதுங்கிறத முன்னாடியே புரிஞ்சுக்குதே. சரி, இதெல்லாம் எப்படி அது முன்கூட்டி புரிஞ்சுக்குது? அதுதான் படைப்பு ரகசியம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மனுஷன் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறான். விஞ்ஞானிகளோட ஆராய்ச்சியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வீட்டுக்குள்ளேயே சில ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன். இப்போ சில யோசனை சொல்லி அதை சோதனை பண்ணி பாருங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். அதாவது இப்போ மழை வருமா வராதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, உடனே ஒரு பூனைக்குட்டி பின்னாடியே மெதுவாக போய் அது என்ன செய்யுதுன்னு கவனித்து பார்க்கணும். பூனைக்குட்டி தன்னோட பாதத்தினால சுகத்தில் வந்து அப்படி கீறிக்கிட்டு இருக்கும். அப்படி கீறினா கண்டிப்பாக மழை வரும். சில சமயம் பூனைக்குட்டி அப்படி மல்லாந்து படுத்துக்கிட்டு பாதத்தை உயர தூக்கும், அப்படியும் எப்படியும் புரளும். இப்படி செஞ்சதுன்னா அன்னைக்கும் மழை இருக்காது. அதனால் முன்னாடி இருந்தது மழை வர்றதுக்கு அறிகுறி, இது மழை இல்லைங்கிறதுக்கு அறிகுறி. பறவைகள், பிராணிகள் இதுகளோட நடவடிக்கைகளை பார்த்துட்டு அதையெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் காலநிலையை கண்டுபிடிக்கிற கருவிகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வாத்து இருக்குல்ல, சில சமயம் தன்னோட அலகை தன்னோட இறகுகளில் அப்படியே புதைச்சிக்கும். அப்படி செஞ்சால் குளிர்காலம் வரப்போகுதுன்னு அர்த்தம். பருவநிலை குளிராக மாறப்போகுதுங்கிறதுக்கு இதுதான் அறிகுறி. சிட்டுக்குருவி இருக்குதுல்ல, அதெல்லாம் புழுதியில் உளுந்து புரளும், சிறகுகளை வந்து படபடன்னு அடிச்சுக்கும். அப்படி செஞ்சால் மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். ஒன்று மட்டும் நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும், இயற்கையின் சீற்றம்னு சொல்கிறோம் இல்லையா, இயற்கை ஏன் நம்ம மேலே கோவப்படுது? இயற்கையை நாம் அனுசரித்து போகிறதில்ல, அதனால் கோவப்படுது. காடுகளை அழிக்கப்படாது, விலங்குகளை கொல்லப்படாது, இயற்கை ஏற்படுத்தி வச்சிருக்கிற சமநிலையை கெடுக்கப்படாது. அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா பூமியும் நடுங்காது, நாமளும் நடுங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒருத்தர் இருந்தார், சாராய கடைக்கு போனாராம், நிறைய சாப்பிட்டார். அப்புறம் சொன்னார், இது ரொம்ப அற்புதமான சரக்கு போல் இருக்குது, உள்ளே போன உடனே இந்த பூமியே நடுங்கிறது மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னாராம். இதுக்கு கடைக்காரர் சொல்லியிருக்கார், நீங்கள் சாப்பிட்டது வெறும் பச்சை தண்ணி தாங்க, இப்போ ஏற்பட்டிருக்கிறது நிஜம் பூமி அதிர்ச்சி அப்படின்னாராம்.
5: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால் முகத்தில்
7: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
8: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
9: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேலா, பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு

₹150 கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எல்லைப் பகுதியை ஒட்டி 15 கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் சட்டத்திற்கு புறம்பான எந்த ஒரு கட்டுமானத்தையும் அனுமதிக்கக்கூடாது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுக்கு உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்களின் பெயர்களை பரிந்துரைக்குமாறு உயர்கல்வித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் ரலேக்கர், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பொதுமக்களுக்கு மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். மனித வனவிலங்குகள் மோதலால் ஏற்படும் உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் சுமித் அண்டல் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. நார்வே செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 4.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி நேரம் சரியாக 9:03. ஒவ்வொரு நாளும் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பல்வேறு தகவல்கள் பல்வேறு கருத்துக்கள் நம்ம வந்து கேட்டுட்ருக்குறோம். இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை நிலையற்றது என்ற எண்ணம் பயத்தை தருகிறதா அல்லது பக்தியை தூண்டுகிறதா அப்படிங்கிறது தான். எப்போவுமே வாழ்க்கை நிலையற்றது அப்படிங்கிறது எந்த மாற்ற கருத்தும் இல்லை. மாற்றம் அப்படிங்கிறது எப்போ வேணாலும் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும் நம்ம வாழ்க்கையில். இந்த விஷயத்தை பார்க்கும்போது ஒரு பயம், ஐயோ அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கா. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆத்மார்த்தமாக நம்ம சாமி கும்பிடுறோங்கிறது வேறு, ஆனால் வாழ்க்கையில் என்ன நடக்கும் தெரியல, எல்லாமே சரியாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் சாமி கும்பிடுறது அப்படிங்கிறது வேறு. ஸோ அதுதான் இன்றைக்கான தலைப்பு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வாழ்க்கை நிலையற்றது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு பயத்தை தருகிறதா இல்லை பக்தியை தூண்டுகிறதா அப்படிங்கிற தலைப்பில் தான் நீங்கள் பேச இருக்கிறீங்க. நேர்கள் அழைக்கலாம் 2561132, அப்படி இல்லைன்னா 2561133. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா இல்லை மொபைல்லேருந்து கால் பண்ணுற நேர்களாக இருந்தீங்கன்னா 0462 அப்படிங்கிற இணைப்பெண்ணை சேர்க்க மறக்காதீங்க. நிகழ்ச்சியில் முதல் நேர் யார், எங்கே இருந்து வணக்கம்.
2: இளங்கோ
1: சொல்லுங்க சார்.
2: ஆமா, தவறா நினைச்சுக்க வேணாம்.

0: தினமும் எங்களுக்கு தலைப்பு வந்துடும். இன்னைக்கு தலைப்பு வரல, அதுதான் தலை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்க சொல்லுங்க தலைப்பு மட்டும்.
1: நிகழ்ச்சி கேட்கலையா? வாழ்க்கை நிலையற்றது அப்படிங்கிற எண்ணம் பயத்தை தருகிறதா அல்லது பக்தியை தூண்டுகிறதா அப்படிங்கறத தலைப்பு.
0: பயம்தான்.
1: பயம்தான்.
0: ஆமா, எப்படின்னு கேளுங்க. வண்டியில போறோமா? நம்ம வண்டியில போறப்ப பயந்து தானே போறோம். அப்ப வந்து பக்தி தெரியல. பக்தி வந்து நம்ம கும்பிட்டு வண்டி ஏறுவோம், இருந்தாலும் பயம் தருது.
1: பயம்
0: போகணும், எடுத்து வரவனா கரெக்டா வரணும். அப்படி இருக்கும் வாழ்க்கையே. அப்படிதாமா,
1: இப்ப
0: நம்ம வாழ்க்கை பயணம் சரியா போறோமான்னு கேட்டா நிறைய பேர் சந்தேகமா தான் இருக்குது. எந்த இடத்துல நிக்கும், எந்த இடத்துல சரியா போகும். இப்ப நாம நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா, நம்ம சொல்ற நினைப்பதெல்லாம் நடந்து விட்டா தெய்வம் தேவையில்லையே. அதனால நினைச்சது எதுவுமே நடக்கிறது இல்ல. அதனால ரெண்டுமே தேவை, பயமும் தேவை, பக்தியும் தேயம், ரெண்டுமே இருந்தாதான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுங்கிறது என்னுடைய தத்துவம்.
1: சரி, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் யார் எங்க இருந்து? வணக்கம். வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்குறோம் வாழ்க்கை நிலையற்றது அப்படிங்கிற எண்ணம் வந்து பயத்தை தருகிறதா இல்லை பக்தியை தூண்டுகிறதா. இல்லை இன்னொரு விஷயமும் இருக்குது, வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற எண்ணமும் வாழ்க்கை நிலையற்றது அப்படிங்கிற எண்ணமும் சில சுவாரஸ்யமான ஒரு தைரியத்தையும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இப்படியே வாழ்க்கை இருக்காது, நம்ம வாழ்க்கை நல்லபடியாக மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையும் கொடுக்க இருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: கோயில்பட்டியிலிருந்து மெக்கானிக் சங்கர் பேசுகிறேன்.
1: சொல்லுங்க சார், உங்களுக்கு பயம் தருகிறதா, பக்தியை தூண்டுகிறதா, இல்ல நம்பிக்கை கொடுக்கிறதா?
2: வாழ்க்கை நிலையற்றதுங்கிறது யாருமே உணரலையா முதல்ல?
1: ஓ, அங்கேயே. சரி சரி.
2: என்னமோ 100 வருஷத்துக்கு இருக்கிற மாதிரி வரவாங்கிட்டு வந்த மாதிரி இல்லாம ஒவ்வொரு மனுஷங்க இருக்காங்க. பெரியாளு சின்ன ஆளுங்கிற மரியாதை இல்ல, தாய் தாப்பனார கவனிக்கிறது இல்ல, பணம் ஒண்ணுமே பிரதானமே அப்படின்னு
1: நினைச்சிட்டு
2: இருக்காங்க. என்னமோ கோடி கோடியா பணம் இருந்தா ஒண்ணுமே சாதிக்க முடியாதம்மா, ஒண்ணும் சாதிக்க முடியாது. வாழ்க்கை நிலையற்றதுங்கிறத மனசு மனசுக்குள்ள வந்துட்டா எந்த பயமும் கிடையாது, யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே.
1: சரி, உங்க பேர் என்ன
2: சொன்னீங்க? என் பேர் சங்கர்மா.
1: சங்கர், ஓகே. எந்த ஊரு?
2: நிகழ்ச்சியில
1: வந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம் வாழ்க்கை நிலையற்றது என்ற எண்ணம் வந்து பயத்தை தருகிறதா அல்லது பக்தியை தூண்டுகிறதா அப்படின்னு சில பேருக்கு நம்பிக்கை கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கோங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: தோரங்கல்ல இருந்து முத்தாசரி பேசுறேன், குமரி மாவட்டம்.
1: சொல்லுங்க
3: சார். தலைப்பு வாழ்த்து.
1: நன்றி.
3: வாழ்க்கை வாழ்க்கை கண்டு என்னையுமே பயப்பட கூடாது. அதுக்காக என்னன்னா ஒரு பாட்டே இருக்கு, உலகே மாயம் வாழ்வே பாட்டே இருக்குது. வாழ்க்கை பயப்படாது. அதே நேரத்துல வாழ்க்கை கண்டு பயப்படாம இருக்கணும்னா ஒரே வழி என்ன, ஆலயத்தில் சென்று தாசாம தரிசனம் பண்ணதான் முக்கியமான வேண்டுதல். அந்த வேண்டுதல் ஓரளவு தப்பிக்கிடலாம், அவ்வளவுதான். அதனால தப்பவே முடியாது. வாழ்க்கையில வரைஞ்சில குடும்பத்திலேயே ஒரு பயபக்தர் இருந்தால்தான் குடும்பம் நல்லா இருக்கும் சொல்லிக் கொண்டு வாழ்க்கையோட நான்கேன் நான்கேன் நான்கே. வணக்கம் சார்.
1: நன்றி நன்றி. வணக்கம். பக்தி இருக்கும் போது சில கவனம் இருக்கும், இது பண்ணா தப்பு, இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அது வாழ்க்கையை அப்படியே நம்ம மாத்திரும் அப்படிங்கிறத விட சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்மளை காப்பாத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியும் தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. வாரணம் ஆயிரம் திரைப்படத்திற்காக கிறிஷ் பெனிடயால், ஸ்ருதி ஹாசன் பாடியிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் தாமரை அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. நேரம் சரியாக காலை 9:08.

0: நேர்களை உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். வாழ்க்கை நிலையற்றது அப்படிங்கிற எண்ணம் பயத்தை தருகிறதா அல்லது பக்தியை தூண்டுகிறதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சி அடுத்த நேர் யார் இங்க இருந்து கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். காமராஜ் திருவள்ளூர்ல இருந்து.
0: எங்க இருந்து?
1: திருவள்ளூர்ல இருந்து.
0: ஓகே, சொல்லுங்க சார்.
1: வாழ்க்கை நிலையற்றதுங்கிற எண்ணம் யாருக்குமே இல்ல. நம்ம எவ்வளவு வருஷம் இருக்க மாதிரி எல்லாருமே திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அதனால வந்து இது பயங்கிறது கூட சுத்தமா யாருக்குமே கிடையாது.
0: பயமே இல்ல இல்லையா?
1: ஆமா, அதனால தனிப்பட்ட முறையில அவங்க வந்து என்னன்னாலும் சரி நம்மளால

0: தெரியும் அப்படிங்கிறது. அது எது பிறப்போ இறப்போ நம்மளுக்கு அந்த தேதி தெரிஞ்சதுனாலதான் நம்மளுக்கு ஒரு பயங்கிறது வரும். அந்த தேதி தெரியாமலேயே ஆண்டவன்
1: வச்சிருக்கான்
0: அப்படிங்கிறதுல வந்து பயங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இத்தனை தேதி இறந்து போறாங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனாலதான் ஒரு பக்தியாவது வரும். நமக்கு எந்த தேதியுமே தெரியாது. நம்ம 1000 வருஷம் வாழ்ந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே திட்டம் போட்டு நம்ம செயல்பட்டு நம்ம இஷ்டப்படி செயல்பட்டு இருக்கோங்கிறது என்னுடைய கருத்து.
1: நன்றி நன்றி. ஸோ வாழ்க்கை நிலையற்றது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு பயத்தை தருகிறதா, இல்லை பக்தியை தூண்டுகிறதா, இல்லை ஒரு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை கொடுக்கிறதா அப்படின்னு கேட்கும்போது வந்த 2 நேர்களும் என்ன சொன்னாங்கன்னா, வாழ்க்கை நிலையற்றது அப்படிங்கிற எண்ணமே நிறைய பேருக்கு இல்லை, அந்த பயமே நிறைய பேருக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். வாழ்வார் குறித்து பரமசிவானந்தம் நலம் நலமரியாதான்.
1: இனிய காலை வணக்கம், நலமாக இருக்கிறோம், நன்றி, சொல்லுங்க.
2: அதாவது வாழ்க்கை நிலையற்றது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த பயம் வந்து உள்ளுக்குள்ள எல்லாருக்குமே இருக்கும்.
1: சரி சரி,
2: அது வந்து வாழ்க்கைன்னு இல்லை எல்லா விஷயத்திலயுமே. இப்ப நல்ல பரிச்சை எழுதியிருப்போம், நமக்கு நல்ல மார்க் வரும்னு நம்பிக்கை இருக்கும். இருந்தாலும் ரிசல்ட் வர்றதுக்கு முதல் நாள் பிள்ளையாருக்கு வேண்டி தேங்காய் விடலை போடுறதுன்னு வேண்டி அந்த பயம் வந்துடும். அதே மாதிரி மருத்துவர்களை பாருங்க, எவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கடைசியில என்னால முடிஞ்ச அளவு செஞ்சுட்டேன், ஆனா இனிமே ஆண்டவன் தான்
1: அப்படின்னு.
2: அதனால இது வந்து பக்தியை தூண்டுகிறதுங்கிறதுதான் என் பேர்.
1: உங்களோட கருத்து ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி.
2: நன்றி.
1: வாழ்க்கையில் வந்து பயம் கொடுக்குதோ இல்லை நம்பிக்கை கொடுக்குதோ இதெல்லாம் தாண்டி முதல்ல வந்து இப்போ கடவுள் பக்தியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு போகிறது வந்து பக்தியை நம்பி தான் இருப்பாங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா பக்தியை தூண்டி தான் அந்த விஷயத்தை வந்து அவங்க எடுத்துகிட்டு போவாங்க, வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ வணக்கம், வாழ்க வளமுடன்.
1: வணக்கம், சொல்லுங்க. யார் சொல்லுங்க?
3: வாழ்வு நிலையத்தில் தெரிந்தோ நம்ம பயம் இருந்தாலும் அது பக்தி மூலம் நம்ம இது பண்ணி வர முடியும். இறை நம்பிக்கையும் நம்ம தன்னம்பிக்கையும் இருக்கும் போது அந்த பயம் இருக்காது.
1: ஓகே ஓகே. இறை நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் இருக்கும் போது வாழ்க்கை நிலையற்றது அப்படின்னா கூட பயம் நம்மளுக்கு இருக்காது இல்லையா?
3: பயம் இருக்காது, ஏன்னா இறைவனோட படைப்புகள் தான். எது நடந்தாலும் மகிழ்ச்சியா.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி. அதுவும் சொல்லுவாங்க, நம்பிக்கை அப்படிங்கிறத விட தன்னம்பிக்கை அப்படிங்கறது அதிகமா இருந்ததுன்னா வாழ்க்கை சுலபமா இருக்கும். நம்பிக்கை அப்படின்னா யாரையாவது நம்ம டிபெண்ட் பண்ணி இது சரியா நடந்துரும், இவங்க சரியா இருந்தா இது நடந்துரும், இது கிடைச்சா எனக்கு நடந்துரும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி என்னால முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை நம்ம வாழ்க்கையில நிறைய பயத்தை எடுத்து போட்டுரும். பாடல் கேட்டு வந்துடலாம். விஐபி திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன், டாமினிக்யூ பாடியிருக்காங்க ரஞ்சித் அவர்களின் இசையில். நேரம் சரியாக காலை 9:17 ஆயிட்டு இருக்கு.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒளிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: சரி சரி.
3: இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், வாழ்க்கை நிலையற்றது அப்படிங்கிற எண்ணம் பயத்தை தருகிறதா அல்லது பக்தியை தூண்டுகிறதா அப்படின்னு, அதே மாதிரி நம்பிக்கை கொடுக்கிறதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம் நிகழ்ச்சியில். அடுத்த நேர் வணக்கம்.
4: இனிய காலை வணக்கம் சிந்து சாராவிற்கு.
3: இனிய காலை
4: மாவட்டம் சசிகலா பேசுறேன்ப்பா.
3: சசிகலாமா, சொல்லுங்க.
4: வாழ்க்கை நிலையற்றது என்ற எண்ணம் வந்து பயம் கலந்த பக்தி தப்பா தருது. என்ன காரணம்னா, எப்ப வாழ்க்கை உயரும் தாழும் சொல்லி ஒரு பயம் இருக்குப்பா மனசுக்குள்ள. அதனால நம்ம கடவுள்கிட்ட என்ன சொல்லணும்னு கேட்போம்னா, நம்ம வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னா இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே நீடிக்கும்னு சொல்லி சாமியை கும்பிடுவோம்ப்பா. ஆழிந்த காலத்துல வந்து நல்ல உடல்நலத்தோடும் குடும்ப உறவுகளோடு நிம்மதியாக ஒற்றுமையோடு எல்லா தேவையும் நிறைவேற்றா ஒரு மன திருப்தி இருக்குப்பா. மன திருப்தி இருந்தா இறைவனுக்கு வந்து நன்றி சொல்ல கொண்டு என்ன செய்யறா, வாழும் காலத்துல வந்து பக்தி வந்து பெருகும்பா. அதே சமயத்துல அதாவது வாழ்க்கை வந்து நிலையற்றது, அதாவது தாழ்ந்து இருந்துச்சுடா கடவுளை வந்து திட்டுவோம்ப்பா. ஏன் கடவுளே உனக்கான மனசே இல்லையா, நாங்க மட்டும்தான் அப்படி போகணுமோ அப்படின்னு சொல்லி இறைவனை வந்து ஏன் படத்துன்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருப்போம்ப்பா. அப்ப வாழ்கின்ற காலத்தை நிலையற்றது என்று தெரிஞ்சாலும் பயம் பயமா இருக்குது, இறைவனோட பக்தி இருக்குது, இறைவனை வந்து திட்டிக் கொண்டு இருக்கின்ற சூழ்நிலை இருக்குதுப்பா. வாய்ப்புக்கு நன்றிப்பா.
3: நன்றி நன்றி. வாழ்க்கை நிலையற்றது அப்படிங்கும் போது எல்லா விதமான விஷயங்களும் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில நேரங்கள்ல இதுவும் நம்ம நினைச்சுக்கலாம், நம்ம வாழ்க்கை நல்லபடியா மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையும் வச்சுக்கலாம். நிகழ்ச்சியில அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியகுளம் டாக்டர் எம்ஏ இளங்கொண்ட காலை வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம், சொல்லுங்க.
5: ஆமா, நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில் வாழும் மனித ஜாதி வாழ்வதில்லை. போதே இறக்காத மனிதன் வாழுமாறு மாணவர்கள் நீதிமா. ஏன்னா பிறப்புங்கிறப்ப அந்த மரணங்கிறது ஒண்ணு வந்துருதுமா. நல்லா உள்ளவே அந்த மட்டும் படிச்சேன். அன்னைக்கே பாத்தீங்கன்னா முடிவட்டீங்கன்னா பயமும் கிடையாது பக்தியும் கிடையாது எனக்கு. இக்கணத்தில் வாழணுங்கிற அந்த பாடிப்பாப்பு என்ன உச்சப்படுத்துறேன். இப்ப கூட என்னுடைய லெட்டர் பிள்ளை என்ன எழுதி கொடுத்துருக்கேன்னா, ஆனா இருக்கும் வரை ரத்த தானம், இறந்த பின் கண்டான உடல் தானம் செஞ்சுட்டேங்கம்மா.
3: நன்றி. இது ரொம்ப ஒரு முக்கியமான

0: பண்ண விஷயம். நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரங்கள் நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று இப்படி நடந்திருக்கக்கூடாதே அப்படின்னு நம்ம கடந்த காலத்தை நினச்சி சில விஷயங்களை யோசிச்சுட்ருப்போம், இல்லைனா இப்படி நடந்துருமோ அப்படின்னு எதிர்காலத்தை குறித்து சில பயத்தோடு இருப்போம். நிகழ்காலத்தில் இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன இருக்குது, இதை வச்சு நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு வாழ்கிற வாழ்க்கை வந்து மிகவும் குறைவாக தான் இருக்குது. அப்படி எல்லோரும் மாறிட்டோம், எல்லோரும் இப்போ இருக்கிற இந்த செகண்டு சந்தோஷமாக வாழணும், மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணும், நம்ம யாருக்கும் கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாது அப்படின்னு யோசிச்சோன்னாலே வாழ்க்கை ரொம்ப அழகாக தான் இருக்கும். அதான் எனக்கு பயமும் இல்லை பக்தியும் இல்லை, இந்த நிமிஷம் நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேர் வணக்கம்.
1: கலைமகள் விழிகளில் கவிமிகு ஒலியாய் கலந்து நிற்பதன் காட்சி பண்பலை 102.6 ஆனந்த பூங்காற்று எனும் அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் தங்களின் தொகுப்பே அதற்கு சாட்சி.
0: உங்க பெயர் பதிவு பண்ணிருங்க.
1: குமரி மாவட்டம் இரணியல் ஜெமதி ஜெகதீசன் அம்மா.
0: ஜெகதீசன் சார் சொல்லுங்க.
1: அதாவது நாட்டு மக்கள் இந்த ஜோசியன் ஜாதகம் பாக்குறவங்க தான் நாட்டு மக்கள். அங்க போகும்போது அவர் ஒரு பிரச்சனையை இழுத்து போடுறாரு, போடும்போது இவர் என்ன பண்றாரு, அந்த பயம் இவருக்கு மனசுக்குள்ள இருக்கும்போது எங்க போறாரு, ஆலயத்துக்குள்ள போறாரு. ஆலயத்துக்கு அந்த பயங்கலந்த அந்த பக்தி போகும்போது அங்க இறைவன்கிட்ட போய் முறையிடுறாரு.
0: இல்ல இன்னைக்கு நம்ம வந்து என்ன கேக்குறோம்னா, வேற எதையும் தொடர்ந்து கேட்கல, வாழ்க்கை நிலையற்றது நம்ம பேசுறோம்ல, அதான் உண்மையும் கூட. அந்த நேரத்துல நம்மளுக்கு பயம் வருதா இல்ல பக்தி கொடுக்குதா, அவ்வளவுதான் கேக்குறோம்.
1: அது பயங்கலந்த பக்தி தான்.
0: சரி,
1: அந்த பயங்கலந்த பக்தி தான் அங்க போகும்போது நம்ம இறைவன்கிட்ட முறையிடும் போதுதான் இறைவன் வந்து அந்த ஒரு லைனை போடுறாரு, லைனை வகுத்து அதை தீக்குறாரு. இதுதான் அந்த பயம் கலந்த பக்தி இருக்குதுன்னு சொல்ல வர்றேன்.
0: சரி சரி, நன்றி உங்களோட கருத்துக்கு பதிவு செஞ்சதுக்கு. சோ பயம் கலந்த பக்தி வந்து கொடுக்குது, வாழ்க்கை நிலையற்றது அப்படிங்கிற எண்ணம் வரும்போது. இப்போ நிகழ்ச்சி அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. சர்வம் திரைப்படத்திற்காக விஜய் யேசுதாஸ் பாடியிருக்காங்க, யுவன் சங்கர் ராஜா இசையில் பா விஜய் அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. நேரம் சரியாக 9:28 ஆயிடுச்சு.

0: சர்வம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்ட நேரம் காலை 9:32 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்ருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இன்றைக்கி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி தான் கேட்டுட்ருக்குறோம். என்ன அப்படின்னா, வாழ்க்கை நிலையற்றது அப்படிங்கிறதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை. அந்த நிலையற்ற வாழ்க்கை அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நம்மளுக்கு பயத்தை தருகிறதா, இல்லை பக்தியை தூண்டுகிறதா, இல்லை இந்த வாழ்க்கை நிலையற்றது அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறதா, ஓகே இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறோங்கிறதுனால நாளைக்கும் கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லை, நாளைக்கு நம்ம வாழ்க்கை நல்லபடியாக மாறும் அப்படிங்கிற எண்ணம், ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம் கொடுக்கிறதா அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் எங்க இருந்துன்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: சேலம் மாவட்டம் சொலசம்பட்டி சுதார் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: பயத்தை தான் மேடம் கொடுக்குது.
0: பயம்தான் கொடுக்குதோ?
1: ஆமா மேடம்.
0: சரி, ஓகே.
1: விக்கிற விலைவாசிக்கு நாம எப்படி வாழ்க்கையில வெற்றி அடையிறது அப்படின்னு ஒரு பயத்தை ஒண்ணு உண்டாக்குது மேடம்.
0: சரி, நம்பிக்கையா இருங்க, எல்லாமே சரியா நடக்கும். சரியா?
1: நன்றி.
0: நன்றி. பயம் அப்படிங்கிறதே ஒரு மாதிரி வருத்தமாக சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ பயம் அப்படின்றது எந்த அளவுக்கு ப்ரையாரிட்டி இருக்கோ அதே மாதிரி நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அப்படிங்கிறதையும் நம்ம ப்ரையாரிட்டியாக வச்சுக்கணும் வாழ்க்கையில். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம். முகவர்லேருந்து ஜோதி பேசுகிறேன் மேடம்.
0: ஜோதிமா சொல்லுங்க
2: மேடம். வாழ்க்கை நிலையற்றது எல்லாருக்குமே தெரியும், அது மனசுக்கு ஒரு இடத்துல இருக்கும்.
0: ஆமா.
2: ஆனா பொழுது விழுந்து போதுமான ஒரு பயமும் இருக்கும்.
0: பயமும் இருக்கும். சரி,
2: எல்லாரும் எது நடக்கும், வெளியில பைக்ல போயிருக்காங்களே, ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தா ஒரு பயம், எல்லாமே பயத்தோட வாழ்ந்துகிட்டு பக்தியோட இருக்கணும் மேடம். வாழ்க்கையை வந்து பயபக்தியோட வாழ்ந்து அதை
0: வாழ்க்கை நிலையற்றது அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு பயம் தான் இருக்கு. இந்த நடக்குமோ எது நடக்குமோ அப்படிங்கிற விஷயம் தான் நிறைய சுத்திட்டே இருக்கு. ஆனால் நம்பிக்கையும் நம்ம வச்சுக்கிட்டோம்னா நல்லதுதான். சில நேரங்கள்ல அந்த மாதிரி டைம்ல பக்தியும் தூண்டுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. நேர்களே நிகழ்ச்சியில் ஒரு அடுத்து அழகான பாடல் கேட்டலாம். வேல் திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் பாடியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜ் இசையில் நா முத்துக்குமார் அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க.

0: நேர்களை உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. வாழ்க்கை நிலையற்றது என்ற எண்ணம் பயத்தை தருகிறதா, அல்லது பக்தியை தூண்டுகிறதா, இல்லை வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறதா அப்படின்னு நம்ம கேட்டுட்ருக்கோம் நிகழ்ச்சியில். அடுத்த நேர் யார், இங்கிருந்து வணக்கம். வணக்கம், கோட்டியப்பன் சார் சொல்லுங்க. நலமா இருக்கும்.
1: சிறு குழந்தைகள் வந்து நம்மளை பார்த்து பயப்படுது நம்ம ஒரு கண்டிஷன் பண்ணும்போது. அதே மாதிரி ஆண்டவன் வந்து நம்ம பயப்படுவதற்கு ஆண்டவன் வந்து நமக்கு வந்து அந்த பயத்தை கொடுத்துருக்கான். அதனால நமக்கு பெரியவங்களுக்கு பயம் வருது இறைவன் மூலமா தான் வருகிறது, சிறு குழந்தைகளுக்கு தாய் தகப்பன் மூலமா வருது. அதனால பயபக்தியோட இருந்தா வாழ்க்கையில சிறப்பா இருக்கலாமா?
0: நன்றி. பயபக்தியோட இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயம் அப்படிங்கிற

0: அதை நம்ம ஒரேடியாக ஒதுக்கி வச்சிடவும் கூடாது, பயப்படக்கூடாது எதுக்கும் அப்படிலாம் நம்ம சொல்லிடக்கூடாது. நிறைய இடங்களில் வந்து பயம் இருந்தால் தான் சரியாக பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இதை தப்பாக பண்ணிடக்கூடாது, சரியாக செய்யணும் அப்படிங்கிற பயம் இருந்தால் தான் அதை நம்ம சரியாக செய்ய முடியும். ஏனோ தானோன்னு செய்யும்போது அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அதனால் பயம், சரியான பயம் சரியான இடத்துல இருந்தது அப்படின்னா வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நீர் வணக்கம். வணக்கம், யாரெங்கன்னு பேசுகிறீங்க?
1: திருச்சி மாவட்டம் பெருகமணியிலிருந்து வீரை முகமது இப்ராஹிம் பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க சார்.
1: வாழ்க்கை நிலை இல்லாதுன்னு தெரிஞ்சு நான் வந்து பயந்து ஓடுறமா பக்தியோட ஓடலாம் கேக்குறீங்க?
0: ஆமா,
1: கண்டிப்பா பயங்கள பக்தி தானே கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அந்த பூமி வான பூமி எதுவுமே நிரந்தரம் கிடையாது, நம்மளுமே வந்து நிரந்தரம் கிடையாது. குறிப்பிட்ட வயதுக்கு நம்ம இங்க இருக்க தாயின் கருவறுல கொஞ்ச நாள் இருக்கிறோம், அதுக்கப்புறம் இங்க உலகத்துல வாழும்போது கொஞ்சம் ஒரு 60, 70, 80 நம்பி வச்சிருக்காம என்னுடைய சமுதாயத்துல மக்கள் வந்து 60-க்கும் 70-க்கும் இடைப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லி. முன்ன காலத்துல வந்து 900 வருஷம் 1000 வருஷம் இருந்திருக்காங்க, 500 வருஷம் இருந்திருக்காங்க. இப்ப வந்து 60-க்கு 70-க்கு இடையில வாழ்ந்துட்டு போயிடணும். போய் இந்த மன்னர வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு, அது ஒரு நிரந்தரமே இல்லாத வாழ்க்கை இது. அதனால இந்த நிரந்தரம் நாளைக்கு நிரந்தரமா இருக்கக்கூடிய வாழ்க்கை ஒன்று இல்ல, அதை நினைச்சு வந்து அற்பமான நிறைய நினைச்சல் நிறைய. சரி சரி, பேசுறதுல இருந்து செயல்ல இருந்து எண்ணத்துல இருந்து எல்லாத்தையுமே நல்லதே நினைச்சு நல்லதே செயல்பட்டு வந்தாங்க, நாளைக்கு நல்லா இருக்கலாம்.
0: நல்லா இருக்கும்.
1: இந்த வாழ்க்கை வந்து கொஞ்ச காலம் அற்பமான வாழ்க்கை தானே இது. அப்ப வருஷம் 60 வருஷம் ஒரு அற்பமான வாழ்க்கை இது.
0: எண்ணங்கள் இல்லையா? பயம் கலந்த பக்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் போது கூட நம்ம அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற பயம் வேண்டாம். நம்ம சரியாக தானே இருந்திருக்கோம், எல்லாமே சரியாக தான் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் வந்துடும். அடுத்த நேர் வணக்கம்.
2: ஹலோ,
0: சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: எந்த
0: ஊர்ல இருந்து? ஓகே, சொல்லுங்க. தலைப்பு நீங்க கேக்கலையா? வாழ்க்கை நிலையற்றது என்ற எண்ணம் பயத்தை தருகிறதா அல்லது பக்தியை தூண்டுகிறதா அப்படி கேட்டிருக்கோம்.
1: அது பக்தி
0: ஓகே, கஷ்டம் வந்தா தான் கடவுள்.
1: இது ஒரு அதுக்கடுத்தாலும் திருவள்ளுவர் போய் நம்ம கேட்டோம்னா அவர் என்ன சொல்றாரு, அஞ்சுவது அஞ்சாமை வேதனைன்னு சொல்றாரு. அஞ்ச வேண்டியதுக்கு
0: அஞ்சுதான்,
1: எல்லாத்துக்கும் அஞ்சக்கூடாது. அஞ்ச வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது அந்த பழியான செயல்களை செய்யறதுக்கு அஞ்சணும், நல்ல ஒரு முக்கியமான செயல்களை செய்யறதுக்கு அஞ்சக்கூடாது. அதாவது என்ன கேட்டீங்க, இன்னொன்னு, அதாவது பந்திக்கு முந்து படைக்கு பிந்துடும். பந்திக்கு முந்துனா பந்தியில போய் நெஞ்சு கட்டி சாப்பிடுறது அர்த்தம் இல்லை. ஒரு தர்ம காரியம் நடக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னால போய் நம்ம என்னுடைய பணி இது இருக்காங்க அப்படின்னு நம்ம முதல்ல கூட்டணும்.
0: சரி,
1: இதுதான் பந்திக்கு முந்துறது.
0: சரி,
1: படைக்கு பிந்துனா படை வந்து முதல்ல நிக்கவே என்ன ஆகுதான் போற வரமும் தெரியாது. அந்த அடுத்த பாவத்தை செய்யக்கூடாது அப்படின்னு கொஞ்சம்
0: நன்றி, நன்றி உங்களோட கருத்துக்கு. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம் நேர்களே. இப்போ ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. பீலா 2 திரைப்படத்திற்காக விஜய் யேசுதாஸ் பாடியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இசையில பா விஜய் அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. நேரம் சரியாக 9:44 ஆயிட்டு இருக்கு.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு வாழ்க்கை நிலையற்றது அப்படிங்கிற எண்ணம் பயத்தை தருகிறதா, இல்லது பக்தியை தூண்டுகிறதா, இல்ல வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறோம். நிறைய நேயர்கள் பல்வேறு கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
5: வணக்கம். இனிய சகோதரிக்கு உற்சாகமான காலை வணக்கம். நாகர்கோவில் கல்வி ரகமான சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
4: இனிய காலை வணக்கம், நல்லா இருக்கும், சொல்லுங்க.
5: நன்றி அம்மா. அம்மா, வாழ்க்கை நிலையற்றது என்ற எண்ணம் வயசு தெரிகிறதா, பக்தி தூண்டுகிறதா? ஒரு அருமையான தலைப்புமா. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா,

0: வாழ்க்கை நிலையத்திலே தான் இருக்குது. நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருப்போமான்னு அவர் கேள்வி கேட்டாரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பயத்தை ஏற்படுத்தி பக்திய தாமா தூண்டுது, பயம் கலந்து பக்திய தாமா தூண்டுதுங்கிறதாம என்னுடைய கருத்து.
1: பயம் கலந்த பக்தி,
0: ஆமா பயம் கலந்த பக்தி தாமா அதிகமா இருக்கு என்னுடைய கருத்து.
1: வழகசனிய நன்றி. பக்தி பயம் அப்படின்னு பார்க்கும்போது பயம் கலந்த ஒரு பக்தி இருக்குது. ஸோ எதிர்காலத்தில் என்ன நடக்கும் நம்மளுக்கு தெரியாது, அது சரியாக நடக்கணும் கடவுளே, நான் காப்பாற்றின கடவுளே அப்படிங்கிற ஒரு பயம் கலந்த பக்தி தான் நிறைய நேயர்கள் உங்களோட கருத்தாக சொல்லிகிட்ருக்காங்க. பயம் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல விஷயங்களுக்கு பயம் இருந்தது அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, அது அந்த செயலை நம்ம சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதுக்கு அந்த பயம் அப்படிங்கிறது சரியான அளவு இருந்தது அப்படின்னா அதை சிறப்பாக நம்ம செஞ்சு முடிப்போம் தான். அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையும் இருக்கணும். வாழ்க்கை நிலையற்றது அப்படிங்கிற கட்டத்தில் இப்போ நீங்கள் ரொம்ப சோகத்தில் இருக்கலாம், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கலாம், ஏன்னா வாழ்க்கை வரவே மாட்டேங்குது, எல்லாருக்கும் நல்லது நடக்குது, நம்மளுக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு எதிர்மறை எண்ணங்கள் நிறைய இருந்தால் கூட அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வாழ்க்கை நல்லபடியாக மாறும், இப்படியே இருந்துராது, நம்மளும் நல்ல இடத்துக்கு போவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்மளும் முயற்சி செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையை நம்மளை சிறப்பான இடத்துக்கே கொண்டு போகும். நேர்களை நிகழ்ச்சியில் இப்போ ஒரு அழகான பாடல் கேட்க போகிறோம். எந்த திரைப்படத்துலேருந்து அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்கறக்கிறோம். விஜய், யேசுதா, சௌமியா, யுவன் சங்கர் ராஜா இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. பழனி பாரதி அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. இளையராஜா இசையில் நேரம் சரியாக 9:52 ஆயிட்டிருக்கு.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள். இது வரைக்கும் கேட்டீங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் வாழ்க்கை நிலையற்றது அப்படிங்கிற எண்ணம் பயத்தை தருகிறதா, அல்லது பக்தியை தூண்டுகிறதா, இல்லை வாழ்க்கை வந்து சரியாக மாறிடும் அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை கொடுக்கறதா அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய நேர்கள் வந்து பயம் தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பயம் கலந்த பக்தியும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த நேயருமே வந்து இப்படியே நம்ம இருந்துட மாட்டோம், நம்ம வாழ்க்கை மாறிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்குது அப்படின்னு யாருமே சொல்லவே இல்லை. கண்டிப்பா அதுவும் ஒரு விஷயம் தான். வாழ்க்கை மாறவே மாறாதா, என்னடா நம்ம லைஃப் இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்லாம் யோசிச்சுட்டே இருக்காதிங்க. வாழ்க்கை நிலையற்றதுதான். எப்படி இப்படி நடந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கோ, இது நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா வாழ்க்கை நம்ம சந்தோஷமா வாழலாம். அதே மாதிரி ஒரு நேயர் சொன்ன மாதிரி, எனக்கு பயமும் கிடையாது, நம்பிக்கையும் கிடையாது, பக்தியும் கிடையாது, இன்னைக்கு இருக்கிற இந்த நிமிஷத்தை நான் எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுறேன் அப்படிங்கறது தான் முக்கியம்னு சொன்னாங்க. அது வாழ்க்கையில நம்ம எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரு விஷயம் தான். நேத்து இப்படி நடந்துருச்சு, நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு யோசிக்கிறதெல்லாம் தாண்டி, இன்னைக்கு இந்த டே நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சோம்னா எல்லா நாளும் அழகா தான் இருக்கும். நேர்களே, நிகழ்ச்சியில இவ்வளவு நேரம் உங்களோட பேசிட்டு இருந்தது நான் உங்கள் தோழி சிந்துசாரா. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எல்லைப்பகுதியை ஒட்டிய 15 கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் சட்டத்திற்கு புறம்பான எந்த ஒரு கட்டுமானத்தையும் அனுமதிக்கக்கூடாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது.

என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுக்கு உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்களின் பெயர்களை பரிந்துரைக்குமாறு உயர்கல்வித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பொதுமக்களுக்கு மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். மனித வனவிலங்குகள் மோதலால் ஏற்படும் உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில வனத்துறை அமைச்சர் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 116000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் சுமித் அண்டில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. நார்வே செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 4.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் காலை 10:03. ஆரம்பமாகுது உங்களோட ஃபேவரட்டான நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடல்களோட சேர்த்து உங்களுக்காக கேள்விகளும் காத்திருக்கு. கால் பண்ணுங்க 0462-2562-1132 அல்லது 2561-1133 அப்படிங்கிற எண்கள்ல. நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் நான் சுந்தரி சோமசுந்தரம். நிகழ்ச்சியோட முதல் நேயர் வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: இனிய காலை வணக்கம் சார். யார் இங்கிருந்து?
1: விருதுநகர் மாவட்டம் அம்மையார் வீட்டுல இருந்து ராஜி பேசுறேன் மேடம். நிலையத்தாருக்கும் நேய பெருமக்கள் அனைவருக்கும் பக்ரீத் பண்டிகை வாழ்த்துக்கள் மேடம்.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார். என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில? குளிர்கால ஒலிம்பிக்கில் புதிதாக சேர்க்கப்பட்ட விளையாட்டு எது? 2026 குளிர்கால ஒலிம்பிக்கில் புதிதாக சேர்க்கப்பட்ட விளையாட்டு எது? இதுக்கு ஆப்ஷன் இல்ல, நீங்க டைரக்டா எதுவும் ட்ரை பண்ண முடியுமா? எதுவும் தெரியுமா?
1: இல்ல ஆப்ஷன் கொடுங்க மேடம். கரெக்ட்டா
0: கண்டிப்பா ஆப்ஷன் வேணுமா?
1: கண்டிப்பா.
0: சரி, அப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்கவா? இந்த கேள்வியை நம்ம அடுத்த நேயருக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்குறேன். ரஞ்சி ட்ராஃபி 2025-26 போட்டியில் முதன்முறையாக வென்ற அணி எது? இப்போ ரஞ்சி ட்ராஃபி 2025-26 அந்த போட்டியில் முதன்முறையாக ஒரு அணி வென்றாங்க. இதுவரைக்கும் அவங்க அதில் வின் பண்ணதே இல்லை. ஆனால் ஃபஸ்ட் டைமாக ரஞ்சி ட்ராஃபியில் வின் பண்ணாங்க. அது எந்த அணி? உங்களுக்கு ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ கோவா, ஆப்ஷன் பி ஜம்மு அண்ட் காஷ்மீர். கோவாவா ஜம்மு காஷ்மீரா? எந்த டீம் ஃபஸ்ட் டைம்? கோவா இல்லை சார், ஜம்மு காஷ்மீர் தான் வின் பண்ணாங்க. ஓகே சார், நன்றி. ஆமாங்க, ஜம்மு காஷ்மீர் தான் முதல்ல ரஞ்சி ட்ராஃபி வரலாற்றிலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த

தடவை தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ மனமிருந்த நிகழ்ச்சியோட முதல் பாடல் கேட்டலாம். ராஜு சார் கேட்டிருக்காங்க சின்ன கண்ணம்மா படத்துல இருந்து.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக்கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: மனம் விரும்பதி நிகழ்ச்சியில பேச போறோம். அடுத்த நேயர் வணக்கம்.
2: நேச உள்ளங்களுக்கு பாச வணக்கங்களப்பா. மதுரை ஜவகர்ப்பணத்திலிருந்து உங்கள் அன்பு சோதனை ஆண்டனிப்பா.
1: ஆண்டனி சார் எப்படி இருக்கீங்க?
2: என்ன
1: பாட்டு?
2: ஒரு சாங் கொடுங்க பாப்பேன். கிராமத்து பாடல் மாதிரி சேரன் பாண்டியில அந்த சம்பா நத்துங்க பாடல்.
1: கண்டிப்பா ஒலிபரப்பிடலாம். உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? ஜனவரி 2026, அதாவது கடந்த ஜனவரி மாதத்துல 92வது இந்திய செஸ் கிராண்ட் மாஸ்டர் நடந்தது. அதுல பட்டம் பெற்றவர் யார்? இந்திய செஸ் கிராண்ட் மாஸ்டர் 2026 ஜனவரியில பட்டம் பெற்றவர். ஆப்ஷன் ஏ பிரக்யானந்தா, ஆப்ஷன் பி ஆரியன் வர்ஷ்னே.
2: மிக
1: சரியா ரொம்ப கான்ஃபிடண்டா பதில சொன்னாங்க. ஆமா, ஆரியன் வர்ஷ்னே தான் நம்ம இந்தியாவோட 92வது செஸ் கிராண்ட் மாஸ்டர். இப்போ அந்தனி சார் கேட்ட பாடல் கேட்டலாம். சேரன் பாண்டியன் படத்திலிருந்து நேரம் காலை 10:12.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டு ரசிச்சிட்ருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நேயர் விருப்ப பாடல்களோடு சேர்த்து கேள்விக்கான பதிலும் கேட்டுட்ருக்குறோம். அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா. பத்மாமா சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: ஹலோ.
0: ஆ சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு மனம் விரும்புதேல?
1: எனக்கு வந்து கட்டபொம்மன் படத்துல இருந்து பாலைவனத்தில் ஒரு ரோஜா அந்த படுத்துறேன்.
0: கண்டிப்பாக ப்ளே பண்ணிடலாம். உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
1: ஆ கேளுங்க.
0: முதல் நேட்டை நான் இந்த கேள்வி தான் கேட்டிருந்தேன். ஆப்ஷன் கேட்டிருந்தாங்க, அதனால் வேறு நேட்டை கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அதை பாஸ் பண்ணியிருந்தேன். அதே கேள்வி தான் உங்களுக்கு இப்போ ரிப்பீட் பண்ணுறேன். 2026 குளிர்கால ஒலிம்பிக்கில் புதிதாக சேர்க்கப்பட்ட விளையாட்டு இது. இந்த வருட குளிர்கால ஒலிம்பிக்கில் புதுசாக ஒரு கேம் சேர்த்துருக்காங்க, அது என்ன? ஆப்ஷன் ஏ ஸ்கை மவுண்டைனியரிங், ஆப்ஷன் பி ஐஸ் கிளைம்பிங். ஆப்ஷன் ஏல ஸ்கை மவுண்டைனியரிங்னா மலை ஏறுதல் மற்றும் ஸ்கூயிங் ரெண்டும் சேர்ந்தது. ஐஸ் கிளைம்பிங் ஆப்ஷன் பியில் பனி ஏறுதல். இந்த ரெண்டு, மலை ஏறுதல் ப்ளஸ் ஸ்கூயிங்கா இல்லை ஆப்ஷன் பி பனி ஏறுதலா? ஏயா பியா? பி இல்லைம்மா, ஏ தான். மலை ஏறுதல் ப்ளஸ் ஸ்கூயிங் ரெண்டும் சேர்ந்து ஸ்கை மவுண்டைனியரிங் அப்படிங்கிற ஒரு கேமை தான் சேர்த்துருக்காங்க. ஓகேம்மா? சூப்பர்மா, வாழ்த்துக்கள். பதில் கரெக்டாக சொல்கிறதுல மட்டும் இல்லைங்க, அந்த பதிலை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது, அது தெரிஞ்சுக்கிறது, அண்ட் அந்த பதில் தெரிஞ்சதுக்கப்புறம் ஓ இது தான் ஆட் பண்ணிக்காங்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுதாங்க இப்போ முக்கியம். நான் எப்போவுமே சொல்லுவேன் நேயர்கள்கிட்ட, நமக்கு வந்து பதில் தெரியலையே, நம்ம இதுக்கு சொல்ல முடியலையே அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா எனக்கும் தெரியாது, நானும் இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் ஓஹோ இதெல்லாம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் யார் எல்லாருக்கும் எல்லாமும் தெரிஞ்சிடாது. இப்போ அந்த பதிலுக்கு வருவோமா? 2026 குளிர்கால ஒலிம்பிக்கில் புதிதாக சேர்க்கப்பட்ட விளையாட்டு இந்த ஸ்கை மவுண்டைனியரிங், மலை ஏறுதல் ப்ளஸ் ஸ்கூயிங் இருக்குல்ல, இது ரெண்டு இதுங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு ஏறுதல், பனிச்சறுக்கு ஸ்கீயிங் அப்படின்னு சொல்கிற உபகரணங்களை பயன்படுத்தி செங்குத்தான பகுதிகளில் காலணிகள் பூட்ஸ்னு சொல்லுவோம்ல, அதிலிருந்து வீரர்கள் மலை உச்சியை அடைவாங்க. அடுத்து ரிவர்ஸில் கீழே இறங்கணும். இறங்குறதுக்கு அந்த ஸ்கீ அப்படிங்கிற அடுத்த ஒரு டெக்னிக், அது வந்து கீழே சறுக்கும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வேகமாக மலையோட அடிவாரத்தை நோக்கி அந்த காம்ப

காம்படிஷன் பந்தயத்தில் ஈடுபடணும். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த ஸ்கீ மவுண்டைனியரிங் அப்படிங்கிறது. இப்போ நிகழ்ச்சியில் பத்மாமா கேட்ட பாடல் கேட்டலாம் கட்ட பொம்மன் படத்திலிருந்து.

0: பறைசாற்றி உரைப்போம் நம் சரித்திரத்தை. உங்களின் அன்போடும் பேரார்வோடும் தொடர்கிறது நம் வானொலியின் மக்கள் சேவை, ஆகாஷ்வாணி 90 ஆம் ஆண்டில்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யார் இங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாமா? வாங்க, வணக்கம்.
2: வணக்கம் மேடம், மஸ்தா பேசுறேன், கொடையாம்புல இருந்து.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு இன்னைக்கு கேக்கலாம்?
2: எனக்கு உள்ள கொள்ளை போதை படத்துல வந்து கவிதைகள் சொல்லவா?
0: கண்டிப்பா பிளே பண்ணிடலாம். உங்களுக்கான கேள்வி கேட்கவா?
2: கேளுங்க.
0: நமன் விருதுகள் 2026 கர்னல் சி கே நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ ரோஜர் பின்னி மற்றும் ராகுல் டிராவிட், ஆப்ஷன் பி அனில் கும்ப்ளே மற்றும் விவிஎஸ் லக்ஷ்மண். கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கு கொடுக்குற இந்த விருதுகளில் ஆப்ஷன் ஏ பி யாருக்கு 2026 நமன் விருதுகள் கொடுத்து கௌரவிக்கப்பட்டாங்க? ஏயா பியா? ஆமாமா, ஏ ஆப்ஷன் தான். வாழ்த்துக்கள்.
2: நன்றி, நன்றி.
0: ரோஜர் பின்னி மற்றும் ராகுல் டிராவிட் இவங்க ரெண்டு பேரும் தாங்க வின் பண்ணாங்க. கர்னல் சி கே நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டாங்க. இப்போ பாடல் கேட்டுடலாம். சுதா கேட்டிருக்கிறாங்க உள்ளம் கொள்ளை போகுதே படத்துலேருந்து. மனம் இருந்து நிகழ்ச்சியில் வந்துட்டு இருக்கு. நேரம் காலை 10:27.

0: மனம் விரும்பத நிகழ்ச்சி கேட்டுட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நிகழ்ச்சியில் நேயர்களோட விருப்ப பாடல்களோட சேர்த்து கேள்விகள் கேட்டுட்டு இருக்கேன். பதிலும் அட்டகாசமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்கணும்னா கால் பண்ணுங்க 0462-256-1132 அல்லது 2561-1133 அப்படிங்கிற எண்கள்ல. நிகழ்ச்சியில் பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: தென்காசி மாவட்டம் கூழாங்குளத்திலிருந்து சுப்பிரமணியன் பேசுறேன் மேடம்.
0: May 2026 அதாவது இந்த மந்த் தான் இந்தியாவின் சுக்ரயான் வீனஸ் விண்கல திட்டத்தில் எந்த நாடு இணைந்தது? சுக்ரயான் அப்படிங்கிற வீனஸ் விண்கல திட்டம் நம்ம இந்தியாவோடது, நம்மளோட இன்னொரு நாடு கை கோத்திருக்காங்க, அந்த நாடு யாரு? ஆப்ஷன் ஏ ஜெர்மனி, ஆப்ஷன் பி ஸ்வீடன். இல்லை சார், ஸ்வீடன். ஓகேவா சார்? ஓகே சார், நன்றி. முயற்சி செஞ்சதுக்காகவே வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் நம்ம சுப்பிரமணியன் சாருக்கு. ஸ்வீடன் அப்படிங்கிற கண்ட்ரி, அவங்க தான் நம்மளோட சுக்ரயான் அப்படிங்கிற திட்டத்தில் இணைந்திருக்காங்க. ஸோ இஸ்ரோ நம்மளோடது, ஸ்வீடனோடது ஸ்வீடிஷ் நேஷ்னல் ஸ்பேஸ் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், நம்ம வந்து இது கையெழுத்திடுவோம் இல்லையா அவங்களோட. இப்போ நாமும் நீங்களும் வந்துட்டு ஒத்துழைப்பு இந்த சைன் பண்ணலாம் அப்படின்ட்டு அதில் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க சுக்ரயான் திட்டத்தில். இந்தியாவோட சுக்ரயான் திட்டம்ங்கிறது வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன் LVM3 இந்த ராக்கெட்டில் ஏவப்பட இருக்குது இந்த சுக்ரயான். இதோட தேதி, இலக்கு தேதி பார்த்திங்கன்னா நாளைக்கு தாங்க, March 29. இந்த வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன் LVM3 ராக்கெட்டில் ஏவப்பட இருக்குது நாளைக்கு. ஸோ இப்போ பாடல் கேட்டலாம். சுப்பிரமணியன் சார் கேட்டிருக்காங்க கோட்டை வாசல் படத்துலேருந்து மனம் விரும்புதே நிகழ்ச்சியில்.

0: நினைவுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: மனம் விரும்பிய நிகழ்ச்சியில நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
2: காற்றில் வரும் வீணைக்கு வணக்கம்.
1: வணக்கம் சார், யார் இங்கிருந்து?
2: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புளியம்பட்டி மல்லிகா அருமம் மேடம்.
1: அருமுகம் சார் சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு
2: நிகழ்ச்சியில? நலமா இருக்கீங்களாமா?
1: நலமா இருக்கேன் சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கோம், நலமா இருக்கோம்.
1: அருமை சார், வா சொல்லுங்க என்ன பாட்டு?
2: படம் அதிசய பிறவி. ஒன்ன பார்த்த நேரம் பாட்டு எடுத்து பாட சொல்லும்.
1: கண்டிப்பா பிளே பண்ணிடலாம் அந்த பாடல். சார் உங்களுக்கான கேள்வி, 2026 பிப்ரவரி, கடந்த பிப்ரவரியில ஐக்கிய நாடுகள் சபை யுஎன் யுனைடெட் நேஷன்ஸ் யாரை சாலை பாதுகாப்பு உலகளாவிய தூதர், குளோபல் சாம்பியன் ஃபார் ரோட் சேஃப்டியா நியமித்தது? சாலை பாதுகாப்பு உலகளாவிய தூதரா ஐக்கிய நாடுகள் சபை கடந்த பிப்ரவரியில யாரை நியமிச்சாங்க? ஆப்ஷன் ஏ விராட் கோலியவா, ஆப்ஷன் பி சச்சின் டெண்டுல்கரையா? இல்ல, சச்சின் டெண்டுல்கர் தான். ஓகேவா சார்?
2: நன்றி.
1: சச்சின் டெண்டுல்கர் தான் யுனைடெட் நேஷன்ஸ் கடந்த பிப்ரவரியில் அவரை நியமித்தாங்க. யாரா? சாலை பாதுகாப்பு உலகளாவிய தூதர், குளோபல் சாம்பியன் ஃபார் ரோட் சேஃப்டி. மனம் இருந்த நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் ஆறுமுகம் சார் கேட்டிருக்கிறாங்க, அதிசய பிறவி படத்திலிருந்து.
3: என்னாச்சு உனக்கு? இங்க பாடுறா

0: இரவா பகலா குளிரா வெயிலா நம்மை ஒன்றும் செய்யாது நீ. கடலா புயலா இடியா மழையா நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: மனம் இருந்து நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நிகழ்ச்சியில் நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் வைக்கல்பட்டிலிருந்து ரேணுகா தேவி. எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ரேணுகா தேவி, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சூப்பர்மா, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: எனக்கு எங்க முதலாளி படத்திலிருந்து மருமகளே மருமகளே, எங்க வீட்டு மருமகளே.
0: கண்டிப்பா உங்களுக்காக பிளே பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கான கேள்வி
1: கேட்குறேன்.
0: 2025 யுஎன் யுனைடெட் நேஷன் மிலிட்ரி ஜெண்டர் அட்வொகேட் ஆஃப் த இயர் விருது பெற்ற இந்திய ராணுவ அதிகாரி யார்? நம்ம இந்திய ராணுவ அதிகாரி ஒருத்தங்களுக்கு யுஎன் மிலிட்ரி ஜெண்டர் அட்வொகேட் ஆஃப் த இயர்னு கடந்த 2025 கொடுத்தாங்க. அவங்க பேர் என்ன? ஆப்ஷன் ஏ மேஜர் அபிலாஷா பரக், ஆப்ஷன் பி விங் கமாண்டர் திவ்யா அஜித் குமார். ஏயா பியா?
1: ஏ.
0: ஏதாமா, வாழ்த்துக்கள்.
1: நன்றிமா.
0: ரேணுகாதேவி கான்ஃபிடண்டாக கரெக்டான பதில் தான் சொல்லியிருக்கிறாங்க. மேஜர் அபிலாஷா பரக் அவங்களுக்கு தான் அவார்ட் கிடைச்சிது. என்னது? யுஎன் மிலிட்ரி ஜெண்டர் அட்வொகேட் ஆஃப் த இயர் அப்படிங்கிறது யுனைடெட் நேஷன் கடந்த வருடம் கொடுத்துருந்தாங்க. இவங்க UNIFIL லெபனானில் ஃபீமேல் என்கேஜ்மெண்ட் டீம் கமாண்டராக பணிபுரிஞ்சவங்க. இந்திய இராணுவத்தின் முதல் பெண் போர் ஹெலிகாப்டர் பைலட் இவங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மேஜர் அபிலாஷா பரக் இந்த விருதை, அதாவது அந்த யுனைடெட் நேஷனோட அந்த மிலிட்ரி ஜெண்டர் அட்வொகேட் ஆஃப் த இயர் அப்படிங்கிற அவார்டை வென்ற மூன்றாவது இந்தியர். அப்போ முதல் ரெண்டு பேர் யார்? 2019 முதன் முதல்ல சுமன் கவானி அப்படிங்கிறவங்க வாங்கியிருந்தாங்க. 2024 ராதிகா சென் அவங்க அந்த இந்திய ராணுவ அதிகாரி வாங்கியிருந்தாங்க. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் ரேணுகாதேவி கேட்டிருக்கிறாங்க எங்க முதலாளி படத்துல இருந்து.

0: நடப்புகள் உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: விரைவா பேசிடலாம். மனம் இருப்பது நிகழ்ச்சியோட நிறைவான நேயர்ட வணக்கம்.
2: வணக்கம் மேடம், சுரண்டையில இருந்து பாப்பா பேசுறேன்.
1: பாப்பா சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
2: என் ஜீவன் பாடுது, அதுல இருந்து கட்டி வச்சுக்கோ எந்த அன்பு மனச.
1: கண்டிப்பா பிளே பண்ணிடலாம். உங்களுக்கான கேள்வி, இன்னைக்கு நாம வேர்ல்ட் ஹங்கர் டே, உலக பசி தினம் அனுசரிச்சுட்டு இருக்கோம்.

0: இதற்கான முக்கியமான நோக்கம் என்ன, இந்த நாள் எதை வலியுறுத்துது அப்படிங்கிறது உங்களுக்கான கேள்வி. ஆப்ஷன் ஏ, உலகில் உணவு பற்றாக்குறையை ஒழிக்க விழிப்புணர்வை ஏற்படுத்துவது. ஆப்ஷன் பி, புதிய உணவு வகைகளை கடைபிடிப்பது. வாழ்த்துக்கள்மா,
1: நன்றி.
0: அவங்க ரொம்ப ஈஸியான ஆப்ஷன்ஸாகவும் கொடுத்தாச்சு. உலக பசி தினம் கொண்டாடிட்டு இருக்கிறோம். நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் இருக்கிற ஒவ்வொரு இட்லியும் இன்னொருத்தரோடது அப்படிங்கிற ஒரு முக்கியமான டைலாக். ஸோ எப்போவுமே பசி, நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, வீட்டில் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, நம்ம சாப்பிட்டுட்டு அதை மீதம் வைக்கும்போது அந்த சாப்பாடு ஒருவேளை உணவுக்காக கஷ்டப்படுறாங்க இல்லையா, அவங்கள கண்டிப்பாக நினச்சி பார்க்கணுங்க. ஏன்னா உலக நாடுகள்லேருந்து நம்மளை இந்தியாவோட நம்ம நாட்டில் ஒவ்வொருத்தரும் நம்ம கவர்மெண்ட் வந்து நமக்காக எவ்வளவோ பண்ணுறாங்க. ஓகே, நம்ம இந்திய அரசாங்கம் வந்து இந்த பசியை போக்குறதுக்காகவும் உலக நாடுகளையும் சரி எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்துட்ருப்பாங்க. ஆனால் தனி மனிதன் நமக்கு கடமை இருக்குல்ல, நம்ம என்ன செய்யணும், அப்போது சாப்பாட்டோட முக்கியத்துவம் நமக்கு தெரியணும். ஒவ்வொரு பருக்கைக்கு பின்னாடி விவசாயியோட வேர்வை உழைப்பு நமக்கு தெரியணும். எத்தனையோ படங்கள் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு காட்டுறாங்க, பட் இருந்தாலும் இன்னும் அதோட தாக்கம் வந்து இந்தவர் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு தெரியணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன ஆசை. இதோட கூடுதல் ஒரு சின்ன தகவலோடு இன்றைக்கி நிறைவு செய்யலாம். இன்றைக்கி நம்ம மென்சுரேஷன் ஹைஜீன் டே, மாத விடாய் சுகாதார தினமும் கூட நாம் வந்து இப்போ கடைபிடிச்சிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து இரண்டு முக்கியமான தினங்கள், May 28 ஒன்று உலக பசி தினம், இன்னொன்று மென்சுரேஷனல் ஹைஜீன் டே. மாதவிடாய் சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறது எவ்வளோ முக்கியமான ஒரு நாள் என்னங்க. ஏன்னா மாதவிடாய் குறித்த மூட நம்பிக்கைகள் எல்லாம் இல்லாமல் அறிவியல் புறமாக சயின்டிஃபிக்காக எப்படி சுகாதாரமாக இதை பெண்கள் அணுகலாம் அப்படிங்கிறதுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துறது. சானிட்டரி பேட்ஸாக இருக்கட்டும், இல்லை மென்சுரேஷனல் கப்ஸ், இதை எப்படி முறையான இடைவெளியில் மாற்றுவது, இதோட அவசியம் பெண்களுக்கு தெரியணும். இந்த மாதிரியான பெண்களுக்கான பாதுகாப்பான மாதவிடாய் சூழலை உறுதி செய்கிறதுக்கான நாளும் தான் இன்றைய நாள். நிறைவான பாடல் பாப்பா கேட்டிருந்தாங்க. என் ஜீவன் பாடுது படத்திலிருந்து மனம் விரும்புதே நிகழ்ச்சியில்.

0: நேர்கள் இவ்வளவு நேரம் கேட்டு வச்சிங்க. மனம் விரும்பத நிகழ்ச்சி உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன், நான் சுந்தரி சோமசுந்தரம். தொடர்வது 11:02 வெளிச்சம்ல நமாமி கங்கா திட்டம் பற்றி கேட்க இருக்கிறீங்க. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்த வகை செய்யும் திட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளதன் மூலம் ஏழை மக்களுக்கு உணவுப் பொருட்கள் தடையின்றி குறித்த காலத்திற்குள் வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை நவீனப்படுத்த இந்த திட்டம் உதவிடும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தொழில் புரிவதற்கு உகந்த சூழ்நிலையை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தாவிக ஆட்சியில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்று புகார் அளித்த இளைஞரை மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன்

பார்த்திபன் அவமானப்படுத்தி இருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. தமிழக அரசின் நிர்வாக தோல்வியால் அரசு மருத்துவமனைகளின் செயல்பாடுகள் அதிருப்தி அளிக்கும் வகையில் உள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை ஆடவர் இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செம்ஸ்போர்டில் நடைபெறுகிறது. பெர்த்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. மால்டோவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி இன்று ஹாங்காங்கில் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. வெளிச்சம் நிகழ்ச்சி நேரம் சரியாக முற்பகல் 11:03 ஆயிட்டுருக்கு. வெளிச்சம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் பல்வேறு அரசு திட்டங்கள் குறித்து நம்ம கேட்டுட்ருக்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம நமாமி கங்கை திட்டம் குறித்து தான் கேட்க இருக்கிறோம். அதாவது, இந்தியாவின் தேசிய நதியான இந்த கங்கையை பாதுகாக்கவும் அதன் மாசுபாடை திறம்பட குறைக்கவும் இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு உன்னத ஒருங்கிணைந்த பாதுகாப்பு திட்டம் தான் இந்த நமாமி கங்கை திட்டம். இந்தியாவின் கலாச்சாரம், ஆன்மீகம் மற்றும் பொருளாதாரத்துடன் நெருங்கிய தொடர்புடைய கங்கை நதியை அதன் பழங்கால தூய்மையுடன் மீட்டெடுப்பது தான் இந்த திட்டத்தின் முதன்மை நோக்கமாக இருக்கு. இந்த கங்கை வந்து மாசுபடாமல் இருக்கணும், அதில் இருக்கிற பல்லுயிர்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அதை சார்ந்திருக்கிற மக்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது அதை தூய்மையாக பத்திரமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற முதல் நோக்கத்தோடு உருவாக்கப்படும் இந்த நமாமி கங்கை திட்டம். இந்த திட்டம் குறித்து தான் இன்னைக்கு நம்ம வெளிச்சம் நிகழ்ச்சியில கேட்க இருக்கிறோம். கூடவே அழகான பாடல்களும் வளம் வர இருக்கு. நிகழ்ச்சியில முதல் பாடல் உதய கீதம் திரைப்படத்துல இருந்து கேட்க இருக்கிறோம். எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடியிருக்காங்க. முத்துலிங்கம் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. இளையராஜா இசையில். நேரம் சரியாக 11:04.

இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. வெளிச்சம் நிகழ்ச்சி. இன்றைக்கி வெளிச்சம் நிகழ்ச்சியில் நமாமி கங்கா திட்டம் பற்றி தான் நம்ம கேட்டுட்ருக்குறோம். இந்த கங்கை நதியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். முதலாவதாக இந்த கங்கை நதி பார்த்திங்கன்னா இந்தியாவிலே மிக நீளமான புனிதமான நதியாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நாட்டில் 40% அதிகமான மக்கள் தொகைக்கு இந்த கங்கை நதியே ஒரு வாழ்வாதாரமாகவும் திகழ்கிறது. இருந்தாலும் சில காரணங்களாக இப்போ வந்து நகரமயமாக்கல், தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் முறையற்ற கழிவுநீர் மேலாண்மை, இதன் காரணமாக இந்த கங்கை நதி வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டு மாசு அடைந்திருந்தது. அது பெரிய சவாலாகவே இருந்தது. இந்த சவாலை வந்து எதிர்கொள்ளும் விதமாகத்தான் June 2014 மத்திய அரசால் ஒரு முதன்மை திட்டமாக நமாமி கங்கை திட்டம் வந்து அங்கீகரிக்கப்பட்டது. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ஜல்சக்தி அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய தூய்மையான கங்கைக்கான தேசிய இயக்கம் மூலமாக செயல்படுத்தப்படுகிறது. தொடர்ந்து இதில் என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்காங்க, இதில் எந்த மாதிரியான செயல்பாடுகள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்குது. ரங்கா திரைப்படத்திற்காக SPB மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடியிருக்காங்க. வாலி அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க. சங்கர் கணேஷ் அவர்களின் இசையில். நேரம் சரியாக 11:10 ஆயிற்று.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. வெளிச்சம் நிகழ்ச்சி. இன்னைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சியில நமாமி கங்கை திட்டம் குறித்து தான் கேட்டுட்டு இருக்கிறோம். கங்கை நதியை வந்து தூய்மைப்படுத்துறதான் இதன்

கவர்மெண்ட் நோக்கம் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த நோக்கத்தை செயல்படுத்துறதுக்காக இரட்டை நோக்கங்கள் வந்து கொண்டு தான் இந்த திட்டத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க. முதலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசுபாடை திறம்பட கட்டுப்படுத்துதல். இப்போ இந்த நதியில் கலக்கும் கழிவுகள் மற்றும் நச்சுப் பொருட்களை தடுத்து நீரின் தரத்தை மேம்படுத்துதல். முதல்ல வந்து இருக்கிறத க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இனிமேல் வந்து அங்கே எதுவும் மாசடையக்கூடாது அப்படிங்கிறதுனால நில அந்த நதியில் இதுக்கு மேலே எதுவும் கலக்கக்கூடாது. அதனால் கழிவுகள் நச்சுப் பொருட்களை தடுத்து நீரின் தரத்தை மேன்மைப்படுத்துறது இதன் வந்து முதல் நோக்கமாக இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நதியை தூய்மைப்படுத்தி புத்துயிர் அளித்தல். இந்த இ ஃப்ளோ மீட்டெடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நதிகள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாலே அதுக்குள்ளே நம்ம நீர் மட்டும் கிடையாது, உள்ளே வந்து பல்லுயிர்கள் இருக்கும், நிறைய உயிர்கள் இருக்கும். இந்த மாசு அப்படிங்கிறது சேரும்போது அங்கே இருக்கிற அந்த பல்லுயிர்களுக்கும் ஆபத்து, அதையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த நீர் ஓட்டம் அப்படிங்கிறது அழகாக இருக்கும். அந்த இ ஃப்ளோவை மீட்டெடுக்கிறது அடுத்த கட்டமான நடவடிக்கையாக வச்சுருக்காங்க. கங்கை நதியின் இயற்கையான சூழலில் அந்த ஓட்டத்தை வந்து மேன்மைப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்கிறதும் இந்த திட்டத்தின் மிக முக்கியமான நோக்கமாக இருக்குது. இந்த திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து செயல்படுது அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு செயல்படுறாங்கன்னு பார்த்தோன்னா 8 விஷயங்கள் இருக்குது. அதுதான் இந்த திட்டத்துக்கு 8 தூண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 8 செயல்கள் என்ன என்ன, இந்த திட்டம் வந்து அந்த செயல் மூலமாக தான் செயல்படுகிறது, அப்படி என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்காங்க, என்ன செயல்கள் பண்ணுறாங்க, அந்த 8 தூண்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்குது. சகலகலா வல்லவன் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் வாலி அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க, எஸ்பிபி அவர்கள் பாடியிருக்காங்க. நேரம் சரியாக 11:17 ஆயிற்று.

நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி என் பண்பலை 102.6 வெளிச்சம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் சரியாக முற்பகல் 11:23 ஆயிட்டுருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நமாமி கங்கை திட்டம் பற்றி தான் கேட்டுட்ருக்குறோம். கங்கை நதியை வந்து சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தின் வந்து நோக்கமாக இருக்குது. இது வந்து 8 செயல்பாடுகள் கொண்டு இந்த திட்டம் வந்து செஞ்சிட்ருக்காங்க. அதில் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, கழிவு நீர் சுத்திகரிப்பு உள்கட்டமைப்பு, சீவேஜ் ட்ரீட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்ப நகரங்களில் இருந்து வெளியேறும் கழிவு நீரை நதியில் கலக்க விடாமல் தடுத்து நூற்றுக்கணக்கான கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், எஸ்டிபி சொல்வாங்க இல்லையா, அது வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா வந்து கழிவு நீர் சுத்திகரிப்பு உள்கட்டமைப்பு இருக்கும்போது ஒருவேளை சீவேஜ் வாட்டர் வந்து உள்ள இருந்தால் கூட அதை சுத்திகரிச்சு வெளியில் அனுப்பும், அந்த வேலை வந்து செய்யும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நதி மேற்பரப்பு சுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இதை ரிவர் சர்ஃபேஸ் கிளீனிங் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நதியின் மேற்பரப்பில் மிதக்கும் திடக்கழிவுகள் இருக்குது பார்த்தீங்களா, அப்புறம் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள், இது எல்லாமே நவீன இயந்திரங்கள் கொண்டு அது எல்லாத்தையுமே அகற்றுறாங்க. இது அடுத்த செயல்பாடாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மிக முக்கியமானது காடு வளர்ப்பு, அஃபாரஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப முக்கியமாக இங்கே கருதப்படுகிறது. ஏன் அப்படின்னா, நதிக்கரையில் இந்த மண் அரிப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், அதை தடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக லட்சக்கணக்கான மரக்கன்றுகளும் நடப்படுகின்றன. அடுத்து பார்த்தீங்கன்னா, தொழிற்சாலை கழிவு நீர் கண்காணிப்பு, இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை சரியாக மானிட்டர் பண்ணுறதும் இதில் முக்கிய செயல்பாடாக இருக்கு. நதிக்கரையில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் தங்களின் சுத்திகரிக்கப்படாத ரசாயன கழிவுகள் எதுவும் ஆற்றில் இருக்குதா அப்படிங்கிறத கண்காணிக்கிறது. எப்படி இருந்ததுனாலும் அதை கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து எந்த கழிவுகளும் அதில் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறதும் ஒரு முக்கிய செயல்பாடாக இங்கே செஞ்சிட்ருக்குறாங்க. இன்னும் 4 செயல்கள் இருக்குது, அதெல்லாம் என்னன்னு கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் கேட்டு வந்துடலாம். தங்க மகன் திரைப்படத்திற்காக எஸ்பிபி எஸ் ஜானகி பாடியிருக்காங்க. வாலி அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. இளையராஜா இசையில் இந்த ஒரு அழகான பாடல் இதோ.

0: ஒரு பாட்டு பாடுமா?
1: இதை பார்க்க பார்க்க புதுமை, இதை

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: கேட்டுக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: வெளிச்சம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சியில நமாமி கங்கா திட்டம் பத்தி தான் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். இந்த திட்டத்துல வந்து மிக முக்கியமா 8 தூண்கள் இருக்கு, 8 செயல்பாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுல 4 வந்து நம்ம ஆல்ரெடி கேட்டோம். அடுத்த 4 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதாக நதி முகப்பு மேம்பாடு. இது வந்து ரிவர் ஃப்ரண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த நதி கரை இருக்குங்க இல்லையா, அந்த படித்துறை எல்லாமே சுத்தப்படுத்துறது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த கங்கை நதிக்கரை நவீனமாக்கப்பட வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுடுகாடு தான். இந்த சுடுகாடுகளை நவீனமாக்கி தூய்மையாக்குறது, அதை பராமரிக்கிறது மிக முக்கியமான செயல்பாடாக இருக்குது இந்த நமாமி கங்கை திட்டத்தில். அடுத்து பல்லுயிர் பெருக்கம், பயோ டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. கங்கை நதிக்கே உரிய தனித்துவமான நிறைய மிருகங்கள் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மிருகங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, இப்போ கங்கை டால்ஃபின், ஆமைகள் மற்றும் நீர் நாய்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இங்கே ரொம்ப அரிய உயிரினங்களாக பாதுகாக்கப்படுகிறது. அதை இன்னும் பாதுகாத்து அவற்றின் எண்ணிக்கையை பெருக்குதல் இந்த திட்டத்தின் மிக முக்கியமான செயல்பாடாகவும் இருக்கு. அடுத்து என்னதான் வந்து அரசு நிறைய விஷயங்கள் பண்ணாலும் மிக முக்கியமானது பொதுமக்கள் கையில தான் இருக்கு. அந்த பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கிற ஒரு விஷயமும் இந்த திட்டத்தின் ஒரு செயல்பாடா இருக்கு. இப்ப கண்காட்சிகள் மூலமா, பேரணிகள் மற்றும் ஊடகங்கள் மூலமா இந்த கங்கையை எப்படி தூய்மையாக வைத்திருக்கணும், அதோட அவசியம் என்ன அப்படின்னு மக்களுக்கு கொண்டு சேர்க்கறதும் மிக முக்கியமான செயல் திட்டமா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கங்கா கிராமம். இப்போ வந்து கிராமம் அப்படின்னா இந்த கங்கா கரையில் இருக்கிற ஒரு கிராமங்கள் நிறைய இருக்கும் இல்லையா, அதை வந்து முன்மாதிரி கிராமங்களாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமா இருக்குது. முக்கியமாக இந்த திடக்கழிவுகள் இருக்குல்ல, அந்த மேலாண்மையை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதில் பார்க்குறாங்க. இந்த கிராமம் மாதிரியே எல்லா கிராமமும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே கங்கா கிராம் அப்படின்னு இந்த திட்டத்துக்குள்ளேயே இந்த செயல்பாடு அப்படிங்கிறது இன்னும் சிறப்பாக செயல்பட்டுருக்கு. இந்த நமாமி கங்கா திட்டம் இருக்கு இல்லையா, இதை முழுமையாக செயல்படுத்துகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. 3 லெவல் இருக்குது, அதாவது முதன்மை அப்படின்னு ஃபஸ்ட் லெவல், இப்போதைக்கு என்ன சரி பண்ணணும், எதெல்லாம் முக்கியம் அப்படின்னு என்ட்ரி லெவலில் அதெல்லாம் சரி பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நடுத்தர காலம், அதுக்கடுத்து நீண்டகால செயல்பாடுகள். இப்போ க்ளீன் பண்ணிட்டோம், இது ஃபுல்லாகவே க்ளீனாகவே இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்னு 3 லெவலாக இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்குது. அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களை இசையமைத்து பாடியிருக்காங்க. வாலி அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க.

0: Acuja, toca de ver y en tu cuya.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

நேர்களை இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 வெளிச்சம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. இன்றைக்கி வெளிச்சம் நிகழ்ச்சியில் நமாமி கங்கை திட்டம் குறித்து தான் கேட்டுட்ருக்குறோம். இந்த திட்டம் வந்து எப்போ ஆரம்பித்தாலும் இதற்கான தொழில்நுட்பங்கள் வந்து ரொம்பவே யூஸ் பண்ணிகிட்ருக்காதுங்க. அதுவும் இப்போது தற்பொழுதைய தொழில்நுட்பங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இல்லையா, அப்டேட்டான நிறைய விஷயங்களும் இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா முதலாவதாக நவீன எஸ்டிபி மற்றும் கண்காணிப்பு, அதாவது

0: 2025-26 நிதியாண்டில் மட்டும் அதிநவீன தொழில்நுட்பங்கள் மூலம் இந்த உள்கட்டமைப்பை பலப்படுத்துகிறாங்க. முக்கியமாக வந்து ட்ரெயின் எல்லாமே கரெக்டாக இருக்கா, அதாவது மாசு இல்லாமல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு அடிக்கடி ட்ரெயின் டேஷ்போர்டு மூலமாக செக் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நீரின் தரம் எப்படி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கங்கா பல்ஸ் போர்ட்டல் மூலமாக அந்த தரத்தையும் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. டிஜிட்டல் மயமாக இந்த டிஜிட்டலில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் மூலமாகவும் இந்த திட்டம் வந்து சரியாக நடந்துட்டுருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிகிட்ருக்காங்க. முக்கியமாக சர்வதேச அங்கீகாரம் வந்து இந்த திட்டத்திற்கு கிடைச்சிருக்கு. அதாவது உலகில் தலை சிறந்த 10 சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு முயற்சிகளில் ஒன்றாக இந்த நமாமி கங்கை திட்டம் அப்படிங்கிறது அங்கீகரிச்சிருக்காங்க. நேர்களை இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் நமாமி கங்கை திட்டம் குறித்து கேட்டோம். அடுத்து வந்து உள்ளூர் தகவல்கள் என்ன அப்படின்னு கேட்கறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ண வந்திருக்காங்க
1: சுந்தரி சோமசுந்தரம் வந்தாச்சு. நம்ம தென்காசி மாவட்டத்தில் 6 நகராட்சிகளில் நம்ம பொதுமக்கள் நகராட்சிகளோட சேவைகள் குறித்த தங்களோட புகார்கள் மற்றும் குறைகளை தெரிவிக்கிறதுக்காக உதவி மையம் அமைக்கப்பட்டிருக்கு. இதற்கான அந்த உதவி மைய எண்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ஃபோன் நம்பர்ஸில் தொடர்பு கொண்டு உங்களோட குறைகளை தெரிவிக்கலாம். தென்காசி நகராட்சி எண் 8438474656. சுரண்டை நகராட்சி எண்ணுக்கு 8600089496 86100-8496. கடையநல்லூர் நகராட்சிக்கு 8438214656 84382-14656. செங்கோட்டை நகராட்சிக்கு 86107-18016 86107-18016. சங்கரன் கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா 88073-13435 88073-13435. புளியங்குடிக்கு 877-89-67388 877-8967-388. இதில் பொதுமக்கள் உங்களோட புகார்களை, குறைபாடுகளை புகைப்படமாகவோ குறுஞ்செய்தியாகவோ உங்களோட கைபேசி அழைப்பின் வாயிலாகவோ 24 மணி நேரமும் தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: சூப்பர், நம்பர்லாம் நோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நேயர்கள். இப்போ ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. நிழல்கள் திரைப்படத்திற்காக SPB பாடியிருக்காங்க. வாலி அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. இளையராஜா இசையில். நேரம் சரியாக 11:44 மணி.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேர்களே, இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. வெளிச்சம் நிகழ்ச்சி, நிகழ்ச்சியில் வந்து உள்ளூர் தகவல்கள் தான் கேட்டுட்ருக்குறோம். அடுத்தும் மிக முக்கியமான தகவல் தான் கேட்க போகிறோம். என்ன அப்படின்னா, எல்லாரும் இந்த கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. மே 30 வைகாசி விசாகம் திருநாள் வர்றதை முன்னிட்டு திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்து பொதுவாகவே அங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த விசாகம் காலகட்டத்தில் இன்னும் கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதாவது 150 சிறப்பு பேருந்துகள் வந்து இருக்கிறாங்க. மே 29, 30 ஆகிய 2 திருச்செந்தூருக்கு 150 மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம பக்தர்களுக்கு தேவையான வசதிகளும் ஏற்பாடு செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு. அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் கோவிலில் ஏற்கனவே கூட்டங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இன்னும் மக்கள் அதிக அளவில் வருவாங்க அப்படிங்கிற காரணத்தினாலும் 4 இந்த கட்டண தரிசனம் அப்படிங்கிறத ரத்து செஞ்சிருக்காங்க. எல்லாமே பொது தரிசனம் மூலமாகத்தான் கோயிலுக்குள்ள நம்ம போக முடியும். இந்த கட்டண தரிசனம் அப்படிங்கிறது 4 ரத்து செய்யப்படுகிறது அப்படிங்கிற தகவலும் சொல்லியிருக்காங்க.
1: இதே மாதிரி நீங்கள் சிறப்பு பேருந்துகள் சொன்னீங்க, சிறப்பு ரயில்களும் கூட இயக்கப்பட இருக்கு வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு. திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூருக்காக சென்னை எக்மோரில் இருந்து 29 அதாவது நாளை பிற்பகல் 2:30 புறப்பட்டு சிறப்பு அதி விரைவு ரயில், அதோட எண் பார்த்தீங்கன்னா 06155, ட்ரெயின் நம்பர் 06155 அப்படிங்கிறது. அதற்கு மறுநாள் 30 அதிகாலை 3 திருச்செந்தூர் போகிற மாதிரி ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் இருக்குது. மறுமார்க்கமாக மே 30 திருச்செந்தூர்லேருந்து புறப்பட்டு இரவு 11:15 புறப்படுறது. மறுநாள் அதற்கு மறுநாள் 31 பகல் 11:30 எக்மோரை சென்றடையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: ஆமாம், ஸோ விசாகத்துக்கு போகிறீங்க, எதுவும் பிளான் இருக்குது அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு பிளான் பண்ணிட்டு போங்க. இப்போ ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. முரட்டு காலை திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடியிருக்காங்க இளையராஜா இசையில். நேரம் சரியாக 11:50 ஆயிட்ருக்கு.

நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க, இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 வெளிச்சம் நிகழ்ச்சி. வெளிச்சம் நிகழ்ச்சியில் உள்ளூர் தகவல்கள்லாம் கேட்டுட்ருக்குறோம். அந்த வரிசையில் அடுத்த தகவல் என்ன கேட்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு இசை பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கை வந்து நடைபெற்றிருக்கு. அதற்கு விண்ணப்பம் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற விஷயமும் சொல்லியிருக்காங்க. அதற்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 12 வயதுலேருந்து 25 வயதுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து முடிச்சுட்டு போகிறாங்க இல்லையா, இப்போ 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுட்டாங்க அப்படின்னா, இந்த இசை பள்ளியில் 3 ஆண்டு பயிற்சிக்கு பின் தேர்ச்சி சான்றிதழ் அப்படின்னு கொடுக்கும்

0: போது 10ஆம் வகுப்புக்கு இணையான சான்றிதழும் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதுவே 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று அதுக்கப்புறம் நீங்கள் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா பிளஸ் டூ வகுப்புக்கு இணையான சான்றிதழும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கலையிலலாம் ஆர்வமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் குழந்தைங்களும் சரி இல்லை வேறு யாரும் வந்து இந்த கலையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் இந்த அரசு பள்ளியில் நீங்கள் சேர்த்து விடலாம். மாணவ மாணவர் வந்து இந்த அரிய வாய்ப்பையும் பயன்படுத்தி கொள்ளலாம். இதை பற்றி எனக்கு இன்னும் சந்தேகம் இருக்குமா, நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அலுவலக தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க, அதை தொடர்பு கொண்டு உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கேட்டு தெளிவு பெறலாம். தொலைபேசி எண் என்னன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 2900926, இணைப்பெண்ணாக 0462 சேர்த்துக்கோங்க. மறுபடியும் எண் என்னன்னு சொல்கிறேன், 2900926, இணைப்பெண்ணாக 0462 அப்படிங்கிற எண்ணையும் சேர்த்துக்கோங்க. அடுத்த தகவல்.
1: ஆமாம், இப்போ வெளிச்சம் நிகழ்ச்சினா உள்ளூர் தகவல்கள் கேட்டுட்ருக்கோம். அதில் நிறைவான தகவல் என்ன அப்படின்னா, நம்ம தூத்துக்குடி கோட்டை முதுநிலை அஞ்சலகத்திலிருந்து ஒரு முக்கியமான தகவல் வெளியிட்டிருக்காங்க. நம்ம திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் இடம்பெற்ற சிறப்பு நிரந்தர அஞ்சல் முத்திரை வெளியிட இருக்கிறாங்க. அதுவும் வைகாசி விசாக திருநாளான வர சனிக்கிழமை மே 30ஆம் தேதியே வெளியிட இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: இது ரொம்ப சிறப்பான விஷயம் இல்லையா? ஸோ வைகாசி விசாகம் அப்படின்னா நிறைய பஸ்ஸுகள் ட்ரெயின்கள் வருது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான சில முக்கியமான நிகழ்வுகளும் அந்த நாளில் நடைபெற இருக்குது அப்படிங்கிறது தான். நேயர்களே, இதுவரைக்கும் கேட்டிங்க வெளிச்சம் நிகழ்ச்சி. இன்றைக்கி வெளிச்சம் நிகழ்ச்சியில் நமாமி திட்டம் குறித்தும் கேட்டோம், அதே மாதிரி உள்ளூர் தகவல்களும் கேட்டோம். நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் உங்கள் தோழி சிந்துசாரா மற்றும்
1: நான் சுந்தரி சோமசுந்தரம்.
0: நிறைவான பாடல் மாரி திரைப்படத்திலிருந்து.

0: இனிய நண்பர்கள் வணக்கம். நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6, நேரம் 12:02. நம்ம நிலைப்பண்பலை 102.6 இனி உங்களுக்காக காத்துட்ருக்க நிகழ்ச்சிகள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இது நிகழ்ச்சியும் நேரமும் சொல்லும் நிகழ்ச்சி குறிப்புகள். பன்னிரெண்டும் 10:12:50 சிநேகிதி நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பேச இருக்கிற தலைப்பு தவறிலிருந்து கற்றுக்கொண்ட பாடம். இது பற்றி தோழிகள் நேரலையில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட நீங்கள் ஷேர் பண்ணலாம். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்றைக்கு தெரிஞ்சுக்கலாம். வேளாண் விளைபொருள் உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் பற்றிய தகவல். 1:10 நலம் தான நிகழ்ச்சியில் மணத்தக்காளியின் மதிப்புமிக்க பலன்கள். 1:55 நிலம் தானா நிகழ்ச்சியில் பல் சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் தராங்க பல் மருத்துவ நிபுணர் சுபலட்சுமி அவர்கள். 2:15 மணி திருநாடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு ராஜஸ்தானின் தங்க நகரம் ஜெய்சால்மர் பற்றிய தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. 3:02 கொக்கோ நேர் விருப்ப பாடல்கள். 4:00 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு 1988 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்று மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. 7 மணிக்கு திரை இசை. 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் ஹரிஹரன். 7:25 நம்மை சுற்றி. 7:30 ஆசை அஞ்சல். நேர்களை இன்றிரவு 8:05 நேயர்களின் விருப்ப பாடலாக குக்கு நிகழ்ச்சி இடம்பெறும். 9:15 திரை இசை. 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்கலாம் சங்க இலக்கியமும் திருமுறைகளும். 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நேயர்களின் விருப்ப பாடலோடு இடம்பெறும். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். நேர்களை நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 என்னெல்லாம் நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லா நிகழ்ச்சிகளுமே உங்களுக்காக நேர்களே, அதனால் எந்த நிகழ்ச்சியுமே மிஸ் பண்ணாமல் கேளுங்க. நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நம்ம நிலைப்பண்பலை 102.6 நிகழ்ச்சிகளை கேட்கலாம். உங்கள் மொபைல் ஃபோனில் நியூஸ் ஆன் ஏர் அப்படிங்கிற ஆப்பை மட்டும் டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்போனாலும் எங்கனாலும் நம்ம நிகழ்ச்சிகளை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தோழிகளே, 12:10 உங்களுக்கான நேரம். இன்றைக்கு சிநேகிதி நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம் தவறிலிருந்து கற்றுக்கொண்ட பாடம். இது பற்றி உங்களோட கருத்துக்களை நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2561132 மற்றொரு எண் 2561133, இணைப்பு எண் 0462. இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashwani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi has emphasized the need for effective implementation of Swachh Bharat Mission 2.0 and underlined that the mission should move beyond infrastructure creation and ensure measurable outcomes through regular monitoring, citizen participation and convergence between various stakeholders. Mr. Modi stated this while chairing the 51st Pragati meeting in New Delhi. During the meeting, the Prime Minister reviewed 7 critical infrastructure projects worth around 30,000 crore rupees across the railways, power and road sectors covering 9 states. President Draupadi Murmu has urged the police in the country to become more citizen-centric and sensitive while dealing with people, especially women, the poor and children. President Murmu was addressing the gathering after conferring the prestigious President's Police Gala on the Sikkim police during Alankaran Parade held in Gangtok.
2: पुलिस व्यवस्था को अधिक सिटीजन फ्रेंडली बनाए जाना चाहिए ताकि सामान्य लोग बिना भय के अपनी समस्या दर्ज करा सके. महिलाओं, बच्चों और कमजोर वर्गों के प्रति संवेदनशील व्यवहार को भी प्राथमिकता देनी चाहिए. साइबर क्राइम, ऑनलाइन फ्रॉड, हैकिंग और डीप फेक जैसी नई चुनौतियां सामने आ रही. इन नई चुनौतियों से निपटने के लिए पुलिस को लेटेस्ट टेक्नोलॉजी, साइबर सिक्योरिटी

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்நேகிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ,
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி,
4: ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: இனிய நண்பர்கள் வணக்கம். நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 12:12 ஆயிட்டுருக்கு. இது ஸ்நேகிதிய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு பெண்கள் உங்கள் எல்லாரையுமே ரொம்ப ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறோம். உங்கள் கூட பேசுகிறதுக்காக ரொம்ப ஹாப்பியாக நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நான் உங்கள் லிசி ஜெகன் மற்றும்
1: நான் உங்கள் தோழி சிந்து சாரா.
0: சிந்து, ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க போல இருக்கு.
1: ரொம்ப நாள் கழிச்சு ஸ்நேகிதிகள் கூட பேச போகிறேன்ல, அதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு.
0: அதுவும் இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு டாப்பிக்லையும் பேச இருக்கிறோம்.
1: ஆமாம்,
0: என்ன அப்படின்னா, தோழிகளே, நாம் இன்றைக்கி பேச இருக்கிற தலைப்பு தவறிலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம் என்ன அப்படின்னு. யார் தான் தப்பு பண்ணல சிந்து? சின்ன சின்னதாக தப்பு பண்ணாலும் நாம் வந்து தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்காம அதிலிருந்து ஒரு பாடம் இது. நம்ம திருப்ப பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அதே மாதிரி இந்த தப்பு ஒன்று பண்ணிட்டோம்னா அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இருக்குது. இப்படி தோழிகள் வந்து சின்ன சின்ன தப்பு நிறைய பண்ணியிருப்பீங்க, அதுலேருந்து ஒரு லெசன் எடுத்து சூப்பரான ஒரு மோட்டிவேட்டோட கொண்டு போயிட்டும் இருப்பீங்க. இது என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து அனுபவங்களை நேரலையில் ஷேர் பண்ணுங்கள். அதற்காக நீங்கள் அழைக்கலாம்.
1: நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 2561132, அப்படி இல்லைனா 2561133. வெளியூர் நேரலாந்தீங்கன்னா இல்லை மொபைல்லேருந்து கால் பண்ணுற நேரலாந்தீங்கன்னா 0462 அப்படிங்கிற இணைப்பினை சேர்க்க மறக்காதீங்க.
0: நம்ம கூட பேச வர முதல் தோழி, வாங்க. வணக்கம்.
2: வணக்கம். பெருமாள்புரத்துல இருந்து கோமதி நமச்சிவாயம்.
0: சொல்லுங்கம்மா.
2: நான் வந்து சின்ன வயசுல அப்ப கத்துக்கிட்டது, இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்றேன். அதாவது ஒரு தடவை வந்து 1500 போடுறதுக்கு 15000 போட்டேன் கணக்குல. போட்டுட்டு கணக்கு டேலியாகவே மாட்டேன்ட்டு. அப்ப அந்த டீச்சர் சொன்னாங்க, இதுல ஒரு கவனம் வேணும்னு. அதுல இருந்து இந்த மாதிரி இதாவது குழப்பற மாதிரி இருக்கிற நம்பர்ஸ்னா அது எங்கனாலும் நான் வந்து கொஞ்சம் 2 தடவை அது நம்ம போட்டிருக்கிறது சரியா 10 100 அப்படின்னு அதை பாப்பேன். அது இப்ப எனக்கு எப்படி கை கொடுக்குன்னு அந்த ஜிபே பண்றோம் பாத்தீங்களா, அந்த நேரம் அவசரமா அவன் 350 அவசரமா 3500 கட்டிட்டு வந்துருவோம். அதனால நின்று நிதானமா 350 3 5 சைபர் அப்படின்னு பார்த்து அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஜிபேக்கே நல்லா யூஸ் ஆகுது. சின்ன வயசுல சின்னதா பண்ணின தவறு இவ்வளவு வருஷம் கழிச்சு இப்ப ஜிபே பண்ணும்போது
0: எப்பவும் மனசுல இருக்குது தப்பு பண்ணிட
2: கூடாதுன்னு. நம்ம தவறு பண்ணிடக்கூடாதுன்னு. ஏன்னா இந்த இது நிறைய இடங்கள்ல நடக்கும் மேடம். அவங்க அவசரமா டைப் பண்ணிட்டு இது பண்ணிட்டு போய் அதுக்கப்புறம் தான் அடடா 10 ரூபாய்க்கு 100 ரூபாய்னு டைப் பண்ணி அனுப்பிட்டோமேலாம் நினைக்கிறாங்க.
1: சரியான, இது ஒரு விழிப்புணர்வு கூட தான். எல்லா இடத்துலயும் நிறைய ஜிபே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி விஷயத்துல வந்து கரெக்டா நிதானமா என்ன காசு அப்படிங்கறத பாத்து போடணும்.
2: அந்த நிதானமா நம்ம எத்தனை சைபர் போட்டிருக்கோங்கறத பாத்துட்டு பே பண்ணணும்.
1: ஆமா, சரியா சொன்னீங்க. நன்றி,
2: வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி
0: சிந்து. அவங்க சொன்னது முதல் நேரா நல்ல ஒரு விழிப்புணர்வையுமே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு நிறைய இடங்கள்ல வந்து நம்ம அந்த பணம் விஷயம் கணக்கு பாக்குறது கூட பணம்னு அவங்க வந்து தொடங்கினால நான் இதை சொல்றேன். கணக்கு பாக்குற இடங்கள்லயும் சரி, இன்னும் பணம் சம்பந்தம் பட்டமான இன்னும் அனுபவங்கள் சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மந்த்லி இவ்வளோ இன்கம் வருது, நம்ம வந்து இதை திட்டமிட்டு செலவு பண்ணணும். சில டைம் வந்து எதிர்பாராத செலவுகளை வரும் மாட்டிக்குவோம். அப்போ நம்ம யோசிப்போம், ஐயோ இதை நம்ம பண்ணியிருந்தாம இருந்தால் இந்த மாதத்தை நல்ல அழகாக டேலி பண்ணி கொண்டு போயிருந்துருக்கலாமே அப்படின்னு யோசிப்போம் இல்லையா. அது வரும் நம்ம வந்து ஒரு தவறுலேருந்து கற்றுக்கிட்ட பாடம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, நிகழ்ச்சியில் நம்ம இப்போ பாடல் கேட்கலாம். நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்துலேருந்து தேவா இசையில் கே எஸ் சித்ரா அனுராதா ஸ்ரீராம் பாடியிருக்காங்க. பாடலை கேட்டுகிட்டே நெஞ்சிருங்க.

ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: 12:21 ஆயிட்டிருக்கு. சிநேகிதியை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நாம் பேசிகிட்ருக்கோம் தவறிலிருந்து நாம் கற்றுக்கிட்ட பாடம் என்ன அப்படின்னு. தோழிகள் நேரலையில் கலந்துக்கிட்டு தங்களோட கருத்துக்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. யார் தான்ப்பா தப்பு பண்ணல, தப்பு பண்ணாத மனுஷன் வந்து இந்த உலகத்தில் இருக்க முடியுமா சொல்லுங்க? கண்டிப்பாக முடியாது. ஏதோ ஒரு இடத்துல அது வார்த்தையாக இருக்கட்டும், செயல்களாக இருக்கட்டும், சின்ன சின்ன உணர்வுகள் மூலமாக கூட நம்ம தப்பு பண்ணிடுவோம். ஆனால் அது பின்னாடி நம்ம யோசிக்கும் போது இதை இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பொறுமையாக பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்னு தோணும் பார்த்தீங்களா? அதுவே வந்து நம்ம பாடம் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறதோட அர்த்தம் தான். அது மாதிரி தோழிகளே, உங்கள் லைஃப்பில் வந்து சின்ன சின்ன தப்புகள் நிறைய பண்ணியிருப்பீங்க, அதிலிருந்து பாடமும் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணலாம். சிந்து, நான் இப்போ இதை சொல்லும் போது தான் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சில நேரங்களில் வார்த்தைகள் கூட நம்ம வந்து சில இடத்துல தப்பு பண்ணிடுவோம்ல. நம்ம வந்து டக்குன்னு ஏதாச்சும் வார்த்தை பேசிடுவோம், பேசிட்டு அப்புறம் ஐயோ நம்ம அவங்கள்ட்ட அப்படி பேசியிருந்துருக்கலாமே.
1: அது வந்து அந்த ஒரு எமோஷன் சொல்லுவாங்க, எந்த ஒரு கோபம், சந்தோஷம், எந்த ஒரு எமோஷனும்

0: முடியாது. ஏதோ ஒரு இடத்துல அது வார்த்தையாக இருக்கட்டும், செயல்களாக இருக்கட்டும், சின்ன சின்ன உணர்வுகள் மூலமாக கூட நம்ம தப்பு பண்ணிடுவோம். ஆனால் அது பின்னாடி நம்ம யோசிக்கும் போது இதை இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பொறுமையாக பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணும் பார்த்தீங்களா,
1: ஆமா
0: அதுவே வந்து நம்ம பாடம் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறதோட அர்த்தம் தான். அது மாதிரி தோழிகளே, உங்கள் லைஃப்பில் வந்து சின்ன சின்ன தப்புகள் நிறைய பண்ணியிருப்பீங்க, அதுலேருந்து பாடமும் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணலாம். சிந்து, நான் இப்போ இதை சொல்லும் தான் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சில நேரங்களில் வார்த்தைகள் கூட நம்ம வந்து சில இடத்துல தப்பு பண்ணிடுவோம்ல.
1: ஆமா
0: நம்ம வந்து டக்குன்னு ஏதாச்சும் வார்த்தை பேசிடுவோம், பேசிட்டு அப்புறம் ஐயோ நம்ம அவங்கள்ட்ட அப்படி பேசியிருந்துருக்கலாம்.
1: அது வந்து அந்த ஒரு எமோஷன் சொல்லுவாங்க பார்த்தியா, எந்த ஒரு கோபம் சந்தோஷம் எந்த ஒரு எமோஷனுமே ஒரு அளவுக்கு அதிகமாக போயிடுச்சுன்னா அமைதியாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும்
0: கரெக்ட் கரெக்ட்.
1: அப்படின்னு சொல்லுவாங்க.
0: அதை நீங்கள் எதில் இருந்து கற்றுட்டு இருந்திருப்பீங்க சொல்லுங்களேன்.
1: நான் நிறைய இடத்துல இருந்து கற்றுக்கிட்டு இருக்கேன், ஏன்னா என்றைக்காவது ஒரு நாள் நடந்தால் தானே சொல்ல முடியும். நிறைய இடங்களில் வந்து அதாவது யோசிக்காமல் பேசுறதுன்னு இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு உணர்வில் அதை பேசிட்டோம் அப்படின்னா அது தவறு அப்படின்னு ரியலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி தவறுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா.
0: சின்ன சின்னதாக நிறைய சூழ்நிலைகளை நம்ம வாழ்க்கையில் தப்பு பண்ணியிருந்தாலும் அதுலேருந்து ஏதோ ஒரு பாடத்தை நம்ம எடுத்துக்கிட்டு பின்னாடி அந்த தப்பை பண்ணாமலும் இருக்கலாம், இன்னும் அதை விட பெட்டராக பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு தப்புலேருந்து நம்ம எடுத்துக்கிட்ட பாடம் மூலமாக நம்ம கொடுக்குற விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். சின்னவர் திரைப்படத்திலேருந்து கங்கை அமரன் வரிகளுக்கு இளையராஜா இசையமைச்சிருக்காங்க, பாடியிருக்காங்க மனோ ஸ்வர்ணலதா.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: நேரம் 12:29 ஆயிட்டிருக்கு. ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்கோம் தவறிலிருந்து கற்றுக்கொண்ட பாடம். நம்மோடு பேச வர தோழி, வாங்க. வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம் ஸ்நேகிதி. சிந்தனை சிற்பி வழங்க வந்திருக்கு சிந்துசாராம இடத்துக்கும். கருத்துக்களை பழைய சொல்லி ஸ்நேகிதியோட மனதை கொள்ளி எடுத்துக் கொண்டிருக்கும் லட்சுமி ஜெகன் அவர்களுக்கும் வணக்கம் சொல்வது. உங்கள் அன்பு நேயர் பார்த்து இந்த வசந்த நலமா இருக்கீங்களா இருவரும்?
2: வசந்தமா, சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: எனக்கு வந்து பெண் தோழிகள் நிறைய உண்டு. நிறைய உயிரா ஃப்ரெண்டா இருப்பேன். அப்படி ஒரு தோழியா இருக்கும்போது அவன் நல்ல திடீர்னு பேசாம கேட்டா, ஏன் பேச வந்து எதுக்கு பேசணும், பேசலன்னா விட்டு போடுறாங்க. அது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டம் ஆயிட்டு. அதனால நான் ஒரு ரெண்டு வாட்டி பேசும்போது அவர் ரொம்ப இதா இருந்தா எனக்கு உடம்பெல்லாம் உயிர் போற அளவு கூட வந்து மேடம். அதுல இருந்து பாத்தீங்கன்னா அதிகமா பேசுவேன், யாரோடையும் அதிகமா உயிர் போயில நட்பு இருக்கூடாதுங்கிறத அவங்க கத்துக்கிட்டேன் மேடம். ஆனா திடீர்னு ஒரு இந்த தோழி பாட்டுலாம் வரும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். நிறைய பேர் ஏன் பேச மாட்டேங்க, நான் நிறைய பேர் தொந்தரவு கூட பண்ணிருக்கேன். ஆனா அது கொஞ்சமா குறைச்சிட்டு வரேன்னா முடியல.
2: ஒரு பெரிய வாழ்க்கை பாடம் சொல்லிருக்கீங்க.
1: நன்றி மேடம். ரொம்ப இப்ப தோழியா இருக்கிறது நம்ம நம்ம வானொலி தான் மேடம்.
2: சூப்பர் சூப்பர்.
1: ஆமா, இது மூலமா நிறைய நிறைய மன கஷ்டங்களும் ஆறுதலாம் அடைஞ்சிருக்கோம் மேடம்.
0: ஆமாமா, நம்ம மனம் வந்து எதுல மகிழ்ச்சியா இருக்குதோ அப்படி நம்ம என்கேஜ் ஆகி போயிட்டே இருக்கணும் இல்லையா?
1: ஆமா, அதனால அதிகமா பாச வைக்கிறது கொஞ்சம் குறைச்சிருக்கேன் மேடம். வைப்பேன், யாருனா உதவி எல்லாம் பண்ணுவேன். அந்த ரொம்ப உயிர் துயரா அப்படிங்கறத கொஞ்சம்
0: குறைச்சிட்டேன்.
1: மேடம்
0: நன்றி.
1: நன்றி நன்றி மேடம். நன்றி
0: சிந்து. என்ன ஆச்சு?
2: இல்ல, பாசமா இருங்க, ஆனா ரொம்ப அட்டாச் ஆயிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன்.

0: அங்க போல.
1: அவங்க வந்து சொன்னதில் கண்டிப்பாக ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? ஒருத்தவங்கக்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அதே அளவு அவங்களும் நம்மளுக்கு பாசம் கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து ஈக்குவலாக போயிட்டுருக்கும். ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு எதிர்பார்த்து நம்ம ஏமாற்றம் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது கொஞ்சம் ஹேர்ட் ஆக தான் செய்யும். அதனால் எதுலேயுமே அளவோடு இருங்க அப்படின்னு ஒரு விஷயத்த வசந்தாமா வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. தோழிகளே, நீங்களும் நம்ம நேரலையில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணலாம்.
0: ஆமாம், நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 2561132, அப்படி இல்லைன்னா 2561133. வெளியூர் நேரில் இருந்தீங்கன்னா மொபைல்லேருந்து கால் பண்ணுற நேரில் இருந்தீங்கன்னா 0462 அப்படிங்கிற இணைப்பெண்ணை சேர்த்துக்கோங்க.
1: இந்த நேரத்தில் பெண்களுக்கு வந்து நம்ம ஒரு நியூஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, பெண்கள் வந்து நிறைய குடும்ப பொறுப்புகளையும் வந்து சுமந்துட்டு அவங்களுடைய வேலை, வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேருடைய வேலையுமே சேர்த்து பார்த்துட்ருப்போம் இல்லையா? ஆனால் சில சமயங்களில் நம்மளை நாம் கவனிக்க மறந்துடுறோம். உண்மைதானா அது? நீங்கள் நம்ம வந்து வீட்டில் அம்மாவை பார்த்துருப்போம். நம்ம வீட்டில் இருக்கும்போது அம்மா வந்து பார்த்து பார்த்து எல்லா வேலைகளும் எல்லாருக்காகவும் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம சில சமயங்களில் கவனிக்க மறந்துடுவோம். அப்படியே ஓடிட்டு ஓடி அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் அப்படிது கூட நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். அம்மாவுமே பார்த்துட்டிங்கன்னா இந்த டிஷ் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு தனியாக எதுவுமே சமைச்சிக்க மாட்டாங்க. இது இது ஏன் குழந்தைக்கு பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும், என் கணவருக்கு பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு அவங்களுடைய பிடித்தமான விஷயங்களை கூட அவங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கவங்க மாதிரி மாற்றிப்பாங்க. இது வந்து பெண்கள் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணுங்க அப்படின்னு இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். சரி, நிகழ்ச்சியில் இப்போ பாடல் வந்துட்டுருக்கு. ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து வைரமுத்து, வரிகளுக்கு ஏ ஆர் ரஹ்மான், இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருக்காங்க.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி.
4: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
6: சரி சரி சரி சரி வசந்த் அண்ட் கோ. சரி சரி சரி அனைத்திலும் சரி.
7: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை தாரக மந்திரமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான திட்டத்தை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் திரிபுரா மாநிலங்களுக்கான பிஜேபி தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். எல்லை நிர்வாகம் தொடர்பான பணிக்குழு கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக இந்தியாவும் சீனாவும் அறிவித்துள்ளன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். மக்கள் நலனை தாரக மந்திரமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சிக்கிம் மாநிலம் கேங்டாக்கில் குடியரசுத் தலைவர் விருதினை சிக்கிம் காவல்துறைக்கு வழங்கி அவர் உரையாற்றினார். இணைய குற்றங்களையும் முறைகேடுகளையும் களைவதற்கு ஏதுவாக காவல்துறையினர் தொழில்நுட்ப திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நவீன தொழில்நுட்பங்களை சிக்கிம் காவல்துறையினர் பயன்படுத்துவார்கள் என்று தாம் நம்புவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான திட்டத்தை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த திட்டம் 25,530 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை மேலும் நவீனமயமாக்க இது உதவிடும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்

0: நித்ய சிந்தியா கூறியுள்ளார். திரிபுராவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வேளாண் விளை பொருட்களுக்கு சர்வதேச அளவில் வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக காதி பொருட்களின் விற்பனை 1,87,000 கோடி ரூபாய் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் காதி பொருட்கள் இந்தியாவின் பெருமையாக உருவெடுத்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹரியானா, பஞ்சாப் மற்றும் திரிபுரா மாநிலங்களுக்கான பிஜேபி தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி ஹரியானா மாநில பிஜேபி தலைவராக டாக்டர் அர்ச்சனா குப்தாவும், பஞ்சாப் மாநில பிஜேபி தலைவராக திரு கேவல் சிங் திலானும், திரிபுரா மாநில பிஜேபி தலைவராக திரு அபிஷேக் தெப்ராயும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தில்லி யூனியன் பிரதேச பிஜேபி தலைவராக திரு ஹர்ஷ் மல்ஹோத்ரா நியமிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியா சீனா இடையே எல்லை நிர்வாகம் தொடர்பாக அமைக்கப்பட்ட பணிக்குழுவின் கூட்டம் பெய்ஜிங்கில் நடைபெற்றது. இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை இணைச் செயலர் திரு சுஜித் கோஷ் தலைமையிலான குழுவினர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். எல்லையில் அமைதியை பராமரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் திருப்தி அளிப்பதாக உள்ளது என்று பரஸ்பரம் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. எல்லை நிர்வாகம் தொடர்பான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இளநிலை படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வு வரும் 31ஆம் தேதியும் அடுத்த மாதம் 6 மற்றும் 7ஆம் தேதிகளிலும் நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. 31ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்வுக்கான அனுமதிச் சீட்டுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பக்ரீத் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் இந்நாளையொட்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் நாகூர் தர்கா உலக புகழ்பெற்றதாகவும் இஸ்லாமியர்களின் புனித தலமாகவும் விளங்குகிறது. இந்த தர்காவில் இன்று பக்ரீத் பண்டிகையினை சிறப்பு தொழுகை நடைபெற்றது. தொழுகை முடிவடைந்ததும் ஒருவருக்கொருவர் கட்டித்தழுவி தங்கள் அன்பினை பரிமாறிக்கொண்டனர். இப்ராஹிம் நபி இறைவனின் கட்டளைக்கு பணிந்து செயல்பட்டதனை நினைவுபடுத்தும் வகையில் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து குர்பானி கொடுக்கும் விதமாக இன்று பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டது. புத்தாடைகள் அணிந்து உறவினர்களை சந்தித்து தங்கள் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டனர். நாகூர் தர்காவில் தொழுகை முடிவடைந்ததும் இஸ்லாமியர்கள் தங்கள் வீடுகளுக்கு சென்று குர்பானி தயாரித்து பலருக்கும் தானம் செய்தனர். நாகூர் தர்காவில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் நாகூர் ஆண்டவர் பரம்பரை வழித்தோன்றல் ஷேக் ஹசன் சாஹிப் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதுபோல மாவட்டத்தில் வடகரை, நாகை, திருச்சேரி, ஏனங்குடி உள்ளிட்ட அனைத்து பள்ளி வாசல்களிலும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா அமைச்சரவை சகாக்களுக்கு இன்று காலை விருந்தளித்தார். பெங்களூருவில் உள்ள முதலமைச்சர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த விருந்து நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சர் பதவியை திரு சித்தராமையா இன்று ராஜினாமா செய்ய உள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில் இந்த விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றதாக அவர் மேலும் கூறுகிறார். இருப்பினும் இதுகுறித்த எந்த ஒரு தகவலையும் காங்கிரஸ் கட்சி உறுதி செய்யவில்லை. கட்சி தலைமை எடுக்கும் எந்த முடிவுக்கும் கட்டுப்படுவோம் என்று மாநில அமைச்சர்கள் கூறியுள்ளனர். பங்களாதேஷை ஒட்டிய எல்லைப் பகுதியில் வேலி அமைப்பதற்காக 142 ஏக்கர் நிலத்தை எல்லை பாதுகாப்பு படையிடம் மேற்கு வங்க அரசு ஒப்படைத்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவின்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எல்லைப் பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த இது உதவிடும்.

என்றும் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். பீகாரில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்தனர். 5 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. சமஸ்திபூர் மாவட்டத்திற்குட்பட்ட ஆற்றில் இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மோசமான வானிலையே இந்த விபத்துக்கு காரணம் என்று முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ஹிமாச்சல பிரதேசத்தில் 2ம் கட்ட உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வருகிறது. 1276 பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு நடைபெறும் இந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கியது. முதல் 2 மணி நேரத்தில் 21% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சிக்கிம் மாநிலம் முழுமையான எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கேங்டாக்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு முன்னிலையில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இது வரலாற்று சிறப்புமிக்க சாதனையாகும் என்று அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-9, 21-18 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரிக்கோ கஞ்சியை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷயா சென்னும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 21-15, 11-21, 21-18 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் லீ ஜி ஹூய் யாங் போ ஷூன் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் த்ரூ கபிலா டானிஷா கிராஸ்டோ இணை 8-21, 21-17, 21-16 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மாயா டகுச்சி யுட்டா வட்டனாபி இணையை வென்று காலிறுதிக்கு தகுதி பெற்றது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செம்ஸ்போர்டில் நடைபெறுகிறது. 3 போட்டிகளை கொண்ட தொடரில் 2 அணிகளும் பங்கேற்கின்றன. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. பெர்த்தில் நடைபெற்ற இப்போட்டியில் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் 2 அணிகளும் தலா 1 கோல் அடித்து சமநிலையில் இருந்தன. இதனையடுத்து ஷூட் அவுட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. 4 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் 2 அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை தாரக மந்திரமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான திட்டத்தை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் திரிபுரா மாநிலங்களுக்கான BJP தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். எல்லை நிர்வாகம் தொடர்பான பணிக்குழு கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக இந்தியாவும் சீனாவும் அறிவித்துள்ளன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து மற்றும் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: பர்சனல் லோன் ஆஃபர்
7: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
6: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
7: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
8: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது, ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
7: அப்ப நான் என்ன பண்றது?
8: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
7: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
8: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
9: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
10: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 இந்த நிகழ்ச்சியை சிநேகிதியே. நேரம் 12:52 ஆயிட்டுருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், தவறிலிருந்து நான் கற்றுக்கொண்ட

0: இருப்பிடம் என்ன அப்படின்னு தோழிகள் நேரலையில் பங்கேற்று தங்களோட கருத்துக்களையும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க.
1: நேயர்களின் கவனத்திற்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நேயர்கள், புது நேயர்கள் மட்டும் இல்லாமல் நிறைய நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு சிறு முயற்சி வந்து எடுத்திருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் வந்து 2 நாட்களுக்கு ஒரு நேயர் வந்து பேசலாம் அப்படின்னு, இன்றைக்கி ஒரு நேயர் பேசுகிறாங்க அப்படின்னா வந்து 2 நாட்கள் கழித்து அதுக்கப்புறம் அவங்க நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். அது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி. ஏன் இந்த மாற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான். ஸோ இன்றிலிருந்து அது வந்து நம்ம செயல்படுத்த இருக்கிறோம். அதனால 2 நாட்களுக்கு ஒரு நேயர், இன்னைக்கு நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னா 2 நாட்கள் கழித்து அடுத்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்கலாம். இதை கவனத்தில் வச்சுக்கோங்க.
0: எல்லா நேயர்களுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க இல்லையா? ஆனால் நேரலையில் வந்து எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், நிறைய புது நேயர்களை வரவேற்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன தாட்டுக்காக நம்ம வந்து இப்படி ஒரு சின்ன முயற்சியும் எடுத்திருக்கோம். நேயர்கள் வந்து இதுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் நம்புகிறோம். சரி சிந்து, நாம இப்ப நிகழ்ச்சிக்குள்ள வரலாம். என்னன்னா, தவறிலிருந்து நான் கத்துக்கிட்ட பாடம் அப்படின்னு தோழிகள் வந்து நேரலையில பங்கேற்று பேசினாங்க. பெண் அப்படின்னு ஒருத்தங்க வந்து ஒரு குடும்பத்தோட தூண் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து எப்பவுமே தன்னம்பிக்கையோட, தைரியமா, நம்பிக்கையோட இருக்கணும். அதனால ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தீங்கனாலோ அதையே மனசுல போட்டுக்கிட்டு ஐயோ தப்பு பண்ணிட்டோமே தப்பு பண்ணிட்டோமே நினைக்காம அதுலேருந்து ஏதோ ஒரு லெசனை அவங்க வாழ்க்கையில எடுத்துட்டு அடுத்தடுத்த படிக்க முன்னேறி போயிட்டே இருங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லிட்டு இன்னைக்கு நாம ஸ்நேகிதியே நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கலாம். அந்த நிகழ்ச்சியில இதுவரைக்கும் உங்க கூட பேசிட்டு இருந்தோம் நான் உங்கள் லிசி ஜெகன் மற்றும்
1: நான் உங்கள் தோழி சிந்து சாரா.
0: நிகழ்ச்சியில் நிறைவா பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. இந்தியன் திரைப்படத்திலிருந்து வைரமுத்து வரிகளுக்கு ஏஆர் ரஹ்மான் இசையில் ஹரிஹரன் ஹரிணி பாடியிருக்காங்க. பாடலை தொடர்ந்து கேட்கலாம், பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.

என்றார் மறைந்த முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள். வோக்கல் ஃபார் லோக்கல் என்கிறார் இந்நாள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்னும் எளிய நடையில் திரைப்பட பாடல் ஒன்றின் மூலமாக சொல்வதென்றால், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில், உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில் என்பதன் மூலமாக, உழவன் சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்பதை உணர முடியும். வேளாண் வளர்ச்சிக்கு அன்று பசுமை புரட்சி வித்திட்டது. அதற்குரிய பெருமையை பெற்றுத்தந்தவர் அகிலமே பாராட்டும் தமிழ்நாட்டின் வேளாண் விஞ்ஞானி எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள். உணவு வேளாண் கழகம், அதாவது எஃப்ஏஓ என்ற அமைப்பில் உரையாற்றும் போது, உணவு உற்பத்தியில் உலகளாவிய கூறுகள் என்ற நூலிலும் தனது கருத்துக்களை எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருந்தார். இன்றைய மத்திய அரசு வேளாண் துறைக்கு ஒரு ஆழமான, வலிமையான, வளர்ச்சியுடன் கூடிய அடித்தளத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறது.

0: ஒரு கொடியில் பல மலர்கள் பூத்து குலுங்கினால் எப்படி கண்ணை கவரும் வகையில் மன எழுச்சியுடன் கூடிய அமைதி பெறுமோ அதுபோல பிரதமரின் கிருஷோன்னதி திட்டம் என்பது பல்வேறு வேளாண் வளர்ச்சி திட்டங்கள் எனும் பல மலர்களை கொண்ட ஒரே கொடியாகும். இத்திட்டம் 2018 ஏப்ரல் மாதம் முதல் 2020 மார்ச் மாதம் வரையிலான காலகட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டது. இதற்கு முன்னோடியாக 2005 பசுமை புரட்சி கிருஷோன்னதி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். இத்திட்டம் வேளாண் துறையை பல்வேறு மட்டங்களில் மேம்படுத்த ஏற்படுத்தப்பட்டதாகும். இதனால் உழவர்களின் வருவாயும் அதிகரிக்கும். அதே நேரத்தில் வேளாண் தொடர்பான துறைகள் அனைத்தும் முழுமையாக அறிவியல் பூர்வமான முறையில் மேம்படுத்தப்படும். வேளாண் உற்பத்தி திறன் விளைபொருட்களுக்கு சந்தையில் நியாயமான வருவாயை மேம்படுத்துவதே இதன் நோக்கமாகும். தோட்டக்கலையின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கான பணி, தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம், எண்ணெய் விதைகள் மற்றும் எண்ணெய் பனை மீதான தேசிய பணி, நிலையான வேளாண்மைக்கான தேசிய இயக்கம், வேளாண் விரிவாக்கம் மீதான அதாவது சப்மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் எனப்படும் SMAE மூலமாக வேளாண்மை துறையினை மேலும் வலுப்படுத்தி மேம்படுத்துதல், விதைகள் மற்றும் நடவு பொருட்களின் துணைப்பணி, இயந்திரமயமாக்கலின் துணைப்பணி, தாவர பாதுகாப்பு மற்றும் திட்ட தனிமைப்படுத்தலின் துணைப்பணி, வேளாண் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் மற்றும் ஒருங்கிணைந்த திட்டம், வேளாண் ஒத்துழைப்புக்கான ஒருங்கிணைந்த திட்டம், ஒருங்கிணைந்த வேளாண் உற்பத்தி திட்டம், தேசிய மின் ஆளுமை திட்டம். அறிவித்த 11 திட்டங்களை விரிவுபடுத்துதல், செயல்படுத்துதல், முறையான கண்காணிப்பு மூலமாக நாட்டின் ஒட்டுமொத்த விவசாய நிலையை மட்டுமின்றி விவசாயிகளின் நிலையையும் மேம்படுத்த முடியும். அது மட்டுமல்லாமல் விவசாயிகளின் விவசாய தொழிலாளிகளின் நிகர வருமானத்தை இரட்டிப்பாக்கும் நோக்கத்தில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் உள்கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டு விளைபொருட்களின் விற்பனைக்கு போதுமான சந்தை விலையை ஈட்ட முடியும். ஆகவே வேளாண் பெருமக்கள், பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் பெருகாதோ சாகுபடி.
1: வேளாண் விளைபொருள் உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் குறித்த தகவல்களை அறிந்து கொண்டோம். இன்றைய பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் வரிசையில். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani, the news read by Valsa Williams. President Draupadi Murmu has urged the police in the country to become more citizen-centric and sensitive while dealing with people, especially women, the poor and children. President Murmu was addressing the gathering after conferring the prestigious President's Police Gala on the Sikkim Police during Alankaran Parade held in Gangtok.
3: पुलिस व्यवस्था को अधिक सिटीजन फ्रेंडली बनाया जाना चाहिए ताकि सामान्य लोग बिना भय के अपनी समस्या दर्ज करा सके. महिलाओं, बच्चों और कमजोर वर्गों के प्रति संवेदनशील व्यवहार को भी प्राथमिकता देनी चाहिए. साइबर क्राइम, ऑनलाइन फ्रॉड, हैकिंग और डीप फेक जैसी नई चुनौतियां सामने आ रही. इन नई चुनौतियों से निपटने के लिए पुलिस को लेटेस्ट टेक्नोलॉजी, साइबर सिक्योरिटी और डिजिटल इन्वेस्टिगेशन में
2: banana. Meanwhile, Sikkim has been officially declared a fully literate state under the ULAS, Understanding of Lifelong Learning for All in Society initiative. Union Education Minister Dharmendra Pradhan today said that re-evaluation process will now begin after certain issues have come to light regarding the CBSE Class 12th examination evaluation process. Speaking to media after the meeting with CBSE officials in New Delhi, Mr. Pradhan said officials will ensure that no student query is left unresolved and accountability will be ensured at all levels. Taking responsibility for the discrepancies, the education minister said the issues will be rectified and appropriate solutions will be worked out.
4: बच्चों को ट्रांसपेरेंटली अपने मार्क के बारे में जानकारी मिले.
5: चिल्ड्रन शुड रिसीव ट्रांसपेरेंट इन्फॉर्मेशन अबाउट देयर मार्क्स थ्रू स्कैन कॉपीज. द आंसर शीट्स शुड

இனிய மதிய வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நியஃபம் ரெயின்போ 102.6ல் நலம் தானா நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மணத்தக்காளியோட மதிப்பு மிக்க பலன்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன் நான், எஸ் லிசி ஜெகன். நம்ம வீட்டு தோட்டத்திலேயே ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற மாதிரி வளர்க்குற மாதிரியான ஒரு அற்புதமான கீரையை பற்றி தான் இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம். அதுதான் மணத்தக்காளி. பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா சிறிய பச்சை நிற காய்கள், கருப்பு நிற பழங்கள், வெள்ளை வண்ண வண்ண பூக்கள், இப்படி ரொம்ப அழகாக மென்மையான இலைகளோடு காட்சியளிக்கிற இந்த கீரை பார்த்துட்டிங்கன்னா சுவையிலையும் சிறப்பு மிக்கது.

மருத்துவ குணத்திலையும் ரொம்பவே சிறந்ததுங்க. பழமையான தமிழ் வீட்டு வைத்தியத்தில் முக்கியமான இடம் பெற்ற இந்த மணத்தக்காளி கீரை நம்ம உடம்புக்கு பல நன்மைகளை பெற்றுத்தருது. சரி, எதுக்காக இந்த தக்காளி கேள்விப்பட்டிருக்கோம், அது என்ன மணத்தக்காளி அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதுக்கும் நாம் காரணம் தெரிஞ்சுக்கலாம். பார்க்குறதுக்கே மணி மணியாக எத்தனை பழங்கள் அந்த செடிகளில் பார்த்துட்டிங்கன்னா, அதோட ரொம்ப சின்ன உருவத்தில் வாசனை நிறைஞ்ச இந்த பழங்களை கொண்டிருக்கிறதால இதுக்கு மணத்தக்காளி அப்படிங்கிற பெயர் வந்து கிடச்சிருக்கு. இன்னும் நிறைய நிறைய பெயர்களும் இந்த கீரைக்கு இருக்குது. சின்ன சின்னதாக மணி மாதிரியான பழங்கள் உருண்டு இருக்கிறதால மணித்தக்காளி அப்படின்னும் சொல்கிறாங்க. அதோட மிளகு அளவில் இந்த பழங்கள் இருக்கிறதால மிளகு தக்காளி அப்படிங்கிற பெயருமே இதே மணத்தக்காளிக்கு இருக்குது. சரி, மணத்தக்காளி கீரையில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது, இதை நம்ம சாப்பிட்றதன் மூலமாக என்னென்ன பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும், இப்படி நிறைய விஷயங்கள் இன்றைக்கு நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம். இடையிடையே பழைய திரைப்பட பாடல்களும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியில் வரப்போகிற முதல் பாடல் பணம் படைத்தவன் திரைப்படத்திற்காக வாலி வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சௌந்தரராஜன் பாடியிருக்காங்க.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் 1:20. நலம் தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு மணத்தக்காளியின் மதிப்புமிக்க பலன்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். பொதுவாகவே கிராமப்புறங்களில் வளர்ந்த சிறுவர்கள் வந்து இந்த மணத்தக்காளி பழங்களை வந்து சாப்பிட்ருப்பாங்க. அதோட இந்த மணத்தக்காளி பழங்களை முகத்தில் பூசி விளையாடுறது கூட பண்ணியிருப்பாங்க. அப்படியே சாப்பிட்றதும் கூட இந்த சின்ன பசங்களோட உடல் வெப்பத்தை அவங்களுக்கே தெரியாமல் குறைக்கிறதுல இந்த மணத்தக்காளிக்கு பங்கு இருக்குதுங்க. குறிப்பாக இந்த கோடை காலத்தில் வெப்பம் காரணமாக எந்தவித நோய்களுமே நம்ம உடம்புக்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த மணத்தக்காளி கீரை ஒரு பாதுகாப்பு தருது. நம்மளோட உடம்பில் குளிர்ச்சி தன்மையாக வந்து தக்க வச்சுக்கிறதுக்கும் நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்குமே இந்த மணத்தக்காளி கீரை பயன்படுது. இதில் பார்த்துட்டிங்கன்னா விட்டமின் ஏசி, இரும்பு சத்து, கால்சியம் இந்த மாதிரி நிறைய வகை சத்துக்கள் இருக்கிறதால குறிப்பாக உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வேலையுமே செய்யுது. அடிக்கடி நம்மளுக்கு வர சோர்வு, பலவீனம் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறவங்க இந்த மணத்தக்காளி கீரையை அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கிராமப்புறங்களில் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கும் இந்த கீரையை உடலுக்கு குளிர்ச்சி தர இயற்கை மருந்துன்னு சொல்கிற அளவுக்கு மதிப்புமிக்க கீரை தான் இந்த மணத்தக்காளி கீரை. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. தூக்கு தூக்கி திரைப்படத்திலிருந்து மருதகாசி வரிகளுக்கு ஜி ராமநாதன் இசையில் டி எம் சௌந்தரராஜன், எம் எஸ் ராஜேஸ்வரி பாடியிருக்காங்க.

வண்ணக்கிளையே வண்ணக்கிளையே வளத்திலையே வந்ததறியேன் மனசுரையே வண்ணக்கிளையே.

மணத்தக்காளி கீரையோட பயன்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நேரம் மறுமணி 25 நிமிடம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி இனிஃபம் ரெயின்போ 102.6 இது நலம் தானா நிகழ்ச்சி. வயிற்றுப்புண், வாய்ப்புண் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் இந்த மணத்தக்காளி ஒரு சிறந்த நண்பன்னு சொல்லலாம். வயிற்றிலையும் குடற்பகுதியிலும் உண்டாகிற புண்களை குணப்படுத்துகிற திறன் மணத்தக்காளி கிட்டே இருக்குது. வாய்ப்புண் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டதுமே கிராமங்களில் தேடப்படுற முதல் மூலிகை அப்படின்னா மணத்தக்காளி தான். இதோட கீரை அப்புறமா பழங்கள் ரெண்டுமே வயிற்று புண்களை ஆற்றுற சக்தி இருக்கிறதா ஆய்வுகள் சொல்கிற. மணத்தக்காளி கீரையை பருப்போடு சேர்த்து சமைச்சு சாப்பிடும்போது வயிற்றில் ஏற்படுற எரிச்சல் தன்மை குறையும். காரமான உணவுகளை அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த மணத்தக்காளி கீரை வந்து ஒரு நல்ல சமநிலையை தரும். இயற்கையாகவே குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிற தன்மை இந்த மணத்தக்காளி கீரையில் இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வண்ணக்கிளி திரைப்படத்திலிருந்து மருதகாசி வரிகளுக்கு கே.வி. மகாதேவன் இசை அமைச்சிருக்காங்க. பி. சுஷீலா, எஸ். சி. கிருஷ்ணன் பாடிய இந்த பாடல்

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: நேரம் 1:32. நலம் தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு மணத்தக்காளி கீரையோட பயன்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக நம்ம கண்களோட ஆரோக்கியத்திற்குமே இந்த மணத்தக்காளி கீரை ரொம்ப

பயன்படுதுங்க. இந்த கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ வந்து பார்வை திறனை மேம்படுத்த உதவுது. குறிப்பாக இன்றைக்கி அதிக நேரம் மொபைல், கம்ப்யூட்டர் இந்த மாதிரி பயன்படுத்துகிற இந்த ஜெனரேஷன் குழந்தைகளுக்குமே இந்த மாதிரியான கீரைகளை அடிக்கடி நம்ம உணவில் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. இயற்கை உணவுகள் தான் நம்ம உடம்பை பாதுகாக்கிற உண்மையான கவசம் அப்படிங்கிறத நாம் எப்போவுமே மறந்துடக்கூடாது. இந்த கீரை மட்டும் இல்லை, இந்த மணத்தக்காளி பழங்களையுமே நல்ல வெயிலில் காய வச்சு நம்ம வற்றலாக பயன்படுத்தலாம். இந்த பழங்களுக்குமே சிறந்த மருத்துவ குணம் இருக்குது. பசியை அதிகரித்து உடலுக்கு போஷாக்கை வழங்குது. காய்ச்சல் காரணமாக நம்ம நாக்கில் ஏற்படுற இந்த கசப்புத்தன்மை, வாந்தி உணர்வு இந்த மாதிரியான விஷயங்களையுமே கூட இந்த மணத்தக்காளி வற்றல் வந்து கட்டுப்படுத்துது. நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கவும் இதோட வற்றல் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதோட சிறுநீர் பெருக்க அதிகரித்து சிறுநீர் பாதையில் ஏற்படுற நோய்களை, தொற்றுகளை குணமாக்குறதுக்கும் இந்த வற்றலை வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் என்னெல்லாம் நன்மைகள் இதில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு. கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலேருந்து பஞ்சு அருணாச்சலம் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன், இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியிருக்காங்க.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நிலம்தான நிகழ்ச்சியில மணத்தக்காளி கீரையோட நன்மைகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மணத்தக்காளி கீரை பாத்தீங்கன்னா கல்லீரல் ஆரோக்கியத்துக்குமே நல்லது பண்ணுது நம்ம உடம்புக்கு அப்படின்னு சித்த மருத்துவத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு. உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்ற உதவுற தன்மையுமே இந்த கீரையில் அதிகளமா இருக்கு. தொடர்ந்து இயற்கை கீரைகளை உணவுல சேர்த்துக்கிறவங்க ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த மணத்தக்காளி கீரை ஒரு நல்ல எடுத்துக்காட்டுங்க. மணத்தக்காளியோட காய்களும் இலைகளும் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அதோட நன்மைகள் ரொம்ப ரொம்ப பெருசுங்க. இந்த கீரையை வந்து நம்ம ரசம், கூட்டு, பொரியல், மசியல் இப்படியா பல வகைகளை நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய இந்த மணத்தக்காளி கீரையை நம்மளோட தினசரி ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய இயற்கை பரிசுன்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குழந்தைகளுக்கு பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகளை தவிர்த்து பல சத்துக்களை கொடுக்குற இயற்கை உணவுகளோட முக்கியத்துவத்தை அவங்களுக்கு தினசரி வாழ்க்கையில் அறிமுகப்படுத்தலாம். அதோட நம்ம வீட்டு தோட்டத்திலேயே இந்த மணத்தக்காளி செடியை அவங்களோட சேர்ந்து நாம் வளர்க்கும் போது அவங்களுக்கு அதோட பலன்களையும் சொல்லி கொடுத்து அந்த கீரையை நம்ம உருவாக்கி சமைச்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஆரோக்கியமான தலைமுறைக்கு வழிகாட்டலாம், மகிழ்ச்சியான நோய் இல்லாத நெடுநாள் வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்திக்கலாம். நீர்களை நிலம் தான நிகழ்ச்சியில இதுவரைக்கும் உங்க கூட பேசிட்டு இருந்தேன் நான், எஸ் லிசி ஜெகன். நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டு இருக்கு. பாசம் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில எஸ் ஜானகி பாடியிருக்காங்க. பாடலை தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. தலைப்புச் செய்திகள். நாட்டில் இணையவழி குற்றங்களை எதிர்கொள்ள காவல்துறையினரின் முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இஸ்லாமிய பெருமக்களால் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் டெல்லி பயணத்தை நிறைவு செய்து இன்று சென்னை வந்தடைந்தார். தமிழ்நாட்டில் புதிய தொழில் தொடங்க 21 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அறிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் இணையவழி குற்றங்கள், ஆன்லைன் மோசடி உள்ளிட்டவற்றை எதிர்கொள்ள காவல்துறையினர் தயாராக இருக்க வேண்டும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிக்கிம் கேங்டாக்கில் குடியரசுத் தலைவரின் காவல்துறை வண்ணம் வழங்கும் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், குடிமக்களை மையமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்றும், பெண்கள், ஏழை எளியோர், குழந்தைகளிடம் காவல்துறையினர் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் பேரிடர்களை சமாளிப்பதிலும் காவல்துறையினரின் பங்கை அவர் எடுத்துரைத்தார். சிறந்த சேவை, ஒழுக்கம், தேசத்திற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றிற்காக வழங்கப்படும் மிக உயரிய கௌரவ விருதான குடியரசுத் தலைவரின் காவல்துறை வண்ணம் விருதை பெறும் நாட்டின் 15வது மாநிலமாகவும், வடகிழக்கு பகுதியில் 3வது மாநிலமாகவும் சிக்கிம் திகழ்வது குறிப்பிடத்தக்கது. சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு பணிகள் வெளிப்படைத்தன்மையுடன் தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ அதிகாரிகளுடன் புதுதில்லியில் இன்று ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதிப்பீட்டு முறையில் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ள நிலையில் இந்நடவடிக்கை என்றார். எந்தவொரு மாணவரின் சந்தேகமும் தீர்வு காணாமல் விடுபடக்கூடாது என்பதில் உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் கூறினார். தேர்வுகள் தொடர்பான முரண்பாடுகளுக்கு பொறுப்பேற்றுக் கொண்ட கல்வி அமைச்சர், இதுபோன்ற விவகாரங்கள் வரும் காலங்களில் சரி செய்யப்படும் என்றார். வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய திரை வழி மதிப்பீட்டு முறைகளை சிபிஎஸ்இ அறிமுகப்படுத்தியுள்ளதாக அமைச்சர் கூறினார். 40 கோடி ஸ்கேன் செய்யப்பட்ட தேர்வு தாள்கள் திரை வழி மதிப்பீட்டு முறைக்கு முதல் முறையாக உட்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இம்முறை நடைமுறைக்கு வந்துள்ளதன் மூலம் மாணாக்கர் தங்களது ஸ்கேன் செய்யப்பட்ட விடைத்தாள்களின் பிரதிகள் மற்றும் மதிப்பெண்களை நேரடியாக அறிந்து கொள்ள முடியும் என்றார். நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதிலும் மக்களுக்கு சத்தான உணவு கிடைப்பதிலும் மத்திய அரசு உறுதியுடன்

0: பிரச்சினை இருப்பதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். கரீப் பருவத்திற்கான தேசிய வேளாண் மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், மாநிலங்கள் எதிர்கொள்ளும் எத்தகைய இடர்பாடுகள் அல்லது பிரச்சினைகள் குறித்தும் அதிகாரிகளுடன் விரிவான கலந்தாலோசனை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். விவசாயிகளின் கடின உழைப்பு, மத்திய அரசின் திட்டங்கள், பிரதமரின் தொலைநோக்கு பார்வை, கொள்கைகள், நமது விஞ்ஞானிகள் உருவாக்கிய புதிய விதை இனங்கள், மாநிலங்களின் அயராத முயற்சிகள் ஆகியவற்றின் விளைவாக விவசாய உற்பத்தியில் முந்தைய சாதனைகள் அனைத்தும் முறியடிக்கப்பட்டுள்ளதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இஸ்லாமிய பெருமக்களால் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள செய்தியில், அன்பு சமூக நல்லிணக்கத்தை இந்நாள் கொண்டுவரட்டும் என வாழ்த்தியுள்ளார். பிரதமர் வெளியிட்ட செய்தியில், சகோதரத்துவமும் மகிழ்ச்சியும் சமூகத்தில் தழைத்தோங்கட்டும் என குறிப்பிட்டுள்ளார். தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் இஸ்லாமிய பெருமக்களுக்கு பக்ரீத் வாழ்த்துக்களை உரித்தாக்கியுள்ளனர். இத்தினத்தையொட்டி உலக பிரசித்தி பெற்ற நாகூர் தர்கா, நெல்லை, தூத்துக்குடி காயல்பட்டினம், ராமநாதபுரம், கோவை, திருப்பூர், வாணியம்பாடி, தர்மபுரி, ராணிப்பேட்டை, திருச்சி உழவர் சந்தை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தென்காசியில் நடைபெற்ற தொழுகை குறித்து எமது செய்தியாளர்.
1: தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் பக்ரீத் பண்டிகை சிறப்பு தொழுகை. ஏராளமான பொதுமக்கள் அமைதியான முறையில் ஆண்கள் பெண்கள் என தனித்தனியாக புத்தாடை அணிந்து வந்து பெருநாள் தொழுகையில் ஈடுபட்டனர். மேலும் சமத்துவம், சகோதரத்துவம் மற்றும் ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் பக்ரீத் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தென்காசி, புளியன்குடி, சங்கரன் கோவில், செங்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல பகுதிகளில் சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். ஆகாஷ்வாணியில் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: இந்தியா சீனா எல்லை பாதுகாப்பு நிலவரம் திருப்திகரமாக இருப்பதாக இரு நாடுகளும் தெரிவித்துள்ளன. எல்லை பாதுகாப்பு தொடர்பான 35வது கூட்டம் பெய்ஜிங்கில் நடைபெற்ற நிலையில் கிழக்காசியாவிற்கான இணைச் செயலர் தலைமையிலான இந்திய பிரதிநிதிக் குழு இக்கூட்டத்தில் பங்கேற்றது. இக்கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட விவாதங்கள் பயனுள்ள வகையில் அமைந்ததாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநில முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் பொறுப்பேற்க உள்ளதாக அம்மாநில அரசின் சட்டம் மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஹெச் கே பாட்டீல் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் அம்மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையா இல்லத்தில் இன்று காலை விருந்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரு சித்தராமையா தனது ராஜினாமா கடிதத்தை இன்று பிற்பகல் ஆளுநர் மாளிகையில் சமர்ப்பிக்க உள்ளதாக கூறினார். காங்கிரஸ் மேலிட உத்தரவிற்கு ஏற்ப இந்நடவடிக்கை என்றார். முன்னதாக திரு சித்தராமையா இல்லத்தில் நடைபெற்ற விருந்தில் துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார், மாநில அமைச்சர்கள் பங்கேற்றனர். மத்திய பல்கலைக்கழகங்களின் இளநிலை பட்டப்படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான கியூட் நுழைவுத் தேர்வு வரும் 31 தேதி மற்றும் அடுத்த மாதம் 6-7 தேதிகளில் நடைபெறவுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. முன்னதாக இன்று நடைபெறுவதாக இருந்த தேர்வுகள் பக்ரீத் பண்டிகை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: முதலமைச்சர் திரு விஜய் டெல்லி பயணத்தை நிறைவு செய்து இன்று சென்னை வந்தடைந்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோரை நேற்று சந்தித்த முதலமைச்சர், தமிழக மீனவர் பிரச்சினை, மேகதாது அணை, தமிழ்தாய் வாழ்த்து உள்ளிட்ட கோரிக்கைகள் தொடர்பான மனுக்களை அளித்தார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் திரு கிறிஸ்டோபர் திலக், வரும் 11 தேதி நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் புதுதில்லி வரும்போது காங்கிரஸ் தலைவர்களை சந்திப்பார் என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் புதிய தொழில் தொடங்க 21 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அறிவித்துள்ளார். அமைச்சர் வெளியிட்ட காணொலி பதிவில், மாநிலம் முழுவதும் விரைவு தொழில் மண்டலம் அமைக்கப்படும் என்றும், அடுத்த தலைமுறையினருக்கு ஏற்ற சூழலை உருவாக்குவதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் கூறியுள்ளார். அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் திரு வெல்லமண்டி என் நடராஜன் இன்று தாவியக்காவில் இணைந்துள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேர் வெற்றி பெற்ற 3 வாரங்களுக்குள் தங்களது பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்திருக்கிறார்.

0: சூழலில் திரு வெல்லமண்டி நடராஜன் தற்போது இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நாட்டு மக்கள் அனைவரும் வெப்ப அலையிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவுறுத்தியுள்ள நிலையில், திருச்சியைச் சேர்ந்த டாக்டர் கமல் தற்காப்பு வழிமுறைகள் குறித்து எமது செய்திப் பிரிவிடம் பேசுகையில்,
1: வணக்கம், நான் டாக்டர் கமல், ஆஸ்துமாலஜி மற்றும் முதியோர் நல மருத்துவர். பல உள் உறுப்புகள் வந்து இந்த ஹீட் வேவ்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீர் இழப்பு வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து வெளியில் போகிறோம் அப்படின்னா வந்து அந்த நேரத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு தொடை பிடித்துக்கிட்டு போகிறது நல்லது. டைரக்டாக வந்து சன்லைட்டில் எக்ஸ்போஷர் ஆகாமல், அதாவது ஒரு 11 மணிலேருந்து 4, 4.5 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த வெப்ப அலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். டைரக்ட் எக்ஸ்போஷரை வந்து குறைக்கிறது நல்லது. அது மாதிரி தண்ணி குடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறைந்தது 3 to 3.5 லிட்டர் வரைக்கும் குடிக்கணும். நமக்கு வரக்கூடியது ஹீட் ஸ்ட்ரோக்கா இல்லை ஹீட் வேவின் பாதிப்புகளா அப்படின்றத நம்ம தெரிஞ்சு செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உயிரிழப்புகளையோ இதனால் வரக்கூடிய அசௌகரியங்களையோ நம்மளால் தவிர்க்க முடியும்.
0: ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையிலிருந்து கிருஷ்ணா நதியில் திறக்கப்பட்ட 1900 கன அடி தண்ணீர் இன்று மாலைக்குள் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் வீர தீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது பெற தகுதியுடையோர் வரும் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சித்தோடு ஆரன்புதூர் பகுதியில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்ததோடு அவர்களிடமிருந்து 6 கிலோ போதைப்பொருள் மற்றும் துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டெக்கேரி யூசுகி இணை சுவிட்சர்லாந்து இங்கிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு மகளிர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்துவும் ஆடவர் பிரிவில் லக்ஷ்யா சென்னும் முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் இணையவழி குற்றங்களை எதிர்கொள்ள காவல்துறையினர் முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இஸ்லாமிய பெருமக்களால் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் டெல்லி பயணத்தை நிறைவு செய்து இன்று சென்னை வந்தடைந்தார். தமிழ்நாட்டில் புதிய தொழில் தொடங்க 21 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
2: பல் பாதுகாப்பு மற்றும் சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் பல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சுபாலட்சுமி அவர்கள்.
3: நிறைய சர்ஜரிஸ் ஓரல் கேவிட்டியில் நம்மளோட வாய்ப்பகுதிகள்லேயே நிறைய கட்டிகள் போன்ற சர்ஜரிஸ்லாம் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போலாம் பண்ணுறப்ப நிறைய ப்ளீட் ஆகும், அதாவது நிறைய இரத்த கசிவு ஏற்படும். இப்போ உள்ள நவீன காலத்தில் லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ், எல்லாத்துலேயுமே லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்மளோட வாய்ப்பகுதிகள்லேயும் அந்த லேசர் மூலமாக நம்ம பண்ணுறப்போ வந்து இரத்தப்போக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், நமக்கு ஹீலிங்கும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ டியூரேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டும் வந்து நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஏன்னா நம்ம அந்த ப்ளீடிங் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் இல்லாமல் லேசரில் பண்ணும்போது ரொம்ப நீட் அண்ட் கிளியராக நம்ம பண்ணுறப்போ பேஷண்ட்டுக்கு எடுக்கக்கூடிய அந்த டைமும் நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. 15 to அது டிபெண்ட்ஸ் ஆன் ட்ரீட்மெண்ட் தான். இப்போ எவ்வளோ பண்ண போகிறோம், எந்த அளவுக்கு பண்ண போகிறோம், எவ்வளோ டைம் எடுக்கும், ஸோ அதை எல்லாமே டிபெண்ட் பண்ணி இருக்குது. நமக்கு வந்து சின்ன வேலை தான் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு சில பேருக்கு வந்து முன்பல்லு ரெண்டு பல்லு இருக்கும், ரெண்டு பல்லு வந்து கேப் இருக்கும், ரெண்டு பல்ல நடுவில் கேப் இருந்துச்சு, அந்த கேப்பை வந்து நம்ம எப்படி சரி பண்ணணும்னா கம்பி போட்டு ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த கேப்புக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கும்னு நம்ம பார்த்தோம். சின்ன சின்ன பிள்ளைங்க வந்து கை சூப்புவாங்க, இல்லை நாக்கு வச்சு தத்துவாங்க, வாய் வழியாக மூச்சு விடுவாங்கன்னு. அதில் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து ஃப்ரீனல் அட்டாச்மெண்ட்னு சொல்லுவோம். உதட்ட எல்லாருமே தூக்கி பார்க்குறப்போ ஒரு சின்ன லைன் மாதிரி தெரியும், அந்த ஃப்ரீனம் வந்து அந்த ரெண்டு பல்லுக்கு நடுவில் வரைக்கும் போய் அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா என்னதான் கம்பி போட்டாலும் அது சரி வராது. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃப்ரீனம் வந்து கட் பண்ணி விடணும். ஸோ அந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு தான் மோஸ்ட்லி நம்ம அதை பண்ணுவோம். ஸோ அப்படின்றப்போ பெரியவங்களுக்கும் பண்ணுவோம். இந்த குழந்தைங்களுக்கு பண்ணுறப்போ அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் இருப்பாங்க, இந்த லேசர் வச்சு பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம லேசர் ட்ரீட்மெண்ட் நிறையா பண்ணலாம். மோஸ்ட்லி அந்த மாதிரி பல்ல

0: ஆடுற பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40 வயசு 45 வயசுக்கு மேலே தான் எல்லாருக்குமே பொதுவாக எலும்பு தேய்மானம் இருக்கும். அந்த எலும்பு தேய்மானத்தினால ஒரு சில பேருக்கு மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுனாலும் அவங்களுக்கு வந்து பல்லு ஆடுறது அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஒரு அபவ் 50 தான் வரும். ஆனால் இப்போல்லாம் நிறைய பேர் அந்த மெயின்டெனன்ஸ் ஒழுங்காக பண்ணாததுனாலையும் சின்னதாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனையை வந்து நம்ம ஆரம்பத்திலே கவனிச்சிருக்க மாட்டோம், சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு விட்டுருப்போம். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு 25 வயசுலேயே முன்பல்லு 4 பல்லு ஆடுதுன்னா என்ன பண்ண முடியும்? அதை எடுத்துட்டு வைக்கிறத விட என்னதான் இருந்தாலும் நம்மளோட இயற்கை பல்லோட அந்த ஒரு ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு ஆர்டிஃபிஷியலாக வைக்கிறதுல வந்து கண்டிப்பாக இருக்காது தான். ஸோ அப்படின்ற பட்சத்தில் அந்த 25 வயசுலேயே அவங்களுக்கு பல்லு ஆடுது அப்படின்னா நம்ம ஒரு 3 கிரேடாக வச்சு, ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட் அண்ட் தேர்ட் கிரேடுன்னு. தேர்ட் கிரேட் போயிடுச்சுன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி அதை எடுத்துட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணால் மட்டும்தான் ப்ரொக்னோசிஸ், இந்த பல்லை நம்ம கட்டுறதுக்கான அந்த ஒரு ப்ரொக்னோசிஸ் வந்து நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த 2 ஸ்டேஜில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம ரீஜென்ரேட்டிவ் ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு வைக்கலாம். அதாவது தொடையிலேருந்து ஒரு சின்ன சதை எடுத்து அந்த இடத்துல வைக்கிற மாதிரி, இல்லைன்னா நம்ம வாயிலேயே நம்மளோட அன்னத்துலேருந்து சதை எடுத்து வைப்பாங்க. ஸோ எலும்பு லேசாக எடுத்துகிட்டு வைக்கலாம். ஸோ எலும்பு தேய்மானம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து முன்னாடி அந்த ஆடக்கூடிய அந்த பல்லில் ஒரு சின்ன ஃப்ளாப் சர்ஜரிஸ் மாதிரி பண்ணிவிட்டு அங்கே வந்து கிராஃப்டிங் மாதிரி வைப்போம், போன் கிராஃப்டிங் மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அது நாளடைவில் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு போன் ரீஜென்ரேட் ஆகும், திரும்ப ஃபார்ம் ஆகி மறுபடியும் பல் வந்து உங்களுக்கு பழைய நிலைமைக்கு ஆடுற நிலமையிலேருந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டேபிள் ஆகும்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. பல் பாதுகாப்பு மற்றும் சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சுபாலட்சுமி அவர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை பலப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க மணித்திறனாடு நிகழ்ச்சி. மணித்திறனாடு நிகழ்ச்சியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டு பற்றியும் இல்லை இந்தியாவின் பெருமைகள் பற்றியும் நம்ம கேட்டுட்ருக்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நிகழ்ச்சியில் எதை பற்றி கேட்க இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு அழகான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு பற்றி தான் கேட்க போகிறோம். முக்கியமாக இந்த பாலைவனம், அங்கே இருக்கிற இடங்கள், அதுக்கப்புறம் அந்த மாதிரி விஷயங்கள், கோவில்கள், பக்கத்திலே குட்டி லேக்கு, இந்த மாதிரி அழகான விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்சல்மேர். இந்த இடத்த பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலத்தின் தார் பாலைவனத்தின் இதய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உலக புகழ்பெற்ற நகரம் அப்படின்னா இந்த நகரத்தை சொல்லலாம். இந்த நகரம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் நிற மணக்கற்களால் கட்டப்பட்ட கட்டிடங்கள் தான் நிறைய இருக்குது. அது கோவிலாக இருந்தாலும் சரி, மாளிகையாக இருந்தாலும் சரி, இல்லை ஏரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்டிங்காக இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த மஞ்சள் நிற மணக்கற்களால் தான் கட்டியிருக்காங்க. அதனால் ஒரு சூரிய ஒளி இது மேலே படும்போது எப்படி இருக்கும், தக தகன் தங்க மாதிரி இருக்கும் இல்லையா, அதனாலேயே இந்த நகரத்துக்கு தங்க நகரம், தி கோல்டன் சிட்டி அப்படின்னு அன்போடு அழைக்கிறாங்க. அப்படி கோல்டன்

சிட்டி அப்படின்னு அழைக்கக்கூடிய ஜெய்சல்மேர் பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப அழகான இடங்கள், சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாமே இருக்குது, கேட்கலாம். கூடவே அழகான பாடல்களும் வளம் வர இருக்குது. நிகழ்ச்சியில் முதல் பாடல் காதலர் தினம் திரைப்படத்திலேருந்து கேட்கறோம். உன்னி மேனன் பாடியிருக்காங்க ஏ அழகுமான் இசையில். நேரம் சரியாக பிற்பகல் 2:18 ஆயிட்ருக்கு.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: பர்சனல் லோன் ஆஃபர்
5: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
4: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
5: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
6: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது, ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
5: அப்ப நான் என்ன பண்றது?
6: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
5: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
6: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
7: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
8: நேர்களை, இந்த உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க மனிதநாடு நிகழ்ச்சி. இன்னைக்கு மனிதநாடு நிகழ்ச்சியில் ஜெய்சல்மர் நகரம் பற்றி தான் கேட்டுட்ருக்குறோம். இது ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குது. ரொம்ப ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜெய்சல்மர் அப்படின்னா அவங்களோட வரலாறு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். எப்போவுமே வந்து இந்தியாவில் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்கிறோன்னா அதோடய பழமை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இதுக்குமே வந்து நிறைய வரலாற்று இருக்கு. பாத்தீங்கன்னா ஜெய்சல்மர் நகரம் வந்து கிபி 1156 ராஜபுத்திர அரசர் மகாராவல் ஜெய்சல் சிங் என்பவரால் நிறுவப்பட்டது. அதனால அவருடைய பெயரிலிருந்தே இந்நகரத்திற்கு வந்து ஜெய்சல்மர் அப்படிங்கிற பெயரும் வந்திருக்கு. இந்த இடம் வந்து எப்படி இருந்தது ஒரு காலத்துல அப்படின்னு சொல்றாங்கன்னா, இது இந்தியாவின் மிகப்பெரிய பாலைவனமான தார் பாலைவனத்தின் நடுவே பாகிஸ்தான் எல்லைக்கு அருகே தான் அமைஞ்சிருக்கு. அந்த காலத்துல இந்தியா, பாரசீக, மத்திய ஆசிய மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு இடையிலான இந்த ஒட்டக வணிக பாதை இருக்கு இல்லையா, அதுல இந்த ஜெய்சல்மர் வந்து மிக முக்கிய மையமாக இருந்திருக்கு. இந்த நகரம் வந்து ரொம்ப முக்கியமான இடமா இருக்கு அந்த ஒட்டக வணிக பாதையின் போது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டாலே ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா முதல்ல சொல்லணும் அப்படின்னா இதை தான் சொல்லணும். என்ன அப்படின்னா ஜெய்சல்மர்ல இருக்கக்கூடிய அந்த அழகான கோட்டை தான் ஜெய்சல்மர் கோட்டைன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அத சோனார் குவில்லா அப்படின்னு சொல்றாங்க. இந்த நகரத்திற்கு மிக முக்கியமான அடையாளமே இந்த கோட்டை தான் அப்படின்னு சொல்றாங்க. இத சோனார் கிலா அப்படின்னு சொல்றாங்க. உலகிலேயே ரொம்ப அரிதான வாழும் கோட்டைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இதுதான் சொல்றாங்க. ஏன் வாழும் கோட்டை அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த நகரத்துல மொத்த மக்கள் தொகையில கால் பகுதியினர் வந்து இன்றும் அந்த கோட்டையில தான் வசித்து வராங்களாம். அதனால இதை வந்து லிவிங் ஃபோர்ட், வாழும் கோட்டை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம திரிகூட மலையின் மீது கம்பீரமாக நிற்கும் இந்த கோட்டை அதன் தனித்துவமான கட்டிடக்கலைக்காக யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப கம்பீரமா இன்றும் வாழும் கோட்டையாக இருக்கு இந்த ஜெய்சல்மரின் கோட்டை. நேரலை நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு அழகான பாடல் கேட்க போகிறோம். ஜீன்ஸ் திரைப்படத்திற்காக யாரெல்லாம் பாடியிருக்காங்க அப்படின்னா பல்லவியும் உன்னிகிருஷ்ணனும் பாடியிருக்காங்க ஏ.ஆர். ரகுமான் இசையில். நேரம் சரியாக பிற்பகல் 2:27 ஆயிட்டிருக்கு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்களை, இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6ல கேட்டுட்டு இருக்கிறீங்க மணித்திரநாடு நிகழ்ச்சி. இன்னைக்கு மணித்திரநாடு நிகழ்ச்சியில ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய மிக பிரபலமான சுற்றுலாத்தனமான ஜெய்சல்மர் நகரம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். இந்த நகரத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க இருக்கிற கட்டிடங்கள் தான். இந்த நுணுக்கமான கல் வேலைப்பாடுகள் மற்றும் வரலாற்று சிறப்பு மிக்க மாளிகைகளுக்காகவே இந்த நகரம் வந்து பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லலாம். வணிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கட்டப்பட்ட இந்த மாளிகைகள் ராஜஸ்தானிய கட்டிடக்கலையின் இருக்கு. ராஜஸ்தான் கட்டிடக்கலை எப்படி இருக்கும், அதோட உச்சம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ஜெய்சல்மர்ல இருக்கக்கூடிய கட்டிடங்களை பார்க்கலாம். அந்த அளவுக்கு அதுல இருக்கிற எல்லா விஷயங்களும் இதுல வேலைப்பாடுகள் இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜெய்சல்மர்ல வந்து பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு நிறைய இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதாக பட்வோன் கீ ஹவாலி அப்படிங்கிற ஒரு இடம் தான். இது வந்து மாளிகைகள் தான் ஃபுல்லாகவே, அதாவது 5 சிறிய மாளிகைகளின் ஒரு தொகுப்பாக இந்த ஒரு பெரிய மாளிகைகள் இருக்கும். இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய வேலைப்பாடுகள் தான். இந்த மாளிகையில் இருக்கக்கூடிய ஜன்னல்களாக இருக்கட்டும், இல்லை பால்கனியாக இருக்கட்டும், இதில் செய்யப்பட்ட நுணுக்கமான வேலைப்பாடுகளுக்காக தான் இது ரொம்ப ஃபேமஸ். இதை பார்க்கும்போது இப்படி எப்படி செஞ்சாங்க, இவ்வளோ அழகாக இவ்வளோ நுணுக்கமாக இந்த கட்டிடம் எப்படி இருந்தது, எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறவங்கள வியக்க வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த இடம் வந்து கண்டிப்பாக வந்து ஜெய்சல்மர் நகரமுக்கு போகணுன்னா பார்க்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்கும் பாலைவனம் அப்படின்னாலே சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. இங்கேயும் பாலைவனம் இருக்குது. இந்த ஜெய்சல்மர் அப்படின்னாலே நினைவு வருவது இந்த பாலைவனம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பரந்த பாலைவனம் இருக்குது. இது நகரத்திலேருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் சம மன குன்றுகள் அப்படிங்கிற பெயரில் இருக்குது. ஆங்கிலத்தில் வந்து அதை சாண்ட் டூன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சுற்றுலா பயணிகளின் சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. குட்டி குட்டி மலை குன்றுகளாக இருக்கும், மணலோட டெசர்ட் மாதிரி பாலைவனத்தில். இங்கே வந்து பைக் ரைட் பண்ணுறவங்க பண்ணலாம், இல்லை அங்கேயே வந்து ஒரு சின்ன கூடாரம் மாதிரி போட்டு நைட்டு தங்குவாங்க. ஏன்னா அந்த பாலைவனத்தில் நைட்டு ரொம்ப குளிர்னுவாங்க இல்லையா, பகல் வெயில் நைட்டு குளிர, இது எல்லாமே வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சுற்றுலாத்தலம் வந்து இந்த ஜெய்சல்மரில் இருக்கக்கூடிய இந்த சம மணல் குன்றுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து இந்த நகரத்தில் இன்னும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்குது. ரிதம் திரைப்படத்திற்காக உன்னை கிருஷ்ணன் பாடின பாடல்.

0: நினைவுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நேரம் சரியாக பிற்பகல் 2:43 ஆயிட்டுருக்கு. இன்றைக்கி நிகழ்ச்சியில் ஜெய்சல்மேர் நகரம் பற்றி தான் கேட்டுட்ருக்குறோம். இங்கே வந்து அழகான பாலைவனம் இருக்குது, சமமான குன்றுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இதை தாண்டி இங்கே வந்து நிறைய சுற்றுலா தலங்கள் தாண்டி வந்து சில விஷயங்களும் இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒட்டக சவாரி தான். இங்கே இருக்கக்கூடிய பயணிகள் வந்து ஒட்டகங்களின் மீது அமர்ந்து இந்த பாலைவன சூரிய அஸ்தமத்தை கண்டு ரசிக்கிறார்கள். எப்படி வந்து நம்ம கடலில் வந்து சூரிய உதயம் அப்புறம் சூரிய அஸ்தமம் பார்க்க வந்து போவோமோ, ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா. அதே மாதிரி இங்கே பாலைவனத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சூரிய அஸ்தமத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதை பார்க்கவும் நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இங்கே இருக்கக்கூடிய பாலைவன முகாம்கள், இங்கே இரவில் வந்து திறந்த வழி கூடாரங்கள் தங்கி இதில் ராஜஸ்தானிய பாரம்பரிய நாட்டுப்புற நடனம் மற்றும் இசையை கேட்டு மகளும் வசதிகளும் இங்கே இருக்குது அப்படின்னு. நைட்டு வந்து சின்ன சின்ன குன்றுகளில் கூடாரங்களில் தங்கி அங்கே ராஜஸ்தானுக்குரிய பாரம்பரிய நாட்டுப்புற நடனங்கள் அதேமாதிரி இசையை கேட்டு ரசிக்கிற வகையும் இங்கே வந்து அமைஞ்சிருக்கு. முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய பாலைவன திருவிழா டெசர்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இல்லைன்னா பிப்ரவரி மாதத்தில் இங்கே நடைபெறுகிறது. இந்த பாலைவன திருவிழா வந்து ரொம்பவும் பிரபலமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த காலகட்டத்தில் இந்த திருவிழா நடக்கும்போது ஒட்டக பந்தயங்கள் அப்புறம் இசை போட்டிகள் வண்ணமயமான ராஜஸ்தானிய கலை நிகழ்ச்சிகள் இது எல்லாமே இங்கே நடைபெறும். இதை பார்க்குறதுக்காகவே உலகிலிருந்து எல்லா இடத்துல இருந்து இந்த சுற்றுலா பயணிகள் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கிடைக்கக்கூடிய பொருட்களில் மிக முக்கியமான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைவினை பொருட்கள் தான். அதாவது இந்த மஞ்சள் கல்லில் செய்யப்பட்ட நினைவு பொருட்கள், இப்போ யாருக்காவது நம்மளுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இது கொடுக்கலாம். இது ராஜஸ்தானில் மட்டும்தான் கிடைக்கும், இங்கே மட்டும்தான் இந்த மாதிரி நுணுக்கமான வேலைப்பாடுகளோட இந்த மஞ்சள் கல்லில் செய்யப்பட்ட நினைவு பொருட்கள் இங்கே நிறைய கிடைக்கும். அப்புறம் தோல் பொருட்கள் மற்றும் இந்த பாரம்பரிய எம்ப்ராய்டரி பண்ணுவாங்க இல்லையா, எம்ப்ராய்டரி ஆடைகள் எல்லாமே இங்கே வந்து விற்கப்படுகிறது. அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். அதை வாங்குறதுக்கும் சுற்றுலா பயணிகள் மிகவும் ஆர்வமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்குது, சாமுராய் திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.

நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்குறீங்க. மணித்திறனாடு நிகழ்ச்சி. இன்றைக்கி மணித்திறனாடு நிகழ்ச்சியில் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜெய்சல்மர் நகரம் பற்றி தான் கேட்டுட்ருக்கோம். இது ஒரு அற்புதமான சுற்றுலாத்தலம், அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டுட்ருக்கோம். இன்னொன்று முக்கியமான தலமும் இங்கே இருக்குது, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே உள்ள ஏரி தான். இந்த ஏரி அப்படிங்கிறத தாண்டி, இந்த ஏரியை தாண்டி அழகான கோவில்களும் இருக்குது. இது ரொம்பவும் கூட ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டாக அங்கே கருதப்படுகிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இங்கே பக்கத்தில் பாலைவனம் இருக்குது, பாலைவன ஃபெஸ்டிவல்லாம் கொண்டாடுவாங்க அப்படின்னு. இந்த பாலைவனத்தில் நீர் தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு வரலாற்று ஏரி வந்து இங்கே இருக்குது. அதோடைய அழகிய நுழைவாயிலும் பார்த்திங்கன்னா, அதை சூழ்ந்திருக்கக்கூடிய கோவில்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சூழ்ந்திருக்கிற கோவில்கள் எல்லாமே ஜெயின் கோவில்களாக இருக்குது. அதாவது வந்து ஜெய்சல்மர் கோட்டையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த 12 மற்றும் முதல் 15 நூற்றாண்டு வரை சேர்ந்த பழமையான சமண கோவில்கள் இங்கு அதிகமாக இருக்கு. இது வந்து ஆன்மீகத்துக்கான அமைதியும் ஒரு பக்கம் கொடுக்குது.

மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ரொம்ப அழகான சிற்ப கலைகாக்காகவும் இது வந்து ரொம்பவும் போற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெய்சல்மர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அழகான கோட்டைகள் நிறைய இருக்குது, பாலைவனம் இருக்குது, இந்த மாதிரி கோவில்கள், அப்புறம் அழகான ஏரி இதுவும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற கோட்டையும் இருக்குது. அந்த அளவுக்கு இங்கே இருக்கிற மாளிகையில் இருக்கக்கூடிய வேலைப்பாடுகள் எல்லாமே ரொம்ப நுணுக்கமாக அழகாக செதுக்கப்பட்டிருக்கும். ராஜஸ்தான் கட்டிடக்கலையின் பிரம்மாண்டம் உச்சம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இந்த வந்து ஜெய்சல்மர் நகரத்தில் இருக்கக்கூடிய மாளிகைகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜெய்சல்மர் அப்படிங்கிறது வெறும் ஒரு சுற்றுலா தலம் மட்டும் இல்லாமல் இந்தியாவின் ராஜபுத்திரங்களின் வீரம், கலாச்சாரம் மற்றும் கலை திறமையின் வாழும் காட்சியாக இன்றும் இருக்கு. இந்த தார் பாலைவனத்தில் வந்து கடுமையான காலநிலையிலும் தன் அழகான வரலாற்றையும் உலகிலேயே ஈர்க்கும் இந்த தங்க நகரம் வந்து ஒவ்வொரும் தன் வாழ்க்கையில் ஒரு முறையாவது காண வேண்டிய ஒரு உன்னதமான இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாலைவனம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திறந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த குன்றுகளுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன கூடாரத்தில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு வெயில் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நைட்டு குளிர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். அந்த மாதிரி அழகான கால மாற்றங்கள் எல்லாமே இந்த ஜெய்சல்மர் நகரத்தில் வந்து நடைபெறுகிறது. இது தங்க நகரம் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த கட்டிடங்கள் எல்லாமே இன்றும் ஜொலிச்சுட்டு தான் இருக்குது. உங்களுக்கு போகிற வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் கேட்க போகிறோம். மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்திலிருந்து.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். மக்கள் நலனை தாரக மந்திரமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் தேவையான அளவுக்கு உணவு தானியங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தொழில் புரிவதற்கு உகந்த சூழ்நிலையை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழகத்தில் புதிய தொழில் தொடங்க 21 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். தாவேக ஆட்சியில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்று புகார் அளித்த இளைஞரை மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அவமானப்படுத்தியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. தாவேக அரசின் நிர்வாக தோல்வியால் அரசு மருத்துவமனைகளின் செயல்பாடுகள் அதிருப்தி அளிக்கும் வகையில் உள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிவி சிந்து மற்றும் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பெர்த்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. மல்தோவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று கெம்ஸ்போரில் நடைபெறுகிறது. 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி இன்று ஹாங்காங்கில் தொடங்கியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய பிற்பகல் வணக்கம் நேயர்களே. நேரம் 3:03 AM, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி, இனிய FM ரெயின்போ 102.6.

நேர்களே, உங்களோட விருப்ப பாடலின் நிகழ்ச்சியா இது குக்கு. உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பாடல்களை ஜாலியாக நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட பெயர், ஊர், விருப்ப பாடல், பாடலோட படம் இதெல்லாம் டைப் பண்ணிட்டு நீங்கள் மெசேஜ் அனுப்ப வேண்டிய நம்பரை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 9444336-0794 9443-6079 இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் போட்டுவிடுங்க. உங்களுடைய விருப்ப பாடல் நம்ம நிலைப்பண்பலை 102.6 உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கேன் நான், எஸ் லிசி ஜெகன். நம்ம நிகழ்ச்சியோட முதல் பாடல் வந்துட்டு இருக்கு சாமுண்டி திரைப்படத்துல இருந்து. இதை கேட்டிருக்காங்க திருப்பூர்ல இருந்து கனகரத்னம்.

உங்களோட மனம் கவர்ந்த இனிய பாடல்களை கேட்டுட்ருக்கோம். இது குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலும் வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். 9443336074 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களுடைய பெயர், ஊர், திரைப்படம், பாடல் இந்த விவரங்களை டைப் பண்ணி இந்த நம்பருக்கு மெசேஜை தட்டி விடுங்க. உங்கள் விருப்ப பாடலை கேட்டுற சிங்க. அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க கோவில்பட்டியிலேருந்து தீபா. இவங்க என்ன படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா 1990 வெளியான ஒரு திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. வைகாசி பிறந்தாச்சு இந்த படத்துலேருந்து நீலக்குயிலே அப்படிங்கிற பாடல் கேட்டிருக்காங்க. இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு 90 காலகட்டத்தில் காதல்களோட மெலோடி, பிரியர்களோட எவர் கிரீன் ஃபேவரட் சாங் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான பாடல். நாமளும் கேட்கலாம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் 3:17. எண்பதுகள் 90களில் வெளிவந்த இனிமையான பாடல்களை கேட்டுட்ருக்கோம். இந்த குக்கு நிகழ்ச்சி நேர்களே, உங்கள் விருப்ப பாடலை நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க, நாங்கள் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். சூப்பரான பாடல்களை தேர்வு பண்ணி நம்ம நேயர்கள் கேட்டுட்ருக்காங்க. அடுத்த பாடல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 1990 வெளியான ஒரு திரைப்படம். இதோட பாடல், இந்த திரைப்படத்தோட பாடல் எல்லாமே ரொம்ப ஹிட்டான பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த நேயர் கேட்டிருக்க பாடல் கூட எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத அழுக்காத பாடல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப இனிமையான பாடல் இந்த பாடலை பாடியிருக்காங்க கே.ஜே. ஏசுதாஸ் சித்ரா. மௌனம் சமதம் திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக.

நேர்களை குக்கோ நிகழ்ச்சியில் மௌனம் சம்மதம் திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டு ரசித்தோம். இந்த பாடலை நம்மளுக்காக கேட்டாங்க உடையம்பொலிலேருந்து அருள்ராஜ், அபிஷேக், அனீஷ்.

அடுத்து நம்ம நிகழ்ச்சியில் வரப்போகிற இந்த பாடல் 1984 வெளியான படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இந்த படத்தில் பாக்யராஜ், நடிகை ராதிகா இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த பாடலுக்குனே ஒரு சிறப்பு இருக்குங்க. என்ன அப்படின்னா, இந்த பாடல் புகழ்பெற்ற லலிதா ராகத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட பாடல் அப்படின்னு சொல்லலாம். எந்த படம் அப்படின்னா, தாவணி கனவுகள் திரைப்படத்திலிருந்து செங்கமலம். இந்த படத்தில் இந்த பாடல் உங்களுக்காக வந்துட்ருக்கு. இந்த பாடலை யார் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். நெல்லையிலிருந்து கிருஷ்ண பிரசாத் இந்த நேயர் கேட்டிருக்காங்க. நாமளும் சேர்த்து கேட்டு ரசிக்கலாம்.

திருநெல்வேலி வானொலி நியஃபம் ரெயின்போ 102.6ல கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். இது குக்கு நிகழ்ச்சி நேர்களோட விருப்பமா. அடுத்து நாம கேட்க போற இந்த பாடல் ஒரு அருமையான பாடலுங்க. 1995 வெளிவந்த திரைப்படத்திலிருந்து பாடல், பாஷா படத்திலிருந்து. செம்மையான ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா, புதுப்பட்டியிலேருந்து தாமரை செல்வி, செல்வி பூரணி இந்த நேயர்கள் கேட்டிருக்காங்க. நாம் எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த பாடல், கேட்கலாம்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ஆகாஷ்வாணி.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் 1:36. எண்பதுகளில் 90களில் வெளியான இனிய பாடல்களை கேட்டுட்ருக்கோம். நேயர்களுடைய விருப்பமாக இது கொக்கு நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் 1988 வெளியான அண்ணாநகர் முதல் தெரு திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி என்ன பாடல் அப்படின்னு கேட்டுடலாம். இந்த பாடலை பாடியிருக்காங்க எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா. இந்த பாடலுக்கு சந்திரபோஸ் இவங்க வந்து இசையும் அமைச்சிருக்காங்க. இதை சொல்லணும் அப்படின்னா ஒரு காதல் பாட்டுன்னு சொல்லலாம். யாரெல்லாம் நடிச்சிருப்பாங்கன்னா சத்யராஜ், ராதா இவங்கெல்லாம் இந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு, அந்த காதல் பாட்டு உங்களுக்காக வந்துட்டுருக்கு. கேளுங்கள்,

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்களுக்கு கோ நிகழ்ச்சியில் அண்ணா நகர் முதல் திரைப்படத்தில் இந்த பாடல் கேட்டோம். இந்த பாடலை நம்மளுக்காக கேட்டிருந்தாங்க உடையாம்புலி, ஆகாஷ், பால் தினகரன். அடுத்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டுருக்கு பட்டாக்கை தீ பைரவன் திரைப்படத்திலேருந்து பாடல். இதுக்காக விருப்பம் தெரிவித்து நம்மளுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க தென்காசியிலேருந்து குத்தாலிங்கம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 3:47. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. இது கொக்கு நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, வீரபாண்டி புலிக்குளத்தில் இருந்து கார்த்திக் ராஜா, பூவரசி, முருகன், லக்ஷ்மி, சதீஷ்குமார், தாஸ், பாண்டியன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பாடலை விருப்பமாக தெரிவிச்சிருக்காங்க. கரகாட்டன் திரைப்படத்துலேருந்து மாங்குயிலே பொங்குயிலே இந்த பாடல் வந்துட்டுருக்கு. கேளுங்க, கேட்டுகிட்டே நெஞ்சிருங்க.

இனிமையான பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இது கொக்கோ நிகழ்ச்சி. நேரம் 3:52 ஆயிட்டிருக்கு. நாம நிகழ்ச்சியில் வர அடுத்த பாடல் செந்தூர பாண்டி திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா சிங்கப்பூர்லேருந்து சுடலை கனி. இந்த நேருக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேர்களே, குக்கோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைய நிறைய நேர்கள் வந்து நீங்கள் மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கிறீங்க, எங்களோட விருப்பப்பாடல் கொடுங்க அப்படின்னு. அதனால் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, இன்னைக்கு இரவு 8:50-க்குமே குக்கோ நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்ருக்கு. அப்போது மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பாடல். நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 ஒலி வளம் வரம். இன்னைக்கு

நம்ம நிகழ்ச்சிக்காக மெசேஜ் அனுப்பிய நேயர்களுடைய பெயர்களை ரீட் பண்ணுறோம். நெல்லை உமா, அறந்தாங்கி ஐயப்பன், ஆழ்வார்குறிச்சி கண்ணன், ஸ்ரீதேவி, நெல்லை மகேஷ், கேடிசி நகர் ராதா, குருவன்கோட்டை முருகன், தீபக் குட்டி, அன்னைநகர் சுரேஷ், டோனாவூர் குஞ்சம்மாள், நெல்லை தாஸ், காமராஜ் நகர் சங்கர்ராஜ், நெல்லை முத்து, வெங்கடேஸ்வரபுரம் மகேஸ்வரி, ஜேஜே நகர் வர்ஷினி, சிவநாடனூர் மாரி, திருச்சி வெண்ணிலா, சுரண்டை ரேவதி, இரட்டைக்குளம் வென்சிகா, அனந்தபுரம் பிந்து ஷைலா, வானரம்பட்டி நம்பிராஜ். குறுஞ்செய்தி அனுப்பிய எல்லா நேயர்களுக்குமே நன்றிகள். தொடர்ந்து உங்களோட பாடல்களும் நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கிறோம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு நான் எஸ் லிசி ஜெகன்.

நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு.

0: இனிய மாலை வணக்கம் நேயர்களே, ரொம்ப ஜாலியா உற்சாகமா எனர்ஜெட்டிக்கா விளையாட வந்துட்டோம். நான் உங்கள் லிசி ஜெகன் மற்றும்
1: நான் உஷா.
0: உஷா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் லிசி, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன். என்ன டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்தாச்சு போல இருக்கு.
1: அதெல்லாம் குடிக்கலையே, நீங்க வச்சிருக்கீங்களா?
0: எப்படி நம்ம நேயர்கள் கிட்ட பேசாம எப்படி நம்ம டீ காஃபி எல்லாம் யோசிக்க கூட முடியாது பாருங்க.
1: முடியாது.
0: அதனால
1: ஜாலியா விளையாண்டாலே டீ குடிச்ச மாதிரி ஆயிடுச்சு இல்ல? புதிய தும்பியில விளையாடும் போது
0: அப்படியே அந்த டைம் போறதே தெரியாது பாருங்க. இன்னைக்கு வந்து நேயர்களுக்கு பொதிகை தும்பி கேம் ஷோல நேயர்களை உங்க எல்லாரையுமே ஹாப்பியா வெல்கம் பண்றோம். இன்னைக்கு என்ன ரூல் அப்படிங்கிறத நாம ஒரு முறை கூட நேயர்களுக்கு நினைவுபடுத்திடலாம். நேயர்களே, நாம இப்ப தாய முருட்டி விளையாட இருக்கிறோம். இந்த தாய முருட்டி விளையாடும் போது 1, 3, 5 அப்படிங்கிற ஒற்றைப்படை நம்பர்ஸ் விழுந்துச்சு அப்படின்னா நாங்க உங்ககிட்டையும், 2, 4, 6 இரட்டைப்படை நம்பர்ஸ் விழுந்துச்சுன்னா நீங்க எங்க கிட்டையும் கேள்வி கேட்கலாம். என்ன நேயர்களே, விளையாடுறதுக்கு ரொம்ப ரெடியா எல்லாரும் லைன்ல வர ஆரம்பிச்சாச்சு. சரி, முதல் நேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு கேட்கலாம். வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க.
1: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: ஆவடானூர்லேருந்து ராமர் பேசுறேன்.
1: ராமர் சார்,
0: ரெடியா முதல் நேரா வந்திருக்கீங்க, உங்களுக்கு உருட்டிடலாம். உங்களுக்கு 4 விழுந்திருக்கு.
1: டீ காஃபிலாம் குடிக்கல போல இருக்கே, சத்தமே இல்லை.
0: ரஜினி
1: குஷ்பு கூட நடிச்சது.
0: சரி, ஏதாச்சும் சின்ன க்ளூ கொடுங்க அக்காளுக்கு. அக்கா பாவம்.
2: பாண்டியன் படம் ஒண்ணு.
1: ஆமா ஆமா,

0: பாத்தீங்களா?
1: சரி,
0: நீங்க படம் பேரே சொல்லிட்டு இருக்கீங்க. சூப்பர் ஜாலி.
2: ரெண்டு ஜாலி நீங்க சொல்லுங்க.
0: அண்ணாமலை, அண்ணாமலை மட்டும் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருதே.
2: நான் சொல்லடா.
0: இல்ல இங்க நானே யோசிக்கிறேன். ரொம்ப தான் தர்மத்தின் தலைவன். அப்புறம் வீரா. வீரா
2: வீரா கிடையாது.
1: வீரா வந்து
0: மீனாவும்
1: ரோஜாவும்.
0: ரோஜாவும். ஓகே சரி சரி
1: சரி சரி டைம் முடிஞ்சு.
0: சரி ஓகே பரவாயில்ல, நீங்களே சொல்லுங்க பாக்கலாம்.
2: அண்ணாத்த மன்னன்.
0: மன்னன்
1: மன்னன்.
0: உஷா சொல்லுங்க. லிசி
1: எப்படி
0: முதல் நேரே வந்து நம்மள எத்தனை படம் பாத்துறோம், ஆனா ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது பாருங்களா.
1: சரி சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அடுத்த நேர்ட்ட நாம பேசிடலாம். வாங்க. வணக்கம்.
0: வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
0: வணக்கம்.
1: சொல்லுங்க, யார் இங்க பேசுறீங்க?
0: உடையாம்புலியில இருந்து
3: யுவாந்திகா.
1: யுவாந்திகா.
3: என்ன
0: ஈஸியா கேக்கலாமா நீங்க?
1: வெண்டைக்காய் சொல்லலாம், பச்சை மிளகாய் சொல்லலாம், எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம்.
3: சரி ஓகே.
0: இப்படி எல்லாம் ஈஸியா கேட்க கூடாது.
1: Thank you யுவாந்திகா.
3: Thank you மேம். நோ ஜோக்.
0: அது நெக்ஸ்ட் டைம் வரும்போது சரிங்களா?
3: சரி ஓகே.
0: சரி ஓகே.
1: Thank you.
3: Thank you மேம்.
1: உஷா
0: பாருங்க, உங்க பக்கம் லக்கு காத்து வீசுது.
1: எப்படி எப்படி எப்படி எல்லாம் எனக்கு க்வெஸ்சன் வந்து பாத்தீங்களா?
0: எவ்வளவு ஆச்சரியம் பாரு, இவ்வளவு ஈஸியான கேள்வி கேட்டுட்டு வாயெல்லாம் பல்லு. வாங்க.
1: சரி சரி விடுங்க, அடுத்த முறை உங்களுக்கு ஈஸியான க்வெஸ்சன் வரும் அப்படி சொல்லிட்டு நாம இப்போ பாடல் கேட்கலாம். திருமலை படத்துல இருந்து.
4: மலையாள பகவதி, மலையாள பகவதி. மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே, குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா, சந்திரராய் சூரியராய் உம்பேரு நிலைச்சிருக்க, ஜெக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேரம் 4:12. சூப்பரா எனர்ஜெட்டிக்கா விளையாடிட்டு இருக்கோம். இது பொதிகை தம்பி கேம் ஷோ. உஷா, எப்படி போயிட்டு இருக்கு கேம்?
2: உங்க பேச்சுக்கு நான் வரல போங்க.
1: அப்படியெல்லாம் நீங்க சொல்ல கூடாது போங்க. சரி, நம்ம அடுத்த நேயர் என்ன கேக்குறாங்க, இல்ல நம்மளுக்கு பாயிண்ட் கிடைக்குதா என்னங்கறத பாத்துக்கலாம். வாங்க. வணக்கம்.
2: வணக்கம். ஹலோ.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம். யார் இங்க பேசுறீங்க? ஐயா, ரொம்ப நாய்ஸா இருக்கு உங்களோட லைன்.
3: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும்.
3: சரி, உருட்டுங்க.
1: சரி, உருட்டிடலாம். உஷாவுக்கும் உங்களுக்கும் தான் போட்டி, சரியா? இரண்டு விழுந்திருக்கு.
2: இவங்க என்னமோ சதி பண்றாங்கன்னு நினைக்கிறேன் நானு. கேளுங்க சார்.
1: என்ன சிரிப்பு பாருங்க கோட்டியப்பன் சாருக்கு.
3: லைன் கிடைச்சிருச்சுல, அது சந்தோஷம்.
1: சரி, கேளுங்க.
3: அதாவதுமா,
2: ஒருத்தர்
3: ரெண்டு பேரு

0: அவரு டயர் பக்கம் போய் கால் அவர் போய் கால் பட்டுச்சு.
1: சரி,
0: அப்போ அவர் எப்படி கத்துவாரு சொல்லுங்க.
1: ஐயோ டயரு அப்படி கத்துறா?
0: அல்ல இல்ல இல்ல இல்ல,
1: ஐயோ என் காலே அப்படித்தானே கத்த முடியும்.
0: இல்ல வீல் வீல்னு கத்துனாரா?
1: அச்சிச்சோ முடியோ,
0: வீல் வீல்னு கத்துனாரா? வீல் வந்து காலில் பட்டு அமுக்க போகுது அப்படிங்கறத காட்டுறதுக்காக வீல் வீல்னு கத்துனாரு.
1: எனக்கு அப்படியே கொஞ்சம் அங்கிட்டு இருந்து காத்துல இருந்து ரத்தம் வருது.
2: வெளியூர் போயிட்டே.
1: வெளியூர் போயாச்சா?
3: யாரு பேசுறீங்கன்னு சொல்லிருங்க, எனக்கு புரியல.
2: மண்ணையும் பொன்னாகூர்ல இருந்து கார் ஊர்ஜி கிருஷ்ணன் பேசுமா?
3: சரி கிருஷ்ணன் சார், உங்களுக்கு எனக்கு தான் போட்டி.
2: எந்த ஊருக்கு போறேன்னு கேக்கலையா?
1: எந்த ஊருக்கு சார் சொல்லுங்க சார்.
2: நான் என் சொந்த ஊருக்கு தான் போனேன்.
1: இதை கேட்டு என்கிட்ட வேற இப்படி மொக்க வேற போடணுமா? விளையாடுங்க சார் கேம.
2: சொந்த ஊர் எங்க இருக்கு தெரியுமா?
1: காரக்குறிச்சி தான் தெரியும்.
2: ஏமா சொந்த ஊர் காரக்குறிச்சி?
3: நீங்க மட்டும் நல்ல காமெடி ஜோக் எல்லாம் சொல்லிட்டீங்கல்ல, நாங்களும் உங்களுக்கு ஒரு காமெடி சொல்றோம் சரியா? ஒரு ரோட்ல வந்து வாட்ச் ஒண்ணு கீழே கிடந்திருக்கு. அதை தாண்டி போன யாருமே அந்த வாட்சை வந்து மிதிக்காம அப்படியே தாண்டி தாண்டி போயிட்டே இருந்தாங்களாம்.
2: ஏன் முள்ளு இருக்கல குத்திர கூட இல்ல?
3: ஓ சூப்பர்.
1: யாரு யாரு கிட்ட? என்ன கிருஷ்ணன் சார்,
2: எனக்கு குரு யார் தெரியுமாமா? எங்க உஷாக்கா
1: தான்.
3: நன்றிங்க, நன்றி நன்றி
1: நன்றி கிருஷ்ணன் சார் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
3: எப்படி உஷா,
1: நீங்க வெண்டக்காய் பழம் இந்த மாதிரி வந்துரும்னு நினைச்சீங்க என்ன?
3: இல்ல நான் க்வெஸ்சன் கேட்டாலும் நேயர் வந்து எப்படி டான்னு
1: சொல்றாங்க பாருங்க, அவ்வளவு ஷார்ப்பா இருக்காங்க அவங்க.
3: ஆமா ஆமா, சரி சரி, நம்ம இந்த சுற்றுல நம்ம ரெண்டு பேருக்குமே பாயிண்ட் இல்லல.
1: நம்ம கொஞ்சம் வந்து கேள்விகளை கடினமாக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க?
3: சே, நம்ம நேயர்கள் வந்து ரொம்ப பாவம். நம்ம அப்பெல்லாம் கூட கூப்பிட்டா ஜாலியா இருக்கிறதுதான் இந்த கேம், நல்லா இருக்குல்ல. அதனால இந்த சுற்றுல நம்மளுக்கு மதிப்பெண் இல்லை அப்படின்னு கண்டிப்பா வருத்தப்படக்கூடாது. ஒரு பாட்டை கேட்டுட்டு உற்சாகமா வந்துடலாம் சரிங்களா? இப்ப வந்துட்டு இருக்க முதல்வன் திரைப்படத்துல வைரமுத்து வரிகளுக்கு ஏ ஆர் ரஹ்மான் இசையில, சங்கர் மகாதேவன் கவிதா கிருஷ்ணமூர்த்தி பாடிய பாடல்.

காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பந்தலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: நேர்களை ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு நம்ம பொதிகை தும்பி கேம் ஷோ. இந்த கேம் ஷோவில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டயல் பண்ணுங்கள் 2561132 மற்றும் 2561133. நம்ம நிலையோட இணைப்பு 0462. உஷா, என்ன ரொம்ப சோகமா இருக்கீங்க
1: பாருங்க. நீங்க வந்து ஒரு பாயிண்ட் வாங்கிட்டீங்க, நேயர்களும் 3 பாயிண்ட் வாங்கிட்டாங்க.
0: சரி, நான் எதுமே வாங்கல,
1: அக்கவுண்டே ஓபன் பண்றேன்.
0: சரி, இப்ப பண்ணிரலாம், அதுக்கு எதுக்கு இவ்ளோ கவலை. வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம். இருவருக்கும் வணக்கம். ஏர்வாடியில
1: சுனைதா
0: சுனைனாமா, விளையாடிடலாமா? உங்களுக்கு உஷாவுக்கு அந்த போட்டி 3 விழுந்திருக்கு. உஷா தான் உங்ககிட்ட கேள்வி கேட்க.

0: நீங்க மட்டும் எத்தனை கேள்வி கேட்டிருப்பீங்க? சரி, உங்களுக்கு ஒரு பூ கண்டுபிடிக்கலாமா? எதுக்கு சோகம்? சரி, இந்த பூவோட இந்த மரம் வந்து இலைகள் வந்து கரும் பச்சை நிறத்துல இருக்குமா? சரியா, அந்த பூ வந்து சந்தன நிறத்துல இருக்குமா? சந்தனம், சந்தனம் இருக்குல்ல,
1: சந்தனக்கட்டை,
0: அந்த நிறத்துல இருக்கும். சரிங்களா, அடுத்தது வந்து இதோட காய், காயை வச்சு தான் இந்த இது காய் வந்து காஞ்சி காய காய தான், அதாவது இந்த பூ வந்து காய காய தான், ரொம்ப ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். சரிங்களா, தெரியுதா? செண்பக பூ இல்லையே.
2: சுனைனாமா, அவங்க ரேடியோ வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க, நீங்கள் பேசுறது தெளிவாக இல்லை, இல்லைன்னா தள்ளி வந்துடுங்க, அப்படியே நாங்கள் பேசுறதே எங்களுக்கு திருப்பி கேட்குது.
1: வேற என்ன, தலையில வைக்கலாமா? எப்படி
0: தலையில வைக்கலாம்?

0: சந்தனமா?
1: சந்தனம், சந்தனம் இருக்குல்ல, சந்தனக்கட்டை,
0: சந்தன நிறமா?
1: அந்த நிறத்தில் இருக்கும், சரிங்களா? அடுத்தது வந்து இதோட காய், காய வச்சு தான் இந்த காய் வந்து காஞ்சி காய காய தான், அதாவது இந்த பூ வந்து காய காய தான், ரொம்ப ஸ்மெல் சூப்பராக இருக்கும், சரிங்களா? தெரியுதா? செண்பக பூ இல்லையே.
2: சுனைனாமா, அவங்க ரேடியோ வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க, நீங்கள் பேசுறது தெளிவாக இல்லை, இல்லைன்னா தள்ளி வந்துடுங்க, அப்படியே நாங்கள் பேசுறது எங்களுக்கு திருப்பி கேட்குது.
1: தலையில வைக்கலாம், வாசமா இருக்கும், ரொம்ப வாசமா இருக்கும் அந்த பூ. மகிழம்பூ,
2: சரி சரி, இப்போ உங்களுக்கு சொல்லிட்டாங்களா,
1: கோயில்கள் பாருங்க, நிறைய கோயில்கள் இருக்கும்.
2: சரி
1: சரி சரி,
2: நன்றிங்கம்மா. பாத்தீங்களா, சிரிச்சிட்டீங்களா?
1: சிரிக்கிறதுக்கு இல்ல, பாவம் ரொம்ப கஷ்டமா கேட்ட நினைக்கிறேன்.
2: மகிழம்பூ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, சரி, அவங்க கண்டிப்பா மகிழம்பூ எப்படி இருக்கு அப்படின்னு தேடி பாப்பாங்க. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம் மாணிக்க வசகம் சார்.
3: எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம் சார்.
3: இந்த பக்ரீத் நல்வாழ்த்துக்கள்.
2: மஞ்சள் நிறப்பழம், எலுமிச்சை, வாழைப்பழம்,
3: மாம்பழம்
2: என்ன
1: பழம்?
3: கத்தரிக்காய் பழம் பழுத்துட்டா மஞ்சளா தான் இருக்கும்.
1: சரி சரி, அது காய்.
2: அப்ப வெள்ளரி பழம் சொல்லலாம், மஞ்சள் தான் இருக்கும்.
1: சரி, நன்றி சார்.
2: நன்றி சார்.
3: நன்றி, மார்க்க வச்சுக்கிடுங்க.
2: தேங்க்யூ சார், தேங்க்யூ. எப்படி பார்த்தீங்களா, நேயர்கள் வந்து ரொம்ப தாராளமா, நீங்க வச்சுக்கோங்க மார்க்க, நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. சரி, நல்லா உற்சாகம் ஆயிட்டாங்க உஷா. ஆமா ஆமா ஆமா. சரி, அதே உற்சாகத்தோட நாம இப்ப பாடல் கேட்கலாம். தாமிரபரணி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. நான் முத்துக்குமார் வரிகளுக்கு, யுவன் சங்கராஜா இசையில, ரஞ்சித் ரோஷினி பாடியிருக்காங்க.

0: இசை வெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: அருமையான மாலை நேரத்தில் அட்டகாசமாக விளையாடிட்டு இருக்கோம் பொதிகை தும்பி கேம் ஷோ. நேயர்கள் ஆர்வமாக பங்கேற்று கேள்வி கணைகளை எங்களுக்கு அடிக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் அசராமல் பதில் சொல்லிட்டு இருக்கோம். அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: மேடம் குற்றாலத்திலிருந்து குமார்.
1: குமார் சார் ரெடியா வந்துருச்சுங்க போல இருக்கு.
2: இல்ல மேடம், ரெடியா ஒன்றும் வரல.
1: அப்படியா?
2: குழுவின் பார்ப்போம்.
1: சரி சரி, உங்களுக்கு 4 விழுந்திருக்கேன். நீங்க தான் உஷாவுக்கு கேள்வி
2: கேட்கணும்.
1: சரி பாவம், கொஞ்சம்
3: கேளுங்க.
2: ஒரு ஒரு ஒரு கடி தான்.
3: சரிங்க சார்.
2: மேடம் பச்சை இலை மேல தண்ணீர் ஊத்துனா என்ன ஆகும்?
3: பச்சை இலை மேல தண்ணி ஊத்துனா என்ன ஆகும்? கேட்டுட்டு தான் இருக்கேன். நான் பேசுறது கேட்கலையா உங்களுக்கு?
2: என்ன மேடம்?
3: நானு பேசுறது உங்களுக்கு கேட்கலையான்னு
1: கேட்டேன். கொஞ்சம்
3: இலை மேல தண்ணி விழுந்தா கடியா யோசிக்கணும்.
2: நீர் ஊத்துறா என்ன
3: ஆகும்? தண்ணி கீழே விழுந்துரும்.
2: சரியா?
3: ஆமா.
2: இல்ல
3: மேடம், ஆமா கடி ஜோக்கு தான் தெரியுது, ஆனாலும் மண்டை வர மாட்டேங்குது.
1: சரி சரி, இனி மறக்க மாட்டாங்க.
3: நன்றி சார். நன்றி
2: நன்றி மேடம்.
1: உஷா
3: முடியலடா, என்னால
1: சிக்கிட்டீங்க போல இருக்கு.
3: ஆமா.
1: சரி அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
4: வணக்கம்
1: சொல்லுங்க.
4: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாம்.
3: என்னடா காணுமே அப்படினு பார்த்தேன்.
1: இப்ப கிடைச்சிருச்சுல பாபு சார், விளையாடலாம். உங்களுக்கு 5 விழுந்திருக்கு.
4: 5 விழுந்திருக்கா? ஓகே.
1: ஆமா. சரி பாபு சார், உங்ககிட்ட ஒரு ஈஸியான க்வெஸ்சன் தான். வானவில் பாத்திருக்கீங்களா நீங்க?
4: வானவில்
1: கடைசியா சிவப்பு நிறம் தான் பாத்தீங்களா?
4: ஆமா மேடம், முதல்ல ஊதா கலர் இருக்கும், அப்புறம் கருநீலம், அப்புறம் கழித்து சூப்பர் இருக்கும்
3: சார். பாபு சார், அவங்க அதில் ஏதோ ஒரு ட்விஸ்ட் வைக்க

0: கேள்வியை மட்டும் நல்லா கேளுங்க.
1: இது ஒரு கடி ஜோக்கு,
0: சொல்லுங்க ஆ
1: கரெக்டா? அப்படி யோசிங்க.
2: மேடம், சிவப்பு நிறம் தான் மேடம் கிடைச்சது.
1: சரி, நான் கடி ஜோக்னு சொன்னேன், அந்த மாதிரி யோசிச்சு பாருங்களேன், டைம் முடிய போகுது.
2: கடி ஜோக்
1: ம்,
2: என்ன என்ன கேள்வி கேட்டி மறுபடியும் சொல்லுங்க.
1: உஷாராயிட்டாங்க.
2: வானவிலோட ஏழு நேரம் தான் கேட்டி, கடைசி நேரம் சிவப்பு சொல்லுங்க.
1: வானவிலோட, வானவில் பார்த்துருக்கேன்னு சொன்னீங்களே, வானவிலோட கடைசியில் என்ன இருக்கும்னு கேட்டேன்.
2: வாழவில் கிடைச்ச வில், வில்
1: இல் தான் இருக்கும். பத்திங்களா, அலர்ட் ஆயிட்டாங்க,
0: அலர்ட் ஆயிட்டாங்க.
2: நான் நிறங்களோட ஏழு கலர்,
1: அதான் அதான் அதான் நான் நிறங்கள்னு கேட்கல, வானவிலோட கடைசி நிறம். சரிங்க, நன்றி நன்றி
2: நன்றி நன்றி.
1: உஷா
0: சொல்லுங்க,
1: நீங்க வந்து என்ன சிக்க வச்சிருக்கீங்க?
0: சப்போர்ட் தான் லிசி.
1: அதான் அதான் தெரியுது தெரியுது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நேயர்கள் தானே, அதனால இல்லை. ஆனால் அவங்க வந்து முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி கொஸ்டினை வந்து சரியாக கவனிக்கலை அப்படிதான் நினைக்கிறேன். சரி, நம்ம வந்து நிகழ்ச்சியில் இப்போ பாடல் கேட்டுடலாம். கஜினி திரைப்படத்தில் இந்த பாடல் வந்துட்டு இருக்கு. கபிலன் வரிகளுக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில, சங்கர் மகாதேவன், ரஞ்சித், சுஜித்ரா இவங்க எல்லாம் சேர்ந்து பாடியிருக்காங்க. பாடல் கேட்டுட்டு இணைஞ்சிருங்க.

0: நேரம் 4:40 ஆயிட்டிருக்கு. பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் உற்சாகமாக விளையாடிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்,
1: சொல்லுங்க.
2: வந்துட்டீங்களா?
0: இரண்டு விழுந்திருக்கு.
2: ரொம்ப அநியாயம். கேளுங்க.
1: அணிவம்ல நகைகள், அந்த நகைகள் ஒவ்வொன்றுக்கும் பாட்டு இருக்கு மோதிரத்தை தவிர.
0: சரி,
1: எத்தனை பாட்டு பாடுங்க.
0: நகைகள்
1: சொல்றேன். நகைகளை பத்தி.
2: அஞ்சு நகைகளா?
1: ஆமா, வேத வேதமா கம்மலி செயினி அப்படி எல்லாம் மூக்குத்தி எல்லாத்துலயும்.
2: சிவப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குது.
1: ஒண்ணு.
2: வளையோசை கலகலவென.
1: ரெண்டு.
2: மூக்குத்தி பூ மேலே அப்படின்னு ஒரு பாட்டு வரும்.
1: இருக்கு.
2: வேற என்ன பாட்டு? கொலுசு முத்துமணி மாலை. முத்துமணி மாலை ஒன்னு தொட்டு தாளாட்ட அந்த பாட்டு. அப்புறம் கொலுசுல ஒரு பாட்டு வருமே. நிறையவே இருக்கு பாத்தீங்களா? எனக்கு வர மாட்டேங்குது
1: டக்குன்னு.
0: டைம் முடிஞ்சிருச்சு. எத்தனை சொன்னாங்க?
1: அஞ்சு.
2: நாலு சொல்லிட்டேன் மகாலட்சுமி. நாலுதான்
1: சொன்னேன்.
2: கொலுசு சேர்த்துதான் அஞ்சு. நான் தான் சொல்லலையே கொலுசு. சரி, மார்க் உங்களுக்கா எனக்கா? நானே
0: வச்சுக்கோவான்.
2: சரி, நன்றி மகாலட்சுமி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு.
0: உஷா
2: சொல்லுங்க.
0: என்ன ஒரே சிரிப்பா தான் இருக்கு.
2: போங்க, நீங்க என்ன விட டாப்ல இருக்கீங்க.
0: சொல்லலாம் கிடையாது. நம்ம நேயர்கள் பாத்தீங்களா எப்படி மார்க் கொடுத்துட்டு போறாங்க. நாலு சொன்னாலும்
2: பரவாயில்ல,
0: வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
3: இதுவரைக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்டளையில் இருந்து சந்திரசேகர். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம் சந்திரசேகர் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
2: நான் முரளே
0: தெரியுது. சரி,
3: மாதிரி இருக்கா? அதனால பயங்கரமா வெயிட் பண்ணி இருக்கோம். மழை எப்ப வரப்போகுது? அதுலயே தனி உற்சாகம்.
0: ஓ அப்படியா? சரி, இன்னும் உற்சாகம் குடுக்கற மாதிரி.
2: பரவாயில்ல பாருங்க, அவங்க எல்லாம் மழை பெய்யுது. இங்க வெயில் அடிக்குது.
0: சரி, உங்களுக்கு ஆறு விழுந்திருக்கு. ஆறு விழுந்துருச்சு. ஆறு விழுந்துருச்சு
2: சந்திரசேகரன் சார். ஆறு விழுந்திருக்கு உங்களுக்கு. நீங்க தான் கேள்வி கேட்கணும் லிசிக்கு.
3: சரி, ஒரு ரெண்டு கேள்வி கேட்டுறேன்.
2: ஒரு கேள்வி போதும். ஒண்ணுதான்.
3: ஒன்னே ஒண்ணுதானா?
2: ஒன்னே ஒண்ணுதான்.
3: நல்லா மடக்கிற மாதிரி கேள்வி கேட்கிறேன்.
0: ஐயோ,
3: உலகத்துல ட்ரெயினே கண்டுபிடிக்கல அப்படின்னா என்ன மேம் ஆயிருக்கும் சொல்லுங்க பாக்கலாம்.
0: ட்ரெயின் கண்டுபிடிக்கலனாலா?
3: ஆமா.
0: என்ன ஆயிருக்கும்?
3: என்ன ஆயிருக்கும் உலகத்துல ட்ரெயினே கண்டுபிடிக்கல? என்ன ஆயிருக்கும்?
2: என்ன ஆயிருக்கும் லிசி?
0: காமெடி மாதிரியா?
2: இல்ல நீங்க காமெடியா நகைச்சுவையா கேக்குறீங்களா, இல்ல கடி ஜோக்கா கேக்குறீங்களா?
3: இல்ல இல்ல இல்ல, நகைச்சுவையா தான் கேக்குறேன், ஜோக்கு தான்.
0: ட்ரெயினே கண்டுபிடிக்கலனா என்ன ஆயிருக்கும்?
3: சரிட்டா,
2: இருங்க 40 செகண்ட்ஸ் டைம் ஓடட்டும். அதுக்குள்ளக்கையா கொஞ்சமாவது யோசிக்க டைம் கொடுங்க.
3: சரி, ஈஸியா இருக்கு, குடுத்துறேன்.
0: சொல்லுங்க.
3: இதோட இன்னொன்னு சேர்ந்தது. அத வச்சு யூஸ் பண்ணுங்க.
0: ட்ரெயினோட சேர்ந்ததா?
3: இது இல்லனா ஓடவே ஓடாது.
0: ட்ரெயின் இல்ல, ட்ரெயினே இல்லனா தண்டவாளமே வந்திருக்காதா?
3: கிட்டத்தட்ட வந்துட்டீங்க.

0: கிட்டத்தட்ட நான் கொடுத்துருவேன். ட்ரெயினே இந்த உலகத்துல இல்ல கண்டுபிடிக்கலனா கட்டுச்ச அத்தனை தண்டவாளமும் வேஸ்ட் போயிடும்.
1: ஓ வேஸ்டா போயிடும்.
0: அதேதான்
1: தீங்களா சிச்சோ
0: வந்தீங்க கிட்டத்தட்ட வந்தீங்க.
2: சரி நன்றி சார் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு.
0: தேங்க்யூ.
2: பேசவே முடியாத அளவுக்கு உட்கார்ந்துருக்கீங்களா?
1: உண்மையாவே தான். என்னன்னா நீங்கள் வந்து ரொம்ப யோசிச்சு நம்மளை வந்து அப்படியே லாக் பண்ணிடுறாங்க. சரி கொஞ்சம் அமைதியாயிட்டு ஒரு பாட்டை கேட்டுட்டு வந்துடலாமா?
2: கேட்கலாம்.
1: சரி மைனா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுட்டு வாங்க நேயர்களை, நாங்களும் உற்சாகமாக வந்துடுறோம் அடுத்த கேள்விகளோட.

0: இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: நேரம் 4:50. சூப்பரா எனர்ஜெட்டிக்கா விளையாடிட்டு இருக்கோம். இது பொதிகை தும்பி கேம் ஷோ. நேர்கள் நேரலையில வந்து தாயம் உருட்டி செம்ம ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம்.
2: பேசுங்க, இணைப்புலதான் இருக்கிறீங்க.
1: அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம். யாரு?
1: முடிய போதுன்னு கொஞ்சம் வருத்தமாவும் இருக்குமே.
2: என்னாச்சு?
3: தலையில்
2: அடித்தால் வாய் விட்டு அழுவான். இது நம்ம ரேடியோ
3: தான்.
2: ஆ, சொல்லு. நானா இங்க படிச்சிருக்கேன், படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு.
1: ஆணி
2: தலையில் அடித்தால் வாய் விட்டு அழுவானா? அது எப்படி அழும்?
3: இந்த பந்து.
1: என்னம்மா?
3: பந்து.
1: தந்தியா?
3: ஆ, பந்து.
2: பந்தா?
1: பந்து.
2: புது
1: நேயரா வந்திருக்காங்க சுந்தரி.
2: அடுத்த
1: நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: நாங்களும் இருமோல்ல, சொல்லுங்க.
1: வணக்கம்.
2: என்ன ஆச்சு?
1: நேயர்கள் வந்து இணைப்பு சரியா இல்லை போல இருக்கு, லைன்ல வராங்க, பேச மாட்டேன்றாங்க. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்க, இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க.
4: வணக்கம்
1: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: சின்ன டவுன்ல இருந்து அழகப்பன் பேசுறேன்.
1: அழகப்பன் சார்.
2: அழகப்பன் சார்,
4: வணக்கம்.
1: நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, இப்ப விளையாடலாம். உங்களுக்கு ஒன்று விழுந்திருக்கு.
2: லிசி தான் உங்களுக்கு கேள்வி கேட்கணும், சரிங்களா?
1: சரி, உங்களுக்கு ஈஸியா ஒரு கேள்வி கேட்கலாம். மூணு பாடல் பாடணும், பழங்களோட பெயரை அடிப்படையா வச்சு. ஏதாச்சும் ஒரு பழம் வந்து அந்த பாடல்ல வரணும். இப்படி
4: ஆப்பிள் தெரியுங்களா?
1: சூப்பர். ஒண்ணு
4: மாம்பழம். மாம்பழம். மாம்பழம்.
1: சரி, ரெண்டு
2: ஒண்ணு.
1: யோசிங்க யோசிங்க, பழைய திரைப்பட பாடல் கூட இருக்குது.

0: டைம் போயிட்டுருக்கு அழகப்பன் சார்.
1: டைம்
0: பழைய
1: முடிஞ்சிருச்சு,
0: பாடல் யோசிங்க, ஒரு சூப்பர் பாட்டு இருக்கு.
1: டைம் முடிஞ்சிருச்சு.
0: இளந்த பழம் இளந்த பழம், ஏன் செக்க செவந்த பழம்.
1: பார்த்தீங்களா?
0: சரி, ஓகேங்க சார், நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு.
2: ஆளுக்கு பாதி மார்க் வச்சிருக்கோம்,
1: ஆளுக்கு பாதி
0: பாதி பாதி மார்க். பாருங்க பாயிண்ட்ல எப்படி கரெக்டா இருக்கிறாங்க. சரி, கொடுத்துடலாம் மாறாற மார்க். சரிங்களா,
1: நன்றிங்கய்யா.
2: நன்றி, நன்றி.

0: உஷா,
1: சொல்லுங்க லிசி.
0: நாம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எப்படி இந்த ஒரு மணி நேரம் போச்சு அப்படின்னே தெரியல.
1: தெரியல பாத்தீங்களா,
0: இப்பதான் உட்கார்ந்த மாதிரி இருந்துச்சு பாருங்க. கட கடன டைம் ஓடிச்சு. இப்போ என்னென்ன நேயர்கள்
1: சொல்லிருந்தாமா,
0: அது சொல்லிருங்களேன்.
1: ஆவுடையப்பனூர் ராமர் அவங்க ஒரு பாயிண்ட்டு, சங்கரன் கோயில் கோட்டியப்பன், காரிக்குறிச்சி கிருஷ்ணன், குற்றாலம் குமார், முல்லக்காடு பாபு, காட்பாடி சந்திரசேகர், அப்புறம் நம்மளோட குட்டி நேயர் சுந்தரி, அப்புறம் டவுன் அழகப்பன் வந்து 6 மார்க். அப்போ நேர்கள்லாம் வந்து நிறைய மார்க் எடுத்திருக்காங்க. நீங்கள் 2.5 மார்க்
0: பார்த்தீங்களா, அதை சொல்லிட்டீங்களா நீங்க.
1: நானும் 2 மார்க்.
0: சரி, எல்லாத்துக்கும் ஒரு கிளாப் கொடுத்துடலாமா?
1: சூப்பர்.
0: நேயர்களே, ரொம்ப உற்சாகமாக ரொம்ப ஜாலியான கேள்விகளோடு இன்றைக்கி பொதுகை தும்பி கேம் ஷோவில் கலந்துக்கிட்டு சூப்பராக நிகழ்ச்சியை கொண்டு போனீங்க. அதனால் கலந்துக்கிட்ட எல்லா நேயர்களுக்கும், கேட்டு ரசித்த எல்லா நேயர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தோம் நான் எஸ் லிசி ஜெகன் மற்றும்
1: நான் உஷா.
0: நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. வேட்டை திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து கேட்கலாம். 5 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அம்மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக திரு டி கே சிவகுமார் நாளை பதவியேற்க உள்ளார். நாட்டில் தேவையான அளவுக்கு உணவு தானியங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தொழில் புரிவதற்கு உகந்த சூழ்நிலையை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியிருக்கிறார். தமிழகத்தில் பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் புதிய தொழில் தொடங்க 21 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்திருக்கிறார். தாவேக்கு ஆட்சியில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என புகார் அளித்த இளைஞரை மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அவமானப்படுத்தியிருப்பது கண்டிக்கத்தக்கது என அஇஅதிமுக கூறியுள்ளது. தாவேக்கா அரசின் நிர்வாக தோல்வியால் அரசு மருத்துவமனைகளின் செயல்பாடுகள் அதிருப்தி அளிக்கும் வகையில் உள்ளதாக பிஜேபி குறை கூறியிருக்கிறது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பர்த்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. மால்டோவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி இன்று ஹாங்காங்கில் தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய மாலை வணக்கம் நேயர்களை. நேரம் 5:03. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 இது படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில 1988 ஆண்டுகள்ல வெளிவந்த திரைப்படங்கள் இந்த பாடல் கேட்க இருக்கிறோம். முதல் படம் அக்னி நட்சத்திரம். இந்த படம் பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இந்த படம் பார்த்துட்டிங்கன்னா April 15, 1988 மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்தில், ஜி வெங்கடேஸ்வரன் அவர்களுடைய தயாரிப்பில் வெளிவந்த திரைப்படம். பிரபு, கார்த்திக், அமலா, நிரோஷா, விஜயகுமார் இப்படி எல்லாரும் தங்களுடைய நடிப்பில் அசத்தின ஒரு திரைப்படம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்தில் பார்த்துட்டிங்கன்னா பிரபுவும் கார்த்திக் இவங்க ரெண்டு பேருமே வந்து சகோதரர்களாக நடிச்சிருப்பாங்க. கௌதம் அப்படிங்கிற கேரக்டரில் பிரபுவும், அசோக் அப்படிங்கிற கேரக்டரில் கார்த்திக்குமே நடிச்சிருப்பாங்க. இது எப்படி அப்படின்னா,

பல காரணங்களால் நிறைய பகைகள் ஏற்படுது. ஒரே தந்தைக்கு பிறந்த இரண்டு மகன்களோட மோதலை மையமாக கொண்டது. முதல் மனைவியோட மகன் தான் கௌதம் அப்படிங்கிற பிரபு நடித்த கேரக்டர். இரண்டாவது மனைவியோட மகன் கார்த்திக். ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஒருத்தங்க மற்ற ஒருத்தங்களை வெறுத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. தந்தையோட இரட்டை வாழ்க்கை காரணமாக குடும்பத்தில் ஏற்பட்ட வேதனை, கோபம், சண்டை, போட்டி, அவமானம் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் ஏற்படுது. ஆனால் ஒரு இடத்துல தந்தையோட உயிருக்கு ஒருத்தரால் ஆபத்து அப்படின்னு தெரிய வரும்போது இந்த ரெண்டு சகோதரர்களும் ஒன்று சேர்றது தான் கதையோட மையம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட சிறப்புகள் அப்படின்னு பார்த்துட்டா இந்த திரைப்படம் தமிழக அரசோட சிறந்த திரைப்படம் 1988க்கான மூன்றாவது இடம் பெற்ற திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டு, ஃபிலிம்ஃபேர் அவார்ட் இப்படி நிறைய விருதுகளை வாங்கி குவித்த திரைப்படம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா எம்டிவி ஸ்டைல் கேமரா ஒர்க்கு, பேக் லைட் ஷாட்டு, இந்த எல்லாம் ரொம்ப பிரபலமான ஒரு திரைப்படம். அதோட 200 நாட்களுக்கு மேலே ஓடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி படம்னு சொல்லலாம். இளையராஜா அவங்களுடைய இசை இந்த திரைப்படத்துக்கு ஹைலைட். நிறைய பாடல்கள் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே கேட்குற மாதிரியான, இன்றைக்குமே நிறைய பேரோட விருப்ப பாடல் லிஸ்ட்டில் அது வந்திருக்கும். இப்போ நாம் கேட்க இருக்கிற இந்த பாடல் தூங்காத விழிகள் அப்படின்னு தொடங்குகிற பாடல், பாடியிருக்காங்க கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி. பாடல் கேட்கலாம்.

நேரம் 5:11. படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இன்னைக்கு 1988 வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து பாடல் கேட்டுட்ருக்கோம். அடுத்த திரைப்படம் பாலு ஆனந்த் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த அண்ணாநகர் முதல் தெரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா, இதில் சத்யராஜ், ராதா, அம்பிகா, ஜனகராஜ், ரகுவரன், மனோரமா இவங்க எல்லாரும் நிறைய பேர் சேர்ந்து நடித்த ஒரு குடும்ப படம். இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க சந்திரபோஸ். இதோட கதை சுருக்கம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சத்யராஜ் அவர்கள் வந்து ஒரு இளைஞன் கேரக்டரில் வேலை இல்லாமல் சிரமப்பட்டுருப்பாங்க. நல்ல வீடு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு தன்னை பெரிய ஒரு அரசு அதிகாரி மாதிரி காட்டிப்பாங்க. இதனால் அவங்களுக்கு ஒரு வீடுமே வாடகைக்கு கிடைக்குது அண்ணா நகர் பகுதியில். அங்கே வசிக்கிற மக்களோட பழகும்போது நல்ல நகைச்சுவையான சம்பவங்கள்லாம் நடக்குது. அதையும் ரொம்ப அருமையாக அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. காதல், குடும்ப பாசம், ஏமாற்றங்கள், அதோட உண்மையை மறைக்கிறதால உருவாகிற பிரச்சனைகள், இதெல்லாம் கதையை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போகும். அப்புறமா பார்த்தீங்கன்னா, பின்னாடி நாட்களில் அவங்க சொன்ன பொய்யெல்லாம் ஒன்றும் பின் ஒன்றாக வெளியே வர ஆரம்பிக்குது. அதுலேருந்து எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறதான் படத்தோட மையம். இந்த படம் பார்த்துட்டிங்கன்னா, மலையாளத்தில் வெளியான காந்திநகர் செகண்ட் ஸ்ட்ரீட் படத்தோட தமிழ் மறு உருவாக்கம். இப்போ இந்த படத்துலேருந்து பாடல் கேட்கலாம்.

நேரம் 5:17. படமும் பாடலும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக 1988 வெளிவந்த தர்மத்தின் தலைவன் திரைப்படத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த திரைப்படம் எஸ்பி முத்துராமன் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த ஒரு ஆக்ஷன் ட்ராமா திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க. இவங்க கூட பிரபு, குஷ்பு, சுகாஷினி இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. பாலு சங்கர் அப்படின்னு ரெண்டு பேரில் நடிச்சிருப்பாங்க. பாலு அப்படிங்கிற கேரக்டரில் வந்து நல்ல மனம் கொண்ட ஒரு கல்லூரி பேராசிரியராகவும், சங்கர் அப்படிங்கிற கேரக்டரில் வந்து ஒரு ரவுடியாகவும் நடிச்சிருப்பாங்க. பாலு கேரக்டரில் வந்து தன்னோட தம்பி ராஜுவை வந்து நல்ல பாதையில் நடத்த முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஒரு சண்டையில் வந்து பாலு, அதாவது கல்லூரி பேராசிரியர் கேரக்டரில் இருந்த அந்த ரஜினிகாந்த் வந்து அந்த படத்தில் வந்து உயிரிழக்கிறாங்க. அதனால் ராஜு வந்து மனமுடைஞ்சு தன்னோட வாழ்க்கையை மாற்றிக்கிறாரு. ஆனால் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் பாலுவை போலவே தோற்றமுள்ள சங்கரை வந்து சந்திக்கிறாரு. ஆனால் சங்கர் வந்து முற்றிலுமாகவே அவங்கக்கிட்டேருந்து மாறுபட்ட ஒரு குணம் கொண்டவர். திருட்டு, சண்டை, ரவுடித்தனம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் ஆரம்பத்தில் வந்து அவர் மீது வந்து ராஜுக்கு ரொம்ப கோபம் இருந்தாலும் அப்புறமா சங்கரோட உள்ளத்தில் இருக்கிற நல்ல மனசை வந்து புரிஞ்சுக்கிறார். பின்னாடி வரக்கூடிய நாட்களில் சங்கர் தன்னோட வாழ்க்கையை மாற்ற முயற்சிக்கிறாரு. கடைசியில் குடும்ப பாசம், காதல், தியாகம், நீதிக்கான போராட்டம், இது எல்லாத்துக்கும் மத்தியில் படம் வந்து எப்படி முடிகிறது அப்படிங்கிறது தான் ட்விஸ்ட்டு.

இன்னும் இந்த படத்தோட சிறப்பு அப்படின்னா, இந்தி திரைப்படமான காஷ்மை வாதே அப்படிங்கிற தமிழ் ஹிந்தி திரைப்படத்தோட தமிழ் மறு உருவாக்கம் தான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்துலேயும் பாடல்கள் எல்லாமே மீண்டும் மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான சூப்பர் ஹிட் பாடல்கள் கொடுத்துருப்பாங்க இளையராஜா அவர்கள். இப்போ நாம் கேட்க இருக்கிறோம் தென்மதுரை வைகை நதி அப்படிங்கிற பாடல் உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கோம். இது படமும் பாடலும் நிகழ்ச்சி. அடுத்ததா 1988 வெளிவந்த திரைப்படம் தான் என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஃபாசில் அவங்க வந்து இயக்கியிருப்பாங்க. சத்யராஜ், சுகாஷினி, ரகுவரன், ரேகா, பேபி கீதா இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. குடும்ப பாசம், குழந்தை உணர்வை ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிற திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். விபத்தில் வந்து மகளை இழந்த தம்பதியாக சுகாஷினி, சத்யராஜ் இவங்க நடிச்சிருப்பாங்க. இதனால் பார்த்துட்டிங்கன்னா மகளை இழந்த துக்கத்தில் வந்து சுகாஷினி இருக்கும்போது அவங்களுக்கு திடீர்னு ஒரு யோசனை தோணுது. அவங்க வந்து உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு கருணை இல்லத்தில் போய் ஒரு குழந்தையை வந்து தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக போகிற குடும்ப வாழ்க்கையில் திடீர்னு ஒரு திருப்பம் வருது. அந்த குழந்தையோட உண்மை

விபத்தில் வந்து மகளை இழந்த தம்பதியா சுகாஷினி சத்யராஜ் இவங்க நடிச்சிருப்பாங்க. இதனால் பார்த்துட்டிங்கன்னா மகளை இழந்த துக்கத்தில் வந்து சுகாஷினி இருக்கும்போது அவங்களுக்கு திடீர்னு ஒரு யோசனை தோணுது. அவங்க வந்து உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு கருணை இல்லத்தில் போய் ஒரு குழந்தையை வந்து தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக போகிற குடும்ப வாழ்க்கையில் திடீர்னு ஒரு திருப்பம் வருது. அந்த குழந்தையோட உண்மையான பெற்றோர், அதாவது ரேகா ரகுவரன் அந்த தம்பதிகள் வந்து தன்னோட குழந்தைய கண்டுபிடிக்கிற முயற்சியில் ஈடுபடும் போது பிரச்சனைகள் வருது. இந்த படத்தில் ரேகா அவங்க வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ணாக அட்டகாசமாக தன்னோட நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. இதில் உள்ள எல்லா பாடலுமே கேட்கும்படியான இனிமையான பாடல்கள் தான். என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு அப்படின்னு கூட ஒரு பாடல் இந்த திரைப்படத்தில் உண்டு. நாம் இப்போ கேட்க போகிற இந்த பாடலை பாடியிருக்காங்க சித்ரா. சித்திர சிட்டுக்கள் அப்படின்னு தொடங்குற பாடல் கேட்கலாம்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

நேரம் 5:31. படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்றைக்கி 1988 வெளிவந்த திரைப்படங்கள் இந்த பாடல் கேட்டுட்ருக்கோம். அடுத்த படம் என் ஜீவன் பாடுது அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தோட இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் அவர்கள் இயக்கிய ஒரு காதல் உணர்ச்சி கலந்த ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். கார்த்திக் சரண்யா வந்து இந்த திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. ஜூன் 24 1988 வெளியான இந்த திரைப்படம் பார்த்துட்டிங்கன்னா, நர்மதா அப்படிங்கிற கல்லூரி மாணவி கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. கல்லூரியில் ஒருத்தரோட ஓவியங்களையும் எழுத்துக்களையும் பார்த்து அவங்கள பற்றி ரொம்ப ஆர்வமாக அவங்கள் மூலமாக ஈர்க்கப்படுறாங்க. அப்புறம் தான் தெரியுது அந்த இளைஞர் வந்து இப்போ உயிரோடு இல்லை அப்படிங்கிற தகவலை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அதுக்கப்புறமா இந்த நர்மதா கேரக்டரில் நடிக்கிற அவங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து சுரேந்தர் அவங்களோட கல்லறையிலேயே போயிட்டு அவங்களோட ஆவி வந்து அவங்களுக்கு தோன்ற மாதிரியும் அவங்ககிட்ட பேசுகிற மாதிரியும் இந்த மாதிரியான காட்சிகளெல்லாம் நாம் இந்த படத்தில் பார்க்க முடியும். ஆனால் அதே நேரம் வந்து நர்மதாவுக்கு குடும்பத்திலேருந்து இன்னொரு திருமணம் செய்யவும் முயற்சி நடக்குது. ஆனால் நர்மதாவால் அவங்களுடைய காதலை விட முடியலை, போராடுறாங்க. இறுதியில் காதல், தியாகம், வேதனை இந்த மாதிரி நிறைய விஷயங்களோடு இந்த படம் வந்து ட்விஸ்ட்டாக முடியுது. இந்த படம் வந்து ஒரு காதல் திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். இளையராஜாவுடைய இசை வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாகவும் அமைஞ்சிருக்கு. இப்போ நாம் இந்த படத்துலேருந்து கேட்க போகிற பாடல் ஒரே முறை உன் தரிசனம் அப்படிங்கிற பாடல் தான்.

படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். 1988 வெளியான அடுத்த திரைப்படம் எங்க ஒரு காவல்காரர். டி பி கஜேந்திரன் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் கிராமத்து பின்னணியிலான ஒரு குடும்ப மற்றும் காதல் படம் அப்படின்னு சொல்லலாம். இதில் ராமராஜன், கௌதமி இவங்க வந்து முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சிருப்பாங்க. இதோட கதை சுருக்கம் அப்படின்னு கேட்டால், ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளம் பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்க ஒரு இளைஞனை வந்து காவலராக நியமிக்கிறாங்க. ஆரம்பத்தில் அது வந்து சாதாரண உறவாக இருந்தாலும் பின்னாடி நாட்களில் இருவருக்குமே காதல் உருவாகுது. ஆனால் அந்த காதலை குடும்பத்தினர் ஏற்க மறுக்கிறாங்க. சமூக அந்தஸ்து, குடும்ப மரியாதை, கிராமத்து அரசியல், இந்த மாதிரி பல சூழ்நிலைகளில் பல பிரச்சனைகளுமே வந்துட்டுருக்கு. ரெண்டு பேரும் எதிர்ப்புகளையும் சதிகளையும் எதிர்த்து தங்களோட காதலையும் வாழ்க்கையும் காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க. கிராமத்து உணர்வுகள், குடும்ப பாசம், தியாகம் இதெல்லாம் சேர்ந்து அந்த படம் ரொம்ப அருமையாக நகர்ந்து போகுது. ராமராஜன் அவர்கள் நடித்த வெற்றி திரைப்படங்களில், கிராமத்து திரைப்படங்களில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம். கௌதமியோட ஆரம்பகால வெற்றி திரைப்படங்களுமே இதில் வந்து ஒரு முக்கியமான திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இளையராஜா அவர்களுடைய இசையுமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சுது. படம் வந்து 100 நாட்களுக்கு மேலே ஓடி வணிக ரீதியாக வெற்றி பெற்ற படம். அந்த படத்துலேருந்து நாம் இப்போ பாடல் கேட்க போகிறோம்.

இந்நிகழ்ச்சியில் நாம் 1988களில் வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து பாடல் கேட்டுட்ருக்கோம். அடுத்த திரைப்படம் குரு சிஷ்யன். இந்த படத்தை இயக்கியிருப்பாங்க எஸ்பி முத்துராமன் அவர்கள். அதிரடி நகைச்சுவை திரைப்படம்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த், பிரபு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த முதல் திரைப்படம். அதோட சீதா, கௌதமி இவங்களும் கதாநாயகிகளாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. கௌதமி அவர்களுடைய முதல் தமிழ் திரைப்படமும் இந்த குரு சிஷ்யன் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் முக்கியமாக வந்து வரவேற்கப்பட்டது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நகைச்சுவை கலந்த நையாண்டி வசனங்கள் ரசிகர்களிடையே ரொம்ப பெரிய வரவேற்பை பெற்றதுங்க. ஆக்ஷன், காமெடி இப்படி எல்லாம் சேர்ந்து ரொம்ப பெரிய வெற்றி படமாகவும் அமைஞ்சது. 175 நாட்களுக்கு மேலே திரையரங்களையும் ஓடிச்சு. எல்லா பாடலுமே சூப்பரான பாடல்கள்னு சொல்லலாம். நாம் இப்போ கேட்க போகிற இந்த பாடல் வா வா வஞ்சி இளமானே, இந்த திரைப்பட பாடல்.

படமும் பாடலும் நிகழ்ச்சியில் அடித்ததாக பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். இந்த திரைப்படம் பார்த்துட்டிங்கன்னா கிராமத்து பின்னணியிலான ஆக்ஷன் குடும்ப திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் விஜயகாந்த் அவர்களும் ராதிகா சரத்குமார் அவர்களும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. ஜூன் மாதம் 10ஆம் தேதி வெளியான இந்த திரைப்படத்தில் இன்னும் என்னெல்லாம் ஸ்பெஷல் அப்படின்னா, ஒரு அமைதியான கிராமத்தில் வந்து ஒரு நேர்மையான தைரியமான இளைஞராக வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து அறிமுகப்படுத்தப்படுறாங்க. அப்போ வந்து கிராம மக்களோட நலனுக்காக எப்போதும் போராடுற ஒரு இளைஞனாகவும் இருக்கிறாங்க. அதே நேரம் அந்த ஊரில் பணம் அப்புறம் அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை வந்து சிலர் வந்து அடக்க முயற்சி பண்ணுறாங்க. அவர்களோட அநியாயங்களெல்லாம் எதிர்த்து ஒரு பலமான இளைஞராக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கிறாங்க. இதுக்கிடையில் காதல், குடும்ப பாசம், கிராமத்துறவு இதெல்லாம் கதையை அப்படியே முன்னோக்கி எடுத்துகிட்டு போகுதுங்க. வில்லன்களோட சதிகள் காரணமாக அந்த கதாநாயகனோட வாழ்க்கையில் பல சோதனைகள் வருது. ஆனால் அவங்க நீதிக்காக இறுதி வரைக்குமே போராடுறாங்க. கடைசியாக உண்மை நேர்மை தான் வெற்றியும் பெறுது. இதுதான் படத்தோட கதை சுருக்கம். இந்த படத்தில் ராதிகா அப்புறம் விஜயகாந்த் இவங்களோட ஜோடி வந்து நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. அதோட இளையராஜா அவர்களுடைய இசையில் வெளிவந்த பாடல்கள் எல்லாமே மக்களுக்கு பிடிச்ச ஒரு இசையில் அமைஞ்சிருது. இன்னுமே ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். கிராமத்து உணர்வுகள், ஆக்ஷன், குடும்ப சென்டிமெண்ட் இதெல்லாம் கலந்த ஒரு வெற்றி படமாக இருந்துச்சு பூந்தோட்ட காவல்காரன். இந்த படத்தில் இடம்பெற்ற நிறைய பாடல்கள் நிறைய பேர்த்தோட விருப்ப பாடலாகவும் இருக்கும். சொல்லப்போனால் பருத்தி எடுக்க இலை அந்த பாடல், இப்போ நாம் கேட்க இருக்கிறோம் சிந்திய வெண்மணி அப்படிங்கிற திரைப்பட பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு.

நேர்களே, இதுவரைக்கும் படமும் பாடலும் நிகழ்ச்சியில் நம்ம 1988 வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்டு ரசித்தோம். நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நம்ம நிலைப்பண்பலை 102.6 கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு விடுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை. நாங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி இரவு 8:05 குக்கு நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்ருக்கு. நீங்கள் மெசேஜ் அனுப்ப வேண்டிய நம்பரை சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. 9444336074 9443607794. இது நேர்களோட கவனத்திற்கு. நேர்களே, நம்ம நேரலை நிகழ்ச்சிகள்லாம் நேர்கள் வந்து 2 நாள் இடைவெளி விட்டு நேரலை நிகழ்ச்சிகளை கலந்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். இது எதுக்காக அப்படின்னா, புதிய நேர்கள் நிறைய பேரை நம்ம நிகழ்ச்சிகளுக்கு வரவேற்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்திற்காக மட்டும்தான் இது. அதனால் இந்த அறிவிப்பை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு நேரலை நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்கலாம். இன்னைக்கு இரவு 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிற தகவல் என்ன அப்படின்னா, சங்க இலக்கியமும் திருமுறைகளும் பற்றி தாங்க. தவறாமல் கேளுங்க இன்னைக்கு இரவு 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சி உங்களுக்காக. இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள்.

அன்பு நேர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நேரம் 6:01 ஆயிட்டுருக்கு. இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்காக விளம்பரம் காத்துட்ருக்கு, இதுக்கப்புறமும் சொல்ல போகிறேன், நாளைக்கும் உங்களுக்காக என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் காத்துட்ருக்கு அப்படின்றது தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நேர்களே, இன்னைக்கு 6:10, 6:40 பக்தி மாலை நிகழ்ச்சி இருக்குது. பக்தி பாடல்களோடு கேட்டு ரசிக்க போகிறீங்க. 7:00 துறை இசை, 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் ஹரிஹரன், 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஆசி அஞ்சல், 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்களோடு விளம்பரப்போகுது, 9:05 திரை இசை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இன்று சங்க இலக்கியமும் திரைமுறைகளையும் பற்றி தெரிந்துக்க போகிறீங்க, 10:00 சுகமான ராகங்கள் உங்களுடைய விருப்ப பாடலோடு நீங்கள் கேட்டு ரசிக்க போகிறீங்க. நேர்களே, நாளைக்கு காலையில் 6:02 நிகழ்ச்சியும் நேரமும் வளமரும். 6:10 வணக்க பூக்கள் பக்தி பாடல்கள் கேட்க போறீங்க. 6:35 உள்ளவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம், 7:00 தொழில் பழகு நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் ஞானசேகர் அவர்கள், தொடர்ந்து வணக்கபரணி நிகழ்ச்சி கேட்க போறீங்க, 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள், 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி இடம்பெறும், பங்கேற்கிறாங்க ஐ முருகேசன் அவர்கள், 8:30 திரையருவி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோசுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:02 ஆனந்த பூங்கற்று, வாழ்வில் மிகவும் தேவை எது, மகிழ்ச்சியா நிம்மதியா, 10:02 மனம் விரும்புதே நேர் விருப்ப பாடல்கள் விளம்பரம், 11:02 வெளிச்சம் நிகழ்ச்சி விளம்பரம், கிராமின் பத்திரன் யோஜனா திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம், 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10, 12:50 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் அம்மாட்ட இருந்து கற்றுக்கிட்ட சிறந்த பழக்கம் எது, அதுதான் தோழிகள் எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வளம்பெறக்கூடிய நிகழ்ச்சியில் சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய வாத்சால்யா திட்டம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். 1:10 நலந்தன நிகழ்ச்சியில் சிறுநீரகங்களை பாதுகாக்கும் வழிமுறைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 1:55 நலந்தன நிகழ்ச்சியில் பல் சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குறாங்க பல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சுப்பலட்சுமி அவர்கள். பிற்பகல் 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் சிக்கல்த்ரா ஹில் ஸ்டேஷன் பற்றி தெரிஞ்சுக்கலாம். 3:02 குக்கு நேர் விருப்ப பாடல்கள் விளம்பரம், 4:02 புதுக்கி தும்பி, 5:02 படமும் பாடலும், நாளை 1989 விளம்பந்த திரைப்படங்களில் உள்ள பாடல்களும் படத்தை பற்றிய தகவல்களும் தெரிஞ்சுக்கலாம். 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10, 6:40 பக்தி மாலை, 7:00 திரை இசை, 7:10 கூடலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ப இளஞ்செழியன் அவர்கள், 7:25 நம்மை சுற்றி, 7:30 அறிவியல் நேரம், 8:05 ஊருமுறமும் வாலிமோட்சம் தோல்பாவை கூத்து வழங்குபவர் தோவாளை ஆர் முத்துக்குமார் ராவ் குழுவினர், தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள் கேட்கலாம். 9:15 செய்திச்சுடர், 9:30 இலக்கிய சரல் நிகழ்ச்சியில் நாளை இலக்கியத்தில் நகைச்சுவை ஔவையார் முதல் சமகாலம் வரை கேட்கலாம். 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நேர்கள் வழி விருப்ப பாடல்கள், அதாவது கடிதம் வழியாக அஞ்சலாகக்கூடிய நிகழ்ச்சியில் நாளைக்கு திருநெல்வேலி விஎம் சத்திரம் அம்புஜம் அமலவாணன் அவர்களுடைய விருப்ப பாடலை கேட்க போறீங்க. 11:00 கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில். இனிக்கும் நாளைக்கும் வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீங்க. நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய மாலை வணக்கம். இனிய மாலை வேளையில் இறைவனை போற்றி பாடும் நேரம் இது, பக்தி மாலை. கோயிலுக்கு செல்வது மட்டும் ஆன்மீகம் கிடையாதாம். நம் எண்ணங்களை சீரமைப்பதே உண்மையான தவமாம். தூய எண்ணங்களே இறைவனை அடையும் படிக்கட்டுகளாக அமையுமாம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 6:18 நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. கிடைத்ததை கொண்டு நிறைவடைவதே வாழ்வின் ரகசியமாம். நாம் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொன்றிற்கும் நன்றியுடன் இருப்பது நம்முடைய மன அழுத்தத்தை இயற்கையிலேயே குறைத்து விடுமாம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 6:24. நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. மனிதருக்கு செய்யும் சேவை இறைவனுக்கு செய்யும் பூஜையாம். பசியுடன் இருப்பவருக்கு ஒரு பிடி உணவளிப்பதே ஆகச்சிறந்த ஆன்மீக தொண்டாம்.

0: வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, திருச்சி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், கல்வி நிறுவனங்களும் தொழில் நிறுவனங்களும் இதற்காக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தற்போதைய பாடத்திட்டங்களில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை இணைக்க வேண்டும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தினார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் தமது தில்லி பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று மாலை சென்னை வந்து சேர்ந்தார். புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி, நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோரை அவர் சந்தித்து பேசினார். தமிழகத்தில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு இரு தலைவர்களிடமும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பத்திரப்பதிவு அலுவலர்களில் தவறு செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். தமிழகத்தில் வணிகர்கள் எவ்வித இடையூறுமின்றி வரிகளை செலுத்துவதை உறுதி செய்து வருவதாக கூறிய அவர், தொழில் செய்வதற்கான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வணிகர்களின் கோரிக்கையை ஏற்று சரக்கு மற்றும் சேவை வரியை குறைக்க மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். சென்னை அரும்பாக்கத்தில் தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியம் சார்பில் கட்டப்பட்டு வரும் 304 அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாக கட்டுமானப் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று நேரில் பார்வையிட்டார். கட்டுமானப் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு அலுவலர்கள் மற்றும் ஒப்பந்ததாரரை அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மாநிலத்தில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை விரைந்து நிரப்ப நடவடிக்கை எடுக்குமாறு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் உள்ள 21 பல்கலைக்கழகங்களில் 16 துணைவேந்தர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக கூறியுள்ளார். மேலும் 40% பேராசிரியர், இணை பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் பணியிடங்களும் நிரப்பப்படாமல் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வியின் தரத்தை உறுதி செய்யும் பொருட்டு விரைவாக பணியிடங்களை நிரப்ப மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக மாநில அரசு நடத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடகாவில் 2வது முறையாக நடத்தப்பட்ட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்கள் அறிக்கையாக தயாரிக்கப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திலும் சமூக நீதி சர்வே எனப்படும் இந்த கணக்கெடுப்பை உடனடியாக நடத்தி முடிக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க மாநிலத்தை ஆளும் தாவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலையில் இன்று அண்ணாமலையார் திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசு பொறுப்பேற்ற 15 நாட்களில் பாலியல் பலாத்காரம் மற்றும் கொலை சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெற்று வருவதாக குறை கூறினார். அரசு நிர்வாகத்தை சீரமைக்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சர் திரு விஜய்க்கு உள்ளதாக தெரிவித்த அவர், மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்படும் சூழ்நிலையை உருவாக்க முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மக்கள் பிரச்சினையில் அக்கறை செலுத்தாமல் மாற்றுக் கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் நடவடிக்கையை தாவேக்கா மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திருக்கோவில் நிர்வாகம் சீரமைக்கப்பட வேண்டும் என்று கூறிய திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றித்தர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அஇஅதிமுக கட்சியின் வளர்ச்சிக்கு ஒற்றுமையாக இணைந்து பாடுபடப் போவதாக அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சியை பாதுகாப்பது தங்களது கடமை என்றும் கூறினார்.

மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தாவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி

0: சட்டப்பேரவை தேர்தலில் கட்சிக்கு ஏற்பட்ட தோல்வி குறித்து முழுமையாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அஇஅதிமுக குறித்து ஒரு சிலர் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் திரு வேலுமணி குற்றம் சாட்டினார். பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குபவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை மத்திய அரசு கடன் வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற்றது தமக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாக சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவித்தனர்.
1: முத்ரா லோனில் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். நான் 10 லேக்ஸ் கிட்ட அமௌண்ட் அப்ளை பண்ணியிருந்தது. அதுக்கான அமௌண்ட் எனக்கு வந்து சீக்கிரமாக எனக்கு அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. பேங்க் சைடு சப்போர்ட் பண்ணாங்க. ஃபர்தராக எனக்கு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு 5 லேக்ஸ் கிட்ட தேவைப்பட்டது. அதுவும் அப்ளை பண்ணும்போது என்னுடைய பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ், என்னுடைய லோன் திருப்பி ரீபே பண்ணுறதெல்லாம் வச்சு எனக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதோட இமீடியட் அமௌண்ட் வந்ததும் என்னோட பிஸ்னஸ் டெவலப் பண்ணி இப்போ என்னோட பிஸ்னஸ் வந்து நல்லா சக்ஸஸாக ஓடிட்டுருக்கு. ஸோ அதுக்கான சப்போர்ட் வந்து முத்ராலேருந்து எனக்கு கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
2: நான் வந்து 2020 8 லட்சரூபா முத்ரா லோன் வாங்கியிருந்தேன். அது வந்து ஒரு 4 குடும்பத்தை நல்லா டெவலப்மெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் என்னுடைய வரவு செலவு பார்த்துட்டு முத்ரா லோனில் மறுபடியும் இன்னும் ஒரு 7 லட்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 5 லட்சரூபா கொடுத்துருக்காங்க. முத்ரானால எனக்கு நல்ல பெனிஃபிட் தான் வந்திருக்குங்க.
0: நீலகிரி மாவட்டம் உதகை கோடை விழாவின் ஒரு பகுதியாக படகு போட்டி இன்று நடைபெற்றது. ஏராளமான சுற்றுலா பயணிகள் இப்போட்டியில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் களைகட்டியுள்ள நிலையில் இங்கு நிலவும் மிதமான காலநிலையை அனுபவிக்க தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வருகை தருகின்றனர். இந்நிலையில் உதகையில் பிரசித்தி பெற்ற படகு இல்லத்தில் கோடை விழாவின் ஒரு பகுதியாக சுற்றுலாப் பயணிகளுக்காக படகு போட்டிகள் நடைபெற்றது. இதில் மிதிப்படகுகளில் தம்பதியர்களுக்கான போட்டி, பெண்கள் இரட்டையர், ஆண்கள் இரட்டையர், பத்திரிகையாளர்கள் மற்றும் படகு ஓட்டிகளுக்கான துடுப்பு படகு போட்டி என 5 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டிகளில் முதல் 3 இடங்களை பிடித்து வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரும் மற்றும் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் பரிசுகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மணிப்பூர் மாநிலத்தைச் சேர்ந்த பாரம்பரிய நடனம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. உதகையிலிருந்து சரவணன்.
0: நீலகிரி, கோவை, திருச்சி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
4: சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மேலும் மற்றொரு வளிமண்டல சுழற்சி சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை: அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருக்காரவாசலில் உள்ள ஸ்ரீ கைலாச நாயகி தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக தேரோட்ட விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செல்ஸ்ஃபர்டில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. பெர்த்தில் நடைபெற்ற இப்போட்டி நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்து சமநிலையில் இருந்தன. இதனையடுத்து ஷூட் அவுட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, திருச்சி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

நேயர்கள் கேட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு பக்தி மாலை நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. அதிகம் பேசுவது ஆற்றலை வீணடிக்குமாம், மௌனம் நம்மை நமக்கு அறிமுகப்படுத்துமாம். ஒரு நாளைக்கு சிறிது நேரம் மௌனமாக இருந்து

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

கேட்டுட்ருக்குறீங்க பக்தி மாலை நிகழ்ச்சி. 6:47 ஆயிட்டுருக்கு. சோதனையான காலங்களில் பொறுமையே சிறந்த துணையாம். மரம் வளர காலமாகும் இல்லையா, அதுபோலவே உங்கள் நற்பணிகளின் பலன் கிடைக்க கால அவகாசம் தேவைப்படுமாம். பொறுமை ஒன்றே உங்களை உயர்த்துமாம்.

பக்தி மாலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். பயனை எதிர்பாராமல் கடமையை செய்வதே கீதை சொல்லும் பாடமாம். உங்கள் வேலையை நேர்மையுடன் செய்ய வேண்டுமாம், பலனை இறைவன் பார்த்து கொள்வாராம்.

பக்தி மாலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 6:57 ஆயிட்டு இருக்கு. இறைவனை பார்க்க தூரம் செல்ல தேவை கிடையாதாம். நீங்கள் பார்க்கும் மலர், வீசும் காற்று, பெய்யும் மழை அனைத்திலும் இறைவனை காண்பதே பரம்பொருளை உணரும் எளிய வழியாம்.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7 மணி, நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க பண்பலை 102.6 MHz ஒலிபரப்புலேருந்து திரை இசை. நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு, ஆசையில் ஒரு கடிதம். திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் பாடிய பாடல், தேவா இசையமைச்சிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

7:06 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது. லவ்லி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன், சுஜாதா குரலில், பா விஜய் வரிகளில் பாடல்.

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் ஹரிஹரன். தொடர்ந்து கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
1: மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வழங்குபவர் எம் ஹரிஹரன் அவர்கள்.
2: இந்திய தர நிர்ணய அமைவனம் கோயம்புத்தூர் அலுவலகத்தின் சார்பில் ISI முத்திரை இல்லாத தரமற்ற பொருட்கள் விற்பனை குறித்த கண்காணிப்பும் திடீர் ஆய்வுகளும் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ISI தரமுத்திரை இல்லாத ஹெல்மெட் விற்பனை கடையில் இந்திய தர நிர்ணய அமைவனம் கோயம்புத்தூர் அலுவலகத்தின் இயக்குநர் கே ரமேஷ் தலைமையிலான அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகன ஓட்டிகள் அணியும் ஹெல்மெட்டுகள் ஆய்வு செய்யப்பட்டன. இதில் ISI முத்திரை இல்லாத ஹெல்மெட்டுகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டு அவை பறிமுதல் செய்யப்பட்டன. இதனை

0: அடுத்து தரமற்ற ஹெல்மெட்டை விற்பனைக்காக வைத்திருந்த கடை உரிமையாளர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. பிஏஎஸ் சட்டம் 2016 பிரிவு 28-ன்படி தரமற்ற பொருட்கள் விற்பனை செய்பவர்களுக்கு சிறை தண்டனை அல்லது பொருட்களின் மதிப்புக்கு ஏற்ப அபராதங்கள் விதிக்கப்படும் என அதிகாரிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் எந்தவொரு பொருளை வாங்கும் போதும் அதன் தரத்தை உறுதி செய்யும் வகையில் பிஐஎஸ் கேர் ஆப் செயலி மூலம் அதன் தரத்தை உறுதி செய்தும் தரக்குறியீடுகள் இருப்பதை பரிசோதனை செய்து வாங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர். கோவையில் உள்ள பிஎச்டி தொழில்நுட்பக் கல்லூரியில் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் மேற்கொள்வது தொடர்பாக பயிற்சி வகுப்பினை கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் பேசிய கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர், மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமான வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணிகள் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை நடைபெற உள்ளதாகவும், இதில் வீடுகளின் நிலைமை, குடியிருப்பு வசதிகள் மற்றும் சொத்து விவரங்கள் உள்ளிட்ட தகவல்கள் சேகரிக்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் இந்த தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பணியில் ஈடுபட உள்ள கணக்கெடுப்பாளர்கள், மேற்பார்வையாளர்கள் மற்றும் பிற பணியாளர்கள் இந்த பயிற்சி வகுப்புகளை நன்றாக பயன்படுத்தி கொண்டு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எந்த ஒரு தனிநபரும் விடுபடாமல் கணக்கீட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். கோவை பிஆர்எஸ் மைதானத்தில் வட்டார போக்குவரத்து கழகத்தின் சார்பில் பள்ளி பேருந்துகளின் இயக்கத்திறன் மற்றும் வாகனங்களின் பாதுகாப்பு வசதிகள் குறித்த மாவட்ட அளவிலான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வின் போது தீயணைப்புத் துறையின் மூலம் ஓட்டுநர்களுக்கு தீயை எவ்வாறு அணைப்பது என்பது குறித்த விளக்கங்கள் அளிக்கப்பட்டது. மேலும் இந்த ஆய்வில் பள்ளி பேருந்துகளில் உள்ள அவசரகால வழி, தீயணைப்பு கருவிகள், முதலுதவி பெட்டி, பேருந்து இருக்கைகள், கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. ஆய்வில் கலந்து கொண்ட அனைத்து பள்ளி வாகன ஓட்டுநர்களுக்கும் கண் சிகிச்சை மற்றும் உடற்பரிசோதனை வட்டார போக்குவரத்து துறையின் மூலம் மேற்கொள்ளப்பட்டது. ஆனமலை புலிகள் காப்பகம் சுற்றுப்பகுதியில் ஜிபிஎஸ் கருவி மூலம் வரையாடுகள் கணக்கெடுக்கும் பணிகள் ஏப்ரல் 25 முதல் நடைபெற்றது. தமிழகத்தில் நீலகிரி வரையாடுகளை பாதுகாப்பதற்கான சிறப்பு திட்டம் 2022 துவங்கப்பட்டது. இதன்படி நீலகிரி வரையாடுகளின் எண்ணிக்கையை அறிவது, அதன் வாழிடங்களை பாதுகாப்பது போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நடப்பு ஆண்டுக்கான கணக்கெடுப்பு பணிகளை தமிழக கேரள வனத்துறையினர் இணைந்து ஏப்ரல் மாதம் 27 முதல் 4 நடத்தினர். இந்த கணக்கெடுப்பு பணிகளில் வரையாடுகளின் எச்சம், கால்தடம் மற்றும் நேரில் பார்ப்பதை ஜிபிஎஸ் கருவி மூலம் வனத்துறையினர் பதிவு செய்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக வெள்ளியங்கிரி மலையேற்றத்திற்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் வெள்ளியங்கிரி மலையேற்றம் மே 13 முதல் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மே 22 மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப்பணிகள் அதன் முன்னேற்றம் குறித்து அரசு துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கூடுதல் ஆட்சியர் சங்கீத் பல்வந்த் வாகே, ஊரக வளர்ச்சி முகமை செயற்பொறியாளர் சிவநாத், உதவி திட்ட அலுவலர் அப்துல் வஹாப் உட்பட அரசுத்துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஊரக மக்களின் நலன் கருதியும் கிராமப்புறங்களில் உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்திடவும், நகர்ப்புறங்களுக்கு இணையாக அனைத்து வசதிகளை கிராமங்களில் மேம்படுத்திடவும் ஊரக வளர்ச்சித்துறையின் மூலம் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், நபார்டு திட்டம், குழந்தை நேய பள்ளிகள் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம், 15வது நிதிக்குழு மானியம், தூய்மை பாரத இயக்க திட்டம், பிரதமரின் வீடு கட்டும் திட்டம், முதலமைச்சரின் சாலை விரிவாக்க திட்டம், பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் போன்ற பல்வேறு திட்டப்பணிகளின் நிலை குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது.
1: கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் ஹரிஹரன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருப்பவர்களை சொந்த நாட்டிற்கு அனுப்புவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு

0: சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நிலக்கரி எரிவாயு திட்டம் பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில் பாதுகாப்பிற்கு பெரிதும் உதவிடும் என மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அமெரிக்கா இடையேயான தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. இனி விரிவான செய்திகள். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பெங்களூரு மக்கள் மாளிகைக்கு சென்று தமது ராஜினாமா கடிதத்தை அவர் வழங்கினார். இந்நிலையில் அம்மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் நாளை பதவியேற்க உள்ளதாக கர்நாடக மாநில அமைச்சர் திரு எச் கே பாட்டீல் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் மேலிடத்தின் உத்தரவின்படி திரு சித்தராமையா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக கூறினார். கர்நாடகாவில் 8 ஆண்டுகள் முதலமைச்சராக திரு சித்தராமையா பதவி வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாளை முதல் கேரளம், கர்நாடகா, கோவா மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார். நாளை பெங்களூருவில் வாழும் கலை அமைப்பின் 45வது ஆண்டு நிறைவு விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். தேவாங்கரையில் உள்ள தனியார் பொறியியல் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் 75வது ஆண்டு கொண்டாட்டங்களிலும் அவர் பங்கேற்க உள்ளார். பின்னர் கோவா செல்லும் குடியரசு துணைத் தலைவர் பனாஜியில் கோவா மாநில நிறுவன நாள் விழாவிலும் சிஎஸ்ஐஆரின் கடல்சார் தேசிய கல்வி நிறுவன நிகழ்ச்சியிலும் பங்கேற்கவிருக்கிறார். ஸ்லோவேனியா பிரதமராக ஜேம்ஸ் ஜான்சா பதவியேற்றதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஸ்லோவேனியா பிரதமருடன் இணைந்து செயல்பட ஆவலுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த ஒருங்கிணைந்து செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருப்பவர்களை கண்டறிந்து அவர்களை சொந்த நாட்டிற்கு அனுப்புவதில் இந்தியா உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் 340 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தும் அடிக்கல் நாட்டியும் பேசிய அவர், நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதிலும் சட்டவிரோத ஊடுருவலை முற்றிலுமாக தடுக்கவும் உறுதியான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் எல்லை பாதுகாப்பு படையினருக்கு மாநில அரசு 600 ஹெக்டேர் நிலத்தை வழங்கியிருப்பதாகவும் அதற்காக தமது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதாக அமித்ஷா கூறினார். வீர சவர்காரின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதை குறிப்பிட்ட அவர், நாட்டிற்காக அவர் அளித்த பங்களிப்பும் தன்னிகரற்ற தியாகமும் என்றும் நினைவு கூறத்தக்கவை என்று குறிப்பிட்டார். குஜராத் மாநிலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு திட்டங்களையும் திரு அமித்ஷா தொடங்கி வைத்தார். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு பிரதம மந்திரியின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். காணொலி மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 3,91,00,000 வீடுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் 3 கோடி வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இத்திட்டத்தின் கீழ் 75% வீடுகள் மகளிர் அல்லது கூட்டு உரிமையாளர் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டு வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். விவசாயிகளின் கடின உழைப்பால் நாட்டில் உணவு தானிய பற்றாக்குறை இல்லை என மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் கரீஃப் பருவம் தொடர்பான தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், உணவு தானிய உற்பத்தி நடப்பாண்டு 37,60,00,000 டன்னாக அதிகரிக்கக்கூடும் என தெரிவித்தார். மத்திய அரசு விவசாயத்திற்கும் விவசாயிகளின் நலனுக்கும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். உலகிலேயே மிக அதிகமான அரிசி உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்த 2 நாள் மாநாட்டில் நிலையான விவசாயம், அதிக உற்பத்தி, பருவநிலைக்கேற்ற சாகுபடி, கட்டமைப்பு மேம்பாடு, விவசாயிகளுக்கு கூடுதல் வருவாய் ஈட்டுவது உள்ளிட்டவை குறித்து விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது. தெலங்கானா மாநிலம் காசிபெட் அருகேயுள்ள ரயில் உற்பத்தி தொழிற்சாலை மூலம் அடுத்த 5 ஆண்டுகளில் 200 இன்டர்சிட்டி ரயில்கள் உற்பத்தி செய்யப்படும் என ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். காசிபெட் ரயில் தொழிற்சாலையை இணையமைச்சர் திரு ரவ்னீத் சிங் பிட்டு மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்த அவர், 2 முக்கிய நகரங்களுக்கு இடையே 300 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் பயணிக்கும் இந்த ரயில்கள் பல இடங்களில் நின்று செல்வதால் அதிக மக்கள் பயன்பெற்று வருவதாக தெரிவித்தார். இன்டர்சிட்டி ரயில்கள் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் குறைந்த கட்டணமே வசூலிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார். புதிதாக கொண்டுவரப்படும் இன்டர்சிட்டி ரயில்களில் தானியங்கி கதவுகள் அமைக்கப்படும் என்றும், போதிய வெளிச்சம் மற்றும் காற்றோட்ட வசதியுடன் மிகுந்த பாதுகாப்பு அம்சங்களுடனும் பெட்டிகள் வடிவமைக்கப்படுவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான

0: வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: எதிர்கால எரிசக்தி தேவையை கருத்தில் கொண்டு வலுவான கட்டமைப்பை உருவாக்குவதற்கான முயற்சிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருவதாக நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிலக்கரி எரிவாயு திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு நிலக்கரி எரிவாயு திட்டம் பெரிதும் உதவிடும் என கூறினார். இந்த திட்டத்தை மத்திய அரசு 8,500 கோடி ரூபாய் செலவில் தொடங்கியுள்ளதாகவும் கூடுதலாக 37,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் நீண்டகால பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில் பாதுகாப்பிற்கு உள்நாட்டு தொழில் திறனை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் திரு கிஷன் ரெட்டி கூறினார். விவாதங்கள் மற்றும் ஒருமித்த கருத்து மூலம் ஜனநாயகம் வலுவடையும் என மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 1924 முதல் 1930 வரை நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதங்கள் தொடர்பான தொகுதிகளை வெளியிட்டு பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். ஜனநாயக நிறுவனங்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த தொகுதிகள் வழிகாட்டியாக அமையும் என்றும் அவர் கூறினார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அமெரிக்கா இடையேயான தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. இந்த நீரிணை வழியாக கடக்க முயன்ற அமெரிக்க கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதல்களை அடுத்து அமெரிக்கா வானிலேயே முறியடித்தது. ஈரானின் ட்ரோன் ஏவுதளமான பந்தார் அப்பாஸ் துறைமுகம் மீதும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே வாஷிங்டனில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் இந்த தாக்குதல் சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. இதனிடையே லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினரின் முகாம்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 31 பேர் உயிரிழந்துள்ளதாக லெபனான் தெரிவித்திருக்கிறது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டது. இலங்கையில் பக்ரீத் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் இஸ்லாமியர்களால் கொண்டாடப்பட்டது. கொழும்பு உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் உள்ள மசூதி மற்றும் மைதானங்களில் ஏராளமான இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். பங்களாதேஷில் தலைநகர் டாக்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டனர். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது சஹாபுதீன், பிரதமர் திரு தாரிக் ரஹ்மான் உள்ளிட்ட ஏராளமானோர் தேசிய ஈத்கா மைதானத்தில் தொழுகையில் ஈடுபட்டனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செம்ஸ்போர்டில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. பர்த்தில் நடைபெற்ற இப்போட்டி நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்து சமநிலையில் இருந்தன. இதனையடுத்து ஷூட் அவுட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மால்டோவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி இன்று ஹாங்காங்கில் தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் ஷெஹனவாஸ் கான், அபய் சிங், ஆர்த்தி உள்ளிட்ட 48 பேர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருப்பவர்களை சொந்த நாட்டிற்கு அனுப்புவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நிலக்கரி எரிவாயு திட்டம் பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில் பாதுகாப்பிற்கு பெரிதும் உதவிடும் என மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அமெரிக்கா இடையேயான தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

தூத்துக்குடி மாவட்டத்தில் சுபாஷ் சந்திரபோஸ் ஆப்தா பிரபந்தன் புரஸ்காரம் அப்படின்ற உயரிய தேசிய விருதை பெறதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பேரிடர் மேலாண்மை துறையில் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் ஆற்றிய சிறப்பான அரிய சேவைகளை கௌரவிக்கக்கூடிய வகையில் இந்திய அரசு வருஷம் வந்து ஜனவரி 23 நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களோட பிறந்தநாளை முன்னிட்டு சுபாஷ் சந்திரபோஸ் ஆப்தா பிரபந்தன் புரஸ்கார் அப்படின்ற உயரிய தேசிய விருதை அறிவித்து வழங்கி வந்துட்டுருக்கிறாங்க. இந்த விருது பேரிடர் தடுப்பு, தாக்கம் குறைப்பு நடவடிக்கைகள், முன்னெச்சரிக்கை தயார் நிலை, அவசர கால மீட்பு, நிவாரணப் பணிகள், மறுவாழ்வு, மறுகட்டமைப்பு, ஆராய்ச்சி, புதுமை, முன்னெச்சரிக்கை அமைப்புகள், சமூக விழிப்புணர்வு, திறன் மேம்பாட்டு உள்ளிட்ட இந்த மாதிரி பேரிடர் மேலாண்மையோட பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயல்பட்டு வர்றவங்களுக்கு வழங்கிட்டுருக்கிறாங்க அந்த விருது. அதனால் பேரிடர் மேலாண்மை துறையில் யாராவது சிறப்பாக பணியாற்றி வரக்கூடிய நபர்கள், தனிநபர்கள், நிறுவனங்கள் இந்த விருதுக்கு நீங்கள் விண்ணப்பங்களை வந்து awards.gov.in இந்த இணையதள முகவரியில் 30/9/2026 நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமாக நிறைய

தனிநபர்கள், நிறுவனங்கள் இந்த விருதுக்கு நீங்கள் விண்ணப்பங்களை வந்து awards.gov.in இந்த இணையதள முகவரியில் 30/9/2026 நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமாக நிறைய பணியிடங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்ற இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து தற்காலிகமாக 11 மாத கால ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்பட இருக்குது இந்த பணிகள்லாம். இதில் வந்து திருநெல்வேலி ஊரக நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக இருக்கக்கூடிய பணிகள் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பணிகள் முற்றிலுமாகவே தற்காலிகமானவை அப்படின்றதுனால இதன் மூலமாக நிரந்தரமாக பணியையோ முன்னுரிமையோ எதுவுமே கோரக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான விண்ணப்பங்களை திருநெல்வேலி.nic.in இந்த இணையதளத்தில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு கல்வி தகுதி, இதர சான்றிதழ்கள், பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் எல்லாமே 5/6/2026 அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள நேர்லேயோ உள்ள தபால் மூலமாகவோ மாவட்ட சுகாதார அலுவலகம் N16/22 பழைய போலீஸ் ஆஸ்பத்திரி ரோடு சமாதானபுரம் பாளையங்கோட்டை திருநெல்வேலி 627-0002 இந்த முகவரிக்கு நீங்கள் சமர்ப்பிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசு தொழிற்பயிற்சி நிலையம் பேட்டையில், திருநெல்வேலி பேட்டையில் இருக்கக்கூடிய இந்த தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சிக்கு சேர்றதுக்கு இணையதளம் மூலமாக நீங்கள் 3/6/2026 விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. 2026 வருஷத்துக்கான சேர்க்கை, அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய பயிற்சிக்கு சேர்றதுக்கான இணையதளம் மூலமாக நீங்கள் இந்த டேட்குள்ளே விண்ணப்பிச்சிருக்கணும். இந்த விவரத்தை இதில் சொல்கிறபடி இலவசமாகவே நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிராமப்புற நகர்ப்புற மாணவர்கள் மாணவிகள் அதிக அளவில் இந்த தொழிற்பயிற்சி நிலையத்துக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பித்து பயனடைங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இதில் 14 தொழிற்பிரிவுகள் வந்து இருக்குது அப்படின்றதையும், இதில் நீங்கள் இணையதளம் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கும் போது அதிலே காட்டும். 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அதற்கு மேலே பயின்ற மாணவ மாணவிகள் 3/6/2026 www.skilltraining.tn.gov.in இந்த இணையதள முகவரியில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அரசு ITIல பயிலக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே மாதந்தோறும் கூட ₹750 வீதம் கல்வி உதவித்தொகையும் கொடுக்குறாங்க. பயிற்சியின் அப்போவுமே சைக்கிள், வருடத்துக்கு 2 சட்டிய சீருடைகள், அது மட்டும் இல்லாமல் 1 ஜோடி முழு காலணி, அது மட்டும் இல்லாமல் பாடப்புத்தகங்கள், வரைபட கருவிகள், மடிக்கணினி, இது எல்லாமே விலையில்லாமே வழங்கப்படுது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இலவச பஸ் பாஸ், சலுகை கட்டணத்தில் ரயில் பாஸ் இதுவும் வழங்குறாங்க. அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளியில் 6லிருந்து 10ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவியருக்கு புதுமை பெண் திட்டத்தில் ₹1000, மாணவர்களுக்கு தமிழ் புதவன் திட்டத்தில் ₹1000 மாதந்தோறும் வழங்குறாங்க. 10ஆம் வகுப்பு முடிச்சு 2 ஆண்டு ITI தொழிற்பிரிவுகளில் தேர்ச்சி பெற்றவங்க மொழி பாடங்கள் தமிழ் ஆங்கிலம் மட்டும் எழுதி 12ஆம் வகுப்பு சான்றிதழும் நீங்கள் பெறலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அரசு ITIல நிறைவு செய்யக்கூடிய பயிற்சியாளர்களுக்கு மத்திய மாநில அரசு பணி, முன்னணி அரசு தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு, தொழில் பழகுனர் பயிற்சியும் தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு கூடுதல் விவரம் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்பர் இருக்குது, கால் பண்ணி கேட்கலாம். 04622-235-2007 மறுபடியும் கூட சொல்கிறேன், 04622-235-2007 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுக்கான விவரத்தை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ நேரம் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்மை சுற்றி கேட்டிங்க. 7:30 ஆயிட்டுருக்கு. இப்போ கேட்க போகிறீங்க நேயர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

கேட்டுட்ருக்குறீங்க ஆசை அஞ்சல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் பாடல் கேட்டுக்கிறாங்க. திருமூர்த்தி திரைப்படத்திலிருந்து மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல் சுரேஷ் முருகன் பாடல் கேட்டுக்கிறாங்க. அவங்களுக்காக அவங்க கேட்ட பாடல் இதோ.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆசை அஞ்சல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புல இருந்து நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் கடிதம் வழியாக விருப்ப பாடல் தெரிவிச்சிருக்கிறாங்க. காரக்குறிச்சி, புதுக்குடி, கனகா சங்கர், அருணா, ராம்குமார், தீபா, பாலாஜி, புவனா, அருண், தேவி பாலா, தேவிகா, சுரேஷ், லலி செல்வம். படம் எந்த படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. பாடலை கேளுங்கள்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

7:47 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்ருக்குறீங்க ஆசை அஞ்சல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டுக்கிறாங்க. திருமழிசை ராணி, மணிவண்ணன், லக்ஷ்மி, ஜெயந்தி, ஆனந்தி, நீலாங்கரை, ராகுல், ஷாலினி, கண்ணகி நகர், பெரியசாமி, சஜித்குமார், வெள்ளிவாக்கம், குபேந்திரன் பாடல் கேட்டுக்கிறாங்க. நிலவை வாத்திரை படத்திலிருந்து பாடல் அவங்களுக்காக, உங்கள் எல்லாருக்காகவும் வந்துட்டு இருக்கு. கேட்டுருசிங்க.

நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. ஏழு மணி 53 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நேர்களே, அடுத்ததா குக்கு நிகழ்ச்சி 8:05 இருக்குது. அதில் உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்கலாம் உங்களுடைய விருப்ப பாடல்களை. அதுக்கு உங்களுடைய விருப்ப பாடலில் நீங்கள் வந்து எங்களுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புங்க. 9443360794 இந்த நம்பருக்கு. மறுபடியும் சொல்கிறேன், 9443360794 இந்த நம்பருக்கு நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். இப்போ நிகழ்ச்சியில் ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. ராசையா திரைப்படத்திலிருந்து, மஞ்சள் நீர்காயிலிருந்து சுரேஷ் முருகன், மம்சாபுரம் மீனா, குளையன் கரிசல், சந்திரபோஸ், சுஜன் இவங்க எல்லாம் பாடல் கேட்டிருக்கிறாங்க. இப்போ இவங்க கேட்ட பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டிருச்சிங்க.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், கல்வி நிறுவனங்களும் தொழில் நிறுவனங்களும் இதற்காக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தற்போதைய பாடத்திட்டங்களில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை இணைக்க வேண்டும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தினார். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு பிரதம மந்திரியின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். காணொலி மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 3,91,00,000 வீடுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் 3 கோடி வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இத்திட்டத்தின் கீழ் 75% வீடுகள் மகளிர் அல்லது கூட்டு உரிமையாளர் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டு வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் தமது தில்லி பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று மாலை சென்னை வந்து சேர்ந்தார். புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி, நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோரை அவர் சந்தித்து பேசினார். தமிழகத்தில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு திட்டங்களுக்கு

நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு இரு தலைவர்களிடமும் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பத்திரப்பதிவு அலுவலர்களில் தவறு செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். தமிழகத்தில் வணிகர்கள் எந்தவித இடையூறுமின்றி வரிகளை செலுத்துவதை உறுதி செய்து வருவதாக கூறிய அவர், தொழில் செய்வதற்கான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வணிகர்களின் கோரிக்கையை ஏற்று சரக்கு மற்றும் சேவை வரியை குறைக்க மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். சென்னை அரும்பாக்கத்தில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் கட்டப்பட்டு வரும் 304 அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாக கட்டுமான பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று நேரில் பார்வையிட்டார். கட்டுமான பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு அலுவலர்கள் மற்றும் ஒப்பந்ததாரரை அமைச்சர் கேட்டுக்கொண்டார். மாநிலத்தில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை விரைந்து நிரப்ப நடவடிக்கை எடுக்குமாறு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் உள்ள 21 பல்கலைக்கழகங்களில் 16 துணைவேந்தர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக கூறியுள்ளார். மேலும் 40% பேராசிரியர், இணை பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் பணியிடங்களும் நிரப்பப்படாமல் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வியின் தரத்தை உறுதி செய்யும் பொருட்டு விரைவாக பணியிடங்களை நிரப்ப மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க மாநிலத்தை ஆளும் தாவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலையில் இன்று அண்ணாமலையார் திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசு பொறுப்பேற்ற 15 நாட்களில் பாலியல் பலாத்காரம் மற்றும் கொலை சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெற்று வருவதாக குறை கூறினார். அரசு நிர்வாகத்தை சீரமைக்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சர் திரு விஜய்க்கு உள்ளதாக தெரிவித்த அவர், மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்படும் சூழ்நிலையை உருவாக்க முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மக்கள் பிரச்சினையில் அக்கறை செலுத்தாமல் மாற்றுக் கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் நடவடிக்கையை தாவேக மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திருக்கோவில் நிர்வாகம் சீரமைக்கப்பட வேண்டும் என்று கூறிய திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக மாநில அரசு நடத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடகாவில் 2வது முறையாக நடத்தப்பட்ட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்கள் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திலும் சமூக நீதி சர்வே எனப்படும் இந்த கணக்கெடுப்பை உடனடியாக நடத்தி முடிக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். அஇஅதிமுக கட்சியின் வளர்ச்சிக்கு ஒற்றுமையாக இணைந்து பாடுபடப் போவதாக அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சியை பாதுகாப்பது தங்களது கடமை என்றும் கூறினார். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் கட்சிக்கு ஏற்பட்ட தோல்வி குறித்து முழுமையாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அஇஅதிமுக குறித்து ஒரு சிலர் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் திரு எஸ் பி வேலுமணி குற்றம் சாட்டினார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செல்ம்ஸ்ஃபர்டில் இப்போட்டி 11 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

அன்பு நேயர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய இரவு வணக்கம். நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோ ஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒலிபரப்புல இருந்து குக்கு நிகழ்ச்சி. உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்க வாட்ஸ்அப் வழியா அந்த நிகழ்ச்சியில நீங்க கேட்டு ரசிக்கலாம். உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்கள் வாட்ஸ்அப் என்னான 9443364079 இந்த நம்பருக்கு ஒரு டெக்ஸ்டாக எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வச்சிட்டிங்க. என்ன படம், என்ன பாடல், யார் எங்கேருந்து பாடல் கேட்குறீங்க அப்படின்ற டீட்டெயிலாக அனுப்பி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்காக உங்கள் நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் வளம் வரும். நிகழ்ச்சியில் முதலாவதாக பாடல் கேட்டுக்கிறாங்க வேக்காளிப்பட்டியிலிருந்து அருண்மூர்த்தி கலையரசு. இவங்க கேட்டிருக்கிறாங்க பெண்ணின் மனதை தொட்டு திரைப்படத்திலிருந்து பாடல் அவங்களுக்காக வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

அறிவை சொற்களால் அள்ளி வார்த்து அன்பை அன்பை இசையாய் நெஞ்சில் ஊற்றி ஒளியின் அரசியாய் ஒளியாய் வாழும் ஆகாஷ்வாணி 90 வருட மக்கள் பணியில்.

குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாட்ஸ்அப் வழியாக பாடல் கேட்டுக்கிறாங்க. அகிலா, அகிலன், அபிநயா கட்டேரிப்பட்டியிலேருந்து கேட்டுக்கிறாங்க. ராம் திரைப்படத்திலேருந்து அவங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்குறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டிருக்கிறாங்க. எம் முகிலா தென்காசியிலேருந்து ஆனந்தம் திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுருசிங்க.

குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. வாட்ஸ்அப் வழியா நேயர்களோட விருப்ப பாடல்கள் வளம் வந்துட்டே இருக்கு. அந்த வரிசையில அடுத்ததா பாடல் கேட்டுக்கிறாங்க. திருநெல்வேலி டவுன்ல இருந்து பாலமுருகன், புன்னகை மன்னன் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டுக்கிறாங்க. அவங்களுக்காக, உங்க எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்குது கேட்டு ரசிங்க.

குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 8:26 ஆயிட்டு இருக்கு. நேர்களே, உங்களுடைய விருப்ப பாடலும் நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் வழியாக எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம். நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9443360794. உங்களுடைய விருப்ப பாடல் யார், எங்கேருந்து, என்ன பாடல், என்ன படத்துல இருந்து பாடல் கேட்குறீங்க, எல்லா டீட்டெயிலும் எங்களுக்கு அனுப்புங்க. அடுத்த பாடல் யார் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆழ்வார் திருநகரிலிருந்து அக்னி பாடல் அக்னி கேட்டிருக்கிறாங்க. ஜீன்ஸ் திரைப்படத்துலேருந்து.

நிகழ்ச்சி கேட்டுருக்குறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டுக்கிறாங்க. கொல்லத்தில் இருந்து முருகன் சீதனம் திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டுருக்குறாங்க. பாடல் அவங்களுக்காக அவங்க எல்லாருக்காகவும் வந்துட்டு இருக்குது. கேட்டுருசிங்க.

குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்குறேங்க. 8:37 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டுக்கிறாங்க. மேல அரியபுரத்திலிருந்து தங்கராஜா பார்கவி பவி இவங்க பாடல் கேட்டுக்கிறாங்க. சின்ன கண்ண மாத்திரை படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுருச்சிங்க.

வரைக்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்குறீங்க. 8:42 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டுருக்குறாங்க. பாவூர் சத்திரத்திலிருந்து புஷ்பலதா துரைமணி பாடல் கேட்டுருக்குறாங்க. ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து பாடல் அவங்களுக்காக வந்துட்டு இருக்கு கேட்டுருசிங்க.

நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்புல இருந்து நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்டுக்கிறாங்க. சங்கரன் கோயில் வேப்பங்குளத்திலிருந்து அமுதா பாடல் கேட்டுக்கிறாங்க. தேவதையை கண்டேன் திரைப்படத்திலிருந்து அவங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு ரசிங்க.

8:53 ஆயாச்சு. குக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பாடல் கேட்டிருந்தாங்க நிறைய நேயர்கள், பாடல் கேட்டிருக்கிறாங்க நிறைய நேயர்கள். அவங்க யாரெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புலாவனூர் கணிகா, குருவன்கோட்டை கடல்துறை, கேடிசி நகர் ராதா, ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், குருவன்கோட்டை முருகன், தீபக் குட்டி, புதுக்கோட்டை ரஞ்சனா, விக்னேஷ், வெற்றி, விக்ரம், மேலகரம், ஜெயக்குமார், இந்திரா, பிரியா, ரேணுகா, நெல்லை வெள்ளையம்மாள், கீழப்புளியூர் மீனாட்சி கண்ணன், வெங்கடேஸ்வரம் மகேஸ்வரி, டவுன் மிருதனா, கனியாம்பூண்டி கனகரத்தினம், சாத்தான்குளம் வைதேகி, உடையாம்புலி முத்துசெல்வி, இவங்க தவிர நம்பிராஜ் வானரமுட்டியிலிருந்து கேட்டிருக்கிறாங்க. அதே போல் உடையாம்புலியிலிருந்தும் பாடல் கேட்டிருக்கிறாங்க. முத்துராமன், சரிதா, இவங்களோட பாடல்கள்லாம் நேரமின்மை காரணமாக நம்மளால் கொடுக்க முடியல. நிறைவான பாடல் யாருடைய பாடல் வந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளாங்குழியிலிருந்து பாபு கேட்டிருக்கிறாங்க. வேலைக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் நிறைவு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோ ஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒலிபரப்பு. பாடல் வந்துட்டே இருக்குது ஆனந்த பூங்காற்று திரைப்படத்திலிருந்து, தேவா இசையில வைரமுத்து வரிகளில் ஹரிஹரன் சபேஷ் ரோஹித் பாடியிருக்கிறாங்க. பாடல் இதோ

நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒலிபரப்பு திரை இசை கேட்டுட்டு இருக்கிறீங்க. அடுத்ததா பாடல் வந்துட்டு இருக்கு காதலுடன் திரைப்படத்துல இருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில சுஜாதா பாடியிருக்கிறாங்க. ஆமுத பாரதி வரிகள் எழுதியிருக்கிறாங்க. பாடல் வந்துட்டே இருக்கு கேட்டு ரசிங்க.

இருக்கிறது என்றும் நம் ஆகாஷ்வாணி. நேர்களே, இலக்கிய சாரல் நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கிறீங்க. இன்னைக்கு இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் சங்க இலக்கியமும் திருமுறைகளும் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. தமிழின் வேர் சங்கமும் சைவமும் சொல்லலாம். இன்னைக்கு தமிழோட இரு பெரும் பொக்கிஷங்களான சங்க இலக்கியத்தையும் பக்தி இலக்கியமான திருமுறைகளையும் ஒப்பிட்டு நம்ம பண்பாட்டோட ஆழத்தை தேடி பயணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி குரலில் முத்துலிங்கம் அவர்களுடைய வரிகளில் பாடல் இதோ கேட்டு ரசிங்க.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியிலே 1197 கிலோ ஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒலிபரப்பு. காலங்கள் மாறினும் குரல் மாறாததாய் காற்றலை வழியே உறவாய் நின்றாய் ஒவ்வொரு இல்லத்திலும் நம்பிக்கை தீபம் ஏற்றி ஒளிர்

கேஜாரல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 9:38 ஆயிட்டுருக்கு. இன்னைக்கு இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் சங்க இலக்கியமும் திருமுறைகளும் பற்றி தான் பேச போகிறோன்னு சொல்லியிருந்தோம். சங்க இலக்கியம் 8 தொகை 10 பாட்டு. வாழ்வியலை பாடியது தலைவன் தலைவி வீரம் கொடை இயற்கை இப்படின்னு மனுஷனோட புற மற்றும் அக உலகத்தை வந்து படம் பிடித்து காட்டக்கூடியதாக இருந்தது. சங்க இலக்கியம் அப்படின்றது வாழ்வியலோட கண்ணாடி. அது மண்ணை பாடிச்சு மனித மாண்பை பேசிச்சு. புறநானூற்றில் வீரமும் குறுந்தொகையோட காதலும் தமிழனோட அடையாளமாக இருந்துச்சு. இதே போல் திருமுறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பக்திமயமானது, வாழ்வோட அடுத்த பரிமாணம் அப்படின்னே சொல்லலாம். பன்னிரு திருமுறைகள் இறைவனை பாடியது தனி மனித ஆன்மா பரமாத்மாவோட இணையக்கூடிய தேடலே திருமுறைகள்னு சொல்கிறாங்க. சங்கம் பாடியது மனுஷனை, திருமுறைகள் பாடியது இறைவனை. புற வாழ்வின் அனுபவங்களை கடந்து இறையருள் சார்ந்த மெய்ஞான பாதையை நமக்கு காட்டியது தான் திருமுறைகள். இப்போ பாடல் வந்துட்டே இருக்குது உங்களுக்காக. பாண்டியன் திரைப்படத்திலிருந்து கே.எஸ். சித்ரா மற்றும் மனு குரலில் இளையராஜா, இசையில் பாடல்.

இலக்கிய சாரல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில சங்க இலக்கியமும் திருமுறைகளும் பற்றி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. சங்க இலக்கியத்துல இயற்கை ஒரு பின்னணி, திருமுறையில இயற்கை இறைவனோட திருவுருவமா சொல்லப்படுது. எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, தேவாரம் திருவாசகத்தில் இறைவனை இயற்கையோடு ஒப்பிடக்கூடியதை நம்ம பாடல்களை பார்க்கலாம். சங்க புலவன் இயற்கை அழகில் கவிதை கண்டான். நாயன்மார்கள் அதே இயற்கையில் இறைவனோட திருமேனியை வந்து பார்த்துருக்குறாங்க. இயற்கை தமிழர்களுக்கு என்றுமே தெய்வீகமும் தான். அதே போல் சங்க இலக்கியத்தில் அகம், அதாவது காதல், மனிதருக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு, திருமுறையின் போது பக்தி, அதே அன்பை இறைவனோட வந்து செலுத்தக்கூடியதாக இருக்குது. காதல் அப்படின்றது தனி மனித அன்பு, பக்தி அப்படின்றது பிரபஞ்சத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பு அப்படின்னே சொல்லலாம். சங்க இலக்கியம் காதலியை கொண்டாடிச்சு, அதே மாதிரி நாயன்மார்கள் இறைவனை தலைவனாக்கி கசிந்துருகக்கூடியதை நம்ம பாடல்களில் பார்க்கலாம். இப்போ வருது பாடல் உங்களுக்காக, சிங்காரவேலன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி பாடியிருக்கிறாங்க. பாடல் கேட்டு ரசிங்க.

இலக்கிய சாரல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்குறீங்க. இன்னைக்கு இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் சங்க இலக்கியமும் திருமுறைகளும் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அதே போல் அதில் இருக்கக்கூடிய மொழி நடையும் இசையும் பார்த்தோம் அப்படின்னா, சங்க பாடல்கள் செவ்வியல் மொழி நடை கொண்டவை, திருமுறைகள் பன்னிசை அதாவது இசை வடிவில் அமைந்தவை. சங்க பாடல்கள் வாசிக்கப்பட வேண்டியவை, திருமுறைகள் பன்னிசையில் பாடப்பட வேண்டியவை. தமிழோட இசை மரபு திருமுறைகளின் வழியே நிலை பெற்றுச்சு அப்படின்னே சொல்லலாம். சங்க இலக்கியம் தமிழோட தொடக்கமாக இருந்திருக்குது, திருமுறைகள் தமிழின் ஆழமான ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவியாக இருந்திருக்குது. இவை இரண்டும் இணைந்ததே முழுமையான தமிழ் பண்பாடாகவும் இருந்துட்டுருக்குது. சங்க இலக்கியம் நம்மளோட வேர் அப்படின்னு சொல்லலாம், திருமுறைகள் அதோட கிளைகள்னு வச்சுக்கலாம். வேரும் கிளையும் இணைந்த இந்த தமிழ் மரம் இன்றும் நம் பண்பாட்டை தாங்கி நிற்கக்கூடியதாக இருக்குது. தமிழன் வாழ்ந்த வாழ்வியலும் அவன் தொழுத இறை அன்பும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் மாதிரி, இந்த ஆறு பகுதிகளுமே சங்க இலக்கியத்தோட வாழ்வியல் தெளிவையும் திருமுறைகளோட பக்தி பரவசத்தையும் நமக்கு இன்னைக்கு புரிய வச்சிருக்கோம் அப்படின்னு நம்பிக்கையோட. நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு. சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குரலில் பாடல் இதோ.

0: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு.
1: இலக்கிய சாரல் நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில சங்க இலக்கியமும் திருமுறைகளும் பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இவ்வளவு நேரம் உங்க கூட பேசிட்டு இருந்தேன் உங்க பிரியமான தோழி ஸ்ரீவை கோமதி. நேர்களே, அடுத்ததா சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி இருக்குது 10 மணிக்கு. உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 0462251132 எண்ணுக்கும் 2561133 எண்ணுக்கும் அழைக்கலாம். நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து KS சித்ரா குரலில்.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேர்களை நீ கேட்கலாம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்கள் மனசுக்கு விருப்பமான பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ண வேண்டிய நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 0942-256-1132 இந்த எண்ணுக்கும், 256-1133 இந்த எண்ணுக்கும் அழைக்கலாம். நேர்களுக்கு ஒரு சின்ன அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, 2 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த ஃபோனின் ப்ரோக்ராம்லலாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா புதிய நேர்களுக்கு நம்ம வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும். நிகழ்ச்சியில் முதல் நேயர் யார், இங்கேருந்து என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: நான் புள்ளக்காட்டிலிருந்து சக்தி ஸ்வேதா பேசுகிறேன்.
1: சக்தி ஸ்வேதாம்மா, சொல்லுங்க, நிகழ்ச்சியில் இன்றைக்கி என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: அச்சமில்லை
1: படத்துல இருந்து ஓடுகிற தண்ணியில உரைச்சிட்டே சந்தன தந்த பாட்டை போடுங்க. கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி நிகழ்ச்சி கலந்துட்டதுக்கு.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: எனது பாடலை கேட்டு அவளோடு காத்துக் கொண்டிருக்கும் அன்பான அறிவிப்பாளர் சிறுவை கோமதி மேடம் அவர்களுக்கும் நமக்கு நேயர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய ராத்திரி வணக்கம்.
0: வாங்க.
1: நல்லா இருக்கிறீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கும் சார். பேரை சொல்லிருங்க.
1: ராத்திரி வணக்கத்துடன் சிந்து பூந்தரை முருகன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க முருகன் சார், நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?

0: இருக்கிறீங்க சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ மேடம், வணக்கம்.
0: வாங்க, யாரைங்க பேசுறீங்க?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கீங்களா
1: மேடம்?
0: நல்லா இருக்கிறோம், சொல்லுங்க.
1: நான் புதுக்குடி இருந்து அனுராதா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில் எனக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: விடுதலை படம்.
0: ம்,
1: நீல கோயில்கள் ரெண்டு மாலை போலுதில் இந்த பாடல்
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு.
1: நன்றி மேடம்.

0: 10:18 ஆயிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டுருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பில் இருந்து சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யாரு, இங்கிருந்து என்ன பாடல் கேட்கறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: வாங்க, யாரு, இங்கிருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கிறோமா, சொல்லுங்க. நிகழ்ச்சியில நீங்க என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி, நிகழ்ச்சியில கலந்துட்டு.
1: நன்றி.

0: பத்து மணி 22 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வாங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: வாங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: ராணி, தேனிலிருந்துமா.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு இது நம்ம பூமியிலிருந்து தாரடி சுவடுதான் ஆசையிட்ட

0: 10:27 ஆயிட்டு இருக்கு. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: பாளையங்கோட்டை அன்புநகர்லேருந்து பேசுறேன் மேடம். நாராயணன் மேடம்.
0: நாராயணன் சார், சொல்லுங்க, நிகழ்ச்சியில் எனக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: மேடம், எனக்கு தனிக்காட்டராஜா படத்துல சி சைலஜாமா பாடின பாட்டு மேடம், ராசாவே ஒண்ணே நான்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு.
1: நன்றி மேடம். நன்றி மேடம்.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1,897 கிலோஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸ் ஒலிபரப்பிலிருந்து நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யார்? இங்க என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: புதுக்குடியில இருந்து சீதாலட்சுமி ஐயா பேசுறேன்.
0: சொல்லுங்க சீதாலட்சுமி ஐயாவும் மேடம், சொல்லுங்க நிகழ்ச்சியில் எனக்கு என்ன பாட்டு வேணும்?
1: கல்கி படத்துல

0: 10:39 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க சுகமான ரகங்கள் நிகழ்ச்சி, உங்களுக்கு விருப்பமான பாடல்களோட நிகழ்ச்சியில அடுத்த நேரத்தை சந்திச்சிடலாம். யார் எங்கிருந்து என்ன பாடல் கேக்குறாங்கன்னு? வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் மேடம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன் சார் சொல்லுங்க, நிகழ்ச்சியில எனக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து ஊர் விட்டு ஊர் வந்த படத்துல வந்து பிராணா வந்த சந்தனம் இந்த பாட்டு கொடுத்துருங்க மேடம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டு.
1: நன்றி மேடம். நன்றி.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸ் ஒலிபரப்பில் இருந்த நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க
1: மேடம்? தென்காசி மாவட்டம் உள்ளுக்காட்டு வளர்ச்சி, முருகேசன்.
0: முருகேசன் சார், சொல்லுங்க, நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: வைதேகி காத்திருந்தாள் படத்திலிருந்து இன்றைக்கு ஏனின்ற ஆனந்தமே.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு.
1: நன்றி மேடம்.

0: 10:50 ஆயிட்டிருக்கு. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யார், இங்கேருந்து என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம்.
0: கனகரத்தினம் சார், சொல்லுங்க, நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்?
1: தங்கத்தின் தங்கம் படத்திலிருந்து செவ்வந்திப்பூ மாலை கட்டி.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு.
1: நன்றி மேடம்.

0: 10:55 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒலிபரப்பிலிருந்து சுகமான ராகங்கள் நிகழ் நிறைவான நேயர் நிகழ்ச்சியோட நிறைவான நேயர் யார் இங்கே என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்
1: வணக்கம் இனி வணக்கம்மா.
0: வாங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நன்றி
0: நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்க முயற்சித்த கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி சொல்லி நிறைவு செஞ்சுக்கலாம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிய. இவ்வளோ நேரம் உங்க கூட பேசிட்டு இருந்தேன், உங்க பிரியமான தோழி ஸ்ரீவை கோமதி. நிறைவான பாடல் இதோ.

நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸ் ஒளிபரப்பு. நேர்கள் இனி கேட்கலாம் நாளை வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேர்களே, நாளை காலை 6:10 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள் விளம்பரம், 6:35 உள்ளவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம், 7:00 தொழில் பழகு நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் ஞானசேகர் அவர்கள், தொடர்ந்து வணக்கப்பரணி கேட்கலாம், 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி விளம்பரம், 7:35 ஆங்கிலம் அறிவும் வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள், 7:30 வணக்கப்பரணி, 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் ஐ முருகேசன் அவர்கள், 8:30 திரையருவி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களை நீண்டு ஒரு தகவல் கேட்கலாம், 9:02 ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் நாளை வாழ்வில் மிகவும் தேவை எது, மகிழ்ச்சியா நிம்மதியா, இந்த தலைப்பில் தான் நேர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க போறீங்க, 10:02 மனம் விரும்புதே நேர் விருப்ப பாடல்கள் விளம்பரும், 11:02 வெளிச்சம் நிகழ்ச்சியில் கிராமியன் பத்ரன் யோஜனா திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம், 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10, 12:50 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் நாளைக்கு தோழிகள் நீங்கள் உங்கள் அம்மாவிடமிருந்து கற்றுக்கொண்ட சிறந்த பழக்கம் எது, இதுதான் தோழிகள் பகிர்ந்துக்க போகிறீங்க இந்த தலைப்பில் கருத்துக்களை, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய வாத்சல்யா திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம், 1:10 நலந்தன நிகழ்ச்சியில் சிறுநீரகங்களை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகள் வலம் வரும், 1:55 நலந்தன நிகழ்ச்சியில் பல் சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் பல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சுபலட்சுமி அவர்கள், பிற்பகல் 2:15 மனிதநாடு நிகழ்ச்சியில் சிக்கல்தாரா மலை பிரதேசத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம், 3:02 குக்கு நிகழ்ச்சியில் நேர் விருப்ப பாடல்கள் வலம் வரும், மாலை 4:02 புதுகை தும்பி நிகழ்ச்சி விளம்பரம், 5:02 படமும் பாடலும், நாளை 1989 வெளிவந்த படமும் பாடலும் கேட்டு ரசிக்கலாம், 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10, 6:40 பக்தி மாலை, 7:00 திரையிசை, 7:10 கடலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ப இளஞ்செழியன்.

7:25 நம்மை சுற்றி, 7:30 அறிவியல் நேரம். எட்டு 5 ஊருமுறவும் வாளி மோட்சம் தோல்பாவை கூத்து வழங்குபவர் தோவாளை ஆர் முத்துக்குமார் ராவ் குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள் விளம்பரம். 9:15 செய்திச்சுடர், 9:30 இலக்கிய சாரல், இலக்கியத்தில் நகைச்சுவை ஔவையார் முதல் சமகாலம் வரை தெரிந்து கொள்ளலாம். 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நேயர்களின் விருப்ப பாடல்கள் கடிதம் வழியாக வளம்பரக்கூடிய நிகழ்ச்சியில் நாளை திருநெல்வேலி VM சத்திரம் அம்புஜம் அம்பலவாணன் அவர்களின் விருப்ப பாடல்கள் விளம்பரம். 11:00 கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில். நாளை வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் திரை கானம். நிகழ்ச்சியின் முதலில் பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடல் படம் வெண்ணீராடை.

ஒலித்த குரல்கள் மீண்டும் ஒலிக்கிறது. கன்னித்தாய் படத்திற்காக பாடல் ஒலிக்கும் நேரம் 11:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை கானம். வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 FM கோல்ட் அலைவரிசை.

0: பூவாத்தலையா படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன், சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல்.
1: பூவாத்தலையா போட்டா தெரியும் நீ யான்னா பார்த்து விடு.
2: Come on, clap. 1, 2.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில். நிகழ்ச்சியில் எங்க ஊரு பாட்டுக்காரன், நாயகன் ஆகிய படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்கின்றன. நிகழ்ச்சியின் துவக்கமாக எங்க ஊரு பாட்டுக்காரன் பட பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில். சவாலே சமாளி, ரிக்ஷாக்காரன், சுமதி என் சுந்தரி ஆகிய படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்கின்றன. முதலில் ஒலிக்கிறது சவாலே சமாளி படப்பாடல்.

கொல்லிமலை காட்டுக்குள்ளே குள்ள நரி கூட்டமடி.

0: மணி 10 நிமிடம்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை FM கோல்டு 100.1.

இரவு நேர இன்னிசை மழையாக வலம் வர இருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இன்று புதுநெல்லு புதுநாத்து மற்றும் தர்மதுரை ஆகிய திரைப்படங்களிலிருந்து ஒரு சில பாடல்கள் நம்மை மகிழ்விக்க காத்திருக்கின்றன. முதலாவதாக இளையராஜா குழுவினரோடு பாடியது புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

நேரம் 2:31. ஒலித்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் பாடியது.

நேரம் 2:36 நிமிடம். ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. இதுவரை உலா வந்தது புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்திற்காக சில பாடல்கள். அடுத்ததாக SP பாலசுப்ரமணியம் குரலில் வருகிறார் தர்மதுரை.

நேரம் 2:41 ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz மீண்டும் ஒலித்த குரல் மற்றும் ஒரு கானத்திற்காக ஒலிக்கிறது.

டாக்டர் கே ஜே யேசுதாஸ் குரலில் பாடல் ஒலித்து முடித்த இந்த நேரம் 2:46. ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை, ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. அடுத்ததாக வரும் பாடல் மனோ மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் குரல்களில்.

நேரம் 2:51. இல்லம் நாடி வந்து இனிமையான கீதங்களை இசைத்து மகிழ்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல் 100.1 MHz நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் குரல்களில். இசைக்கோர்வை இளையராஜா.

அடுத்து ஜெகதீஸ்வரி என்று தொடங்கும் திருவாரூர் ராமசுவாமி பிள்ளை பாடல், ராகம் மோகனம், ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பழைய சீவரம் ஜி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மாமவத்து ஸ்ரீ சரஸ்வதி, ராகம் ஹிந்தோளம், ஆதிதாளம், மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம்.

நிறைவாக பார்வை ஒன்றே போதுமே. ஊத்துக்காடு வெங்கடசுப்பையர் பாடல், சுரட்டி ராகம், ஆதிதாளம்.

புலர்கின்ற அதிகாலை பொழுதில் நேயர்களுக்கு இசை விருந்து படைப்பதில் பெருமை கொள்கிறது ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 MHz. காலை 6 மணி வரை கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் முதல் பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில் ராமு.

டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் டி எம் சவுந்தரராஜன் ஆகியோர் குரல்களில் பாடல் ஒலித்து முடித்த இந்த நேரம் 5:16. இது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பி. சுசிலா குழுவினரோடு பாடியது சாந்தி நிலையம் திரைப்படத்திற்காக.

நேரம் 5:20 ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் தெய்வமகன்.

உன்னை நினைந்தது உருகி இருந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா, கண்களைப் போலமை காவல்

மனம் விரும்பும் கானங்களை காற்றாலைகளில் இசைத்து மகிழ்கிறது. புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்ட் 100.1 மெகாஹெர்ட்ஸில் பண்பலை சொல்லும் நேரம் 5:24. அடுத்ததாக டி எம் சவுந்தரராஜன் குரலில் பாபு.

இதமான கானங்களால் காலை பொழுதை அழகாக்கி கொண்டிருக்கிறது. புலரும் பொழுது வழங்கி கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஆகியோர் குரல்களில் தெய்வம்.